கோடை பன்மலையின் 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. நேரம் 5:41. ஆடம்பர வழிபாட்டை ஆண்டவன் எதிர்பார்க்கவில்லை. அன்பும் பணிவும் நிறைந்த ஒரு வணக்கமே போதுமானது. ஷீரடி சாய்பாபா.

இறைவன் மனிதர்களின் மொழிக்கு என்றும் செவிசாய்ப்பது இல்லை. அவன் மௌன மொழிக்கே செவிசாய்க்கிறான். இறைவனை அடைய ஒரே மொழி மௌனம்.

சுந்தர தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் 1.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வசந்த விடியல், இதில் கோவில் விழா தகவல்கள் கேட்கலாம். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், இன்று தளிராக பழனி சாய் கதிர்வேல். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலி செய்ய கேட்கலாம். 7:00 சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேர்ஸின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8:00 மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், தேனி மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:00 விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்றைய வண்ணம், நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு. நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். 9:30 மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். 11:00 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கையம் பெருமாள் கோவில் அருகிலிருந்து. நண்பகல் 12:00 மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீளவழி. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். இரண்டு மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெலியஞ்சல். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் மதுரை மாவட்டம் ராமர் அவர்கள். நெறி ஆளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் கணேசன் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன்புரன் அரசியின் வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களம் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். இடைக்காலையினை கீதங்களோடு மாலை 5:00 மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் மணின் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:50 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை. 6:40 பண்ணையும் பசுமையும். தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். இரவு 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்கு விளையாட்டுகளோடு. 8:55 சேவை செய்திகள். 9:00 தவழ்ந்து வருகிறது கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு. 11:00

அவையாவும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையா இதில் இன்று ரசிக்க வருகின்ற நமது நிகழ்ச்சிகள் இணைந்து இருங்கள் நேயர்களே. கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையா இந்தோடு நள்ளிரவு 12 மணி வரை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

0: விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மேரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கையமை குரல் எண் 1075.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. விடியலில் கதிரவன் தரையில் சிந்திய தங்கமாய் மிதமான வெயில், மகிழ்ச்சி தரும் தென்றல் வீசும் வேளை, மழை நீர் பள்ளத்தை நிரப்புவது போல உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவோம். தேன்றல் தேரில் இசை உலா கோடை பன்மலை 100.5 இதில் இப்பொழுது வருகிறது மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த்.

0: கீழ்மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணமாக இருப்பது அச்சப்படுவது மட்டுமே. ஏனைய மதிப்பீடுகளில் அவர்களுக்கு ஆர்வம் உண்டானால் அதனாலும் சிறிதளவு ஒழுக்கம் உண்டாகும். குறள் எண் 1075, அதிகாரம் கயமை.
1: அச்சமே கீழது ஆச்சாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது.
0: கீழ்மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணமாக இருப்பது அச்சப்படுவது மட்டுமே. ஏனைய மதிப்பீடுகளில் அவர்களுக்கு ஆர்வம் உண்டானால் அதனாலும் சிறிதளவு ஒழுக்கம் உண்டாகும். குறள் எண் 1075, அதிகாரம் கயமை.

0: அடிப்பாடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
1: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
2: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: 100% கடலெண்ணெய்
1: அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று தஞ்சை மாவட்டம் திருமாந்துறை அட்சயநாத சுவாமி ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

தஞ்சை மாவட்டத்திலுள்ள திருமாந்துறை என்னும் ஊரில் அமைந்துள்ளது அட்சிநாத சுவாமி திருக்கோவில். இவர் ஐஸ்வர்யங்களை அருள்பவர். இவருக்கு மாந்துரைநாதர், ஆம்பரவனேஸ்வரர் என்ற திருநாமங்களும் உள்ளன. இந்த ஆலயம் மூன்று நிலை ராஜகோபுரத்தை உடையது. இந்த கோவில் ரோகிணி நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலாகவும் கூறப்படுகிறது. லிங்க திருமேனியில் ஸ்ரீ அட்சியநாத சுவாமி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவரை மாங்கனி கொண்டு அர்ச்சிப்பது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பிறை வடிவில் சந்திர தீர்த்த கிணறு அமைந்துள்ளது. இந்த கிணற்றில் வளர்பிறை நாட்களில் தண்ணீர் அதிகரிப்பதும் தேய்பிறை நாட்களில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதுமான அதிசயம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தக்ஷனுடைய யாகத்தில் பங்கேற்றதால் சந்திரனுக்கு ரோக பிரச்சனை உண்டானது. அதற்கு குருவின் அறிவுரைப்படி சந்திரன் இத்தலத்திற்கு வந்து தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி நீராடி சிவபெருமானை வழிபட்டு சாம விமோச்சனம் பெற்றார். அதேபோல் இந்த தீர்த்தத்திற்கு உள்ள மகிமையை கூறுவதற்காக இன்னொரு வரலாறும் உண்டு. காலமா முனிவருக்கும் நவ கிரகங்களுக்கும் நோய் ஏற்பட்டது. அதிலிருந்து தங்களை காத்திட ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது சிவபெருமான் கூறியபடி அட்சயநாதர் கோவிலில் அமைந்துள்ள சந்திர கிணறு தீர்த்தத்தில் நீராடி தங்கள் உடல் ரோகத்திலிருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு முறை பார்வதி தேவி கிளிமுகம் கொண்ட சுகமுனிவரை பார்த்து சிரித்ததால் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதியை பூலோகத்தில் கிளியாக பிறக்கும்படி சாபமிட்டார். பிறகு சாப விமோச்சனம் பெற சிவபெருமான் பார்வதியை மாமரங்கள் நிறைந்த இந்த திருமாந்துறைக்கு சென்று அங்குள்ள சுயமுலிங்கத்தை வழிபடுமாறு கூற பார்வதி தேவி கிளி வடிவம் எடுத்து திருமாந்துறை வந்து அட்சயநாத சுவாமியை வணங்கி இத்தலத்தின் அருகே பாயும் காவிரியில் தை மாத மகர சங்கராந்தி நாளில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் என்பது ஐதீகம். இதனால் இக்கோயிலில் தைப்பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி நிகழ்வுகள் வரலாற்று ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றும் இந்த தலத்தில் அம்பிகை கிளி வடிவில் அருள்பாலிப்பதாகவும் கருதப்படுகிறது. அம்பிகையின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து திருமணம் செய்து கொண்ட தெய்வீக கோலமே இங்கு தனிச்சன்னதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு.

0: அம்பாள் யோகநாயகி என்ற திருநாமத்தில் தெற்கு நோக்கிய அபய முத்திரை மற்றும் வரத முத்திரை காட்டி அருள் புரிகிறார். யோக நிலையில் இருப்பதால் இவர் மிகவும் அமைதியுடன் சாந்தம் நிறைந்த தோற்றத்துடன் காட்சி தருகிறார். ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகர் மிகவும் தனித்துவமான அரிய உஜிஷ்ட கணபதி அமைப்பில் உள்ளார். இங்கு விநாயகர் தனது தேவியான வல்லபையை தன் மடியின் மீது அமர வைத்தபடி தம்பதி சமேதரராக கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். கோவிலின் உள் பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேதரராக முருகப்பெருமான் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரின் திருமேனிகள் ஒரே சன்னதியில் உள்ளன. கோயிலின் மூலவர் அட்சயநாத சுவாமி என்ற திருநாமத்தை கொண்டவர் என்பதால் இத்தலத்தில் அட்சய திருதியை விழா மிகவும் விமர்சையாக நடத்தப்படுகிறது. பார்வதி தேவிக்கு சாப விமோச்சனம் அளித்த திருமாந்துரை அட்சயநாத சுவாமி நம் பாரங்களை போக்கட்டும். இன்று தஞ்சை திருமாந்துரை அட்சயநாத சுவாமி ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ்.

0: இவ்ளா வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: கோடை பண்பலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கோடை பண்பலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: அடை பண்பலை 100.5 பூந்தள்ளீர் நேரம். இன்னைக்கு நம்ம தள்ளிரா ஒரு அழகான குட்டி குறும்பான ஒரு பயணத்தை நம்ம சந்திக்க போறோம். அவங்கள சந்திச்சலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சாய் கதிர்வேல்.
0: சாய் கதிர்வேல், மூணு பேர் வச்சிருக்கீங்க. எங்க இருந்து வர்றீங்க சாய் கதிர்வேல்?
1: பழனியில இருந்து.
0: அங்க இருந்து வர்றீங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: போறீங்களா இல்ல
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: செயின்ட் பாலிஸ்.
0: அது எங்க இருக்கு?
1: பாண்டியா நகர்ல.
0: அங்க இருக்கா? சரி சரி. வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா.
0: அக்கா பேர் என்ன?
1: கமலி.
0: அப்பா, அக்கா பேர் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷத்தோட சத்தமா சொல்றீங்க. அம்மா அப்பா பேரு?
1: ரோகிணி, சண்முகநாதன்.
0: தாத்தா பாட்டி பேரு?
1: சுப்பிரமணியன், கலாமணி.
0: சரி, நிறைய கதையெல்லாம் சொல்லிருக்காங்களா தாத்தா பாட்டி? சொல்லலையா?
1: ஏன்
0: நீங்க கேட்க மாட்டீங்க? என்னங்க நீங்க? சரி, உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன?
1: எழுதுறேன்.
0: நல்லா எழுதுவீங்களா? என்ன என்ன மாதிரியான விஷயங்களா எழுதுவீங்க?
1: சம்மு, மல்டிப்ளிகேஷன் எழுதுவேன்.
0: பாருங்களேன், இப்பவே வா, பயங்கரமா இருக்கு. சரி, எங்களுக்காக ஒரு பாட்டு
1: பாடுங்களேன்.
0: பாடுங்க.
1: கண்ணாடி மெத்த பெரிய கண்ணாடி, வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம், அதல் முன்னாம் நின்றே அழகே பார்த்திருவேன், எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திருமே, நன்மை செய்தா நன்மைதான் நன்மை நாடில் வந்திருமே. அடவள்ளி அப்பா.
0: அளவள்ளி அப்பா, அவங்க எழுதின பாட்டை ரொம்ப சூப்பரா பாடிடுங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ்?
1: தமிழ்.
0: அவங்க பேர் என்ன?
1: சித்ரா.
0: உங்க வீட்டுல பெரிய கண்ணாடி இருக்கா? மெத்த கண்ணாடின்னு சொன்னீங்களே, இருக்கா? அதை பார்க்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்க்குவீங்களா? கோபமாக பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க? அதனால வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி சரி, இப்போ குட்டியாக இருக்கீங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசை?
1: போலீஸ்.
0: போலீஸ். எதனால?
1: போலீஸ் பிடிக்கும்.
0: என்னெல்லாம் செய்வாங்க அவங்க?
1: டிராஃபிக் ரூல்.
0: ஓஹோ, சாலையை அப்படியே ஒழுங்குபடுத்துறது. சரி, அங்கே அது ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ரெட்னா நிக்கணும், எல்லோனா ரெடியா இருக்கணும், கிரீன்னா போயிரணும்.
0: சிக்னல்ல அந்த மூணு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். வேகமா போலாமா இல்ல மெதுவா போலாமா? மெதுவா தான் போ. நீங்க ஒரு கார்ல போனீங்கன்னா அப்படிதான் போவீங்க. சரி, நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக கோடை பண்பலையிலிருந்து வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலையின் 100.5 இதுவரை பிஞ்சும்.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
4: JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: கோடை பந்தலை 100.5 இருக்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பந்தலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பந்தலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISA.

0: தெரிவி பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
7: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலையின் 1.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த விடியல். நேரம் 6:40 நிமிடம்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே

0: காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வு

0: செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஏல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
1: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
1: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், அன்னை ஜே

0: பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
1: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வசந்த விடியல்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

உழைக்க தயாராக இருப்பவர்களுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றினீர்களே. இனி சுகமான காலை.

0: ஒருவன் இருக்காரு அப்படின்றத நம்புறமோ இல்லையோ, அதிசயம் அப்படின்னு ஒன்னு இருக்குன்றத நாம நம்பிதாங்க ஆகணும். இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். இந்த வசனத்தை திரைப்படத்துல வர டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டாலும் இது நிஜமாகிற மாதிரி நம்ம லைஃப்லயும் மிராக்கிள் நடந்திருக்கு, நடந்துட்டே இருக்கு, இனியும் நடக்கும். எப்படிங்க, என்ன அதிசயம் அது அப்படின்னு தானே கேக்குறீங்க? கிட்ட வாங்க சொல்றேன்.
1: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
0: ஏப்பாயே, இப்போதைக்கு நீ ஊர் போய் சேர முடியாது, போய் பஸ் ஸ்டாண்டு பக்கம் பாரு, திருவிழா கூட்டம் மாதிரி மொக்கிறாங்க. அம்புட்ட பஸ்லயும் சும்மா தாறு மாறா கூட்டம் நிக்குது. நீ என்ன பண்ற, அந்த டீ கடையில டீய வாங்கி குடிச்சிட்டு ரெண்டு நாளைக்கு தங்கி பற்றைய போட்டு மெதுவா ஊருக்கு போ அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ஊர் போய் சேர போறோம்னு பயந்து நிக்கல. யாருன்னே தெரியாத ஒருத்தர், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எந்த வழியா போகணும், நான் இந்த ஊருக்கு தான் போறேன், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா என் கார்ல ஏறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதாங்க மிராக்கிள். இப்படி நான் சொன்னதும் எத்தனை பேர் சிரிச்சீங்க? அட ஆமால, இதே மாதிரி ஏ லைஃப்லயும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ லைஃப்ல யாருக்கு எப்ப என்ன வேணா நடக்கலாங்க, ஆனா அதிசயம் நம்ம எல்லாருக்கும் நிச்சயம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு செமையான பாடல்களோட சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை, வணக்கம் நேர்களே.

எதுவும் சொல்ல வேணாம். முதல் பாட்டு மாதிரியே தானே அடுத்த பாட்டு கொடுக்க போறீங்க, அது எங்களுக்கே தெரியும். சீக்கிரம் பாட்டு கொடுங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க இதே பிளேவர்ல அடுத்த பாட்டு வருது, கேட்டு வந்துடலாமா?

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
1: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
2: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: ஜோரா நடப்போட்டு சும்மா வீரமா கிளம்பி வர போறாங்க, யாருங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? வேற யாருங்க, நம்ம அன்பு நேயர் தாங்க. வெண்டார் வந்தார் நிகழ்ச்சிக்காக மதுரையில இருந்து சிறப்பு விருந்தினரா வர காத்திருக்கிறாங்க நம்மளுடைய ஆசை நேயர், ஆவலான நேயர், அன்பான நேயர். மதுரையில இருந்து ராமர் அவர் தன்னுடைய அனுபவங்கள்லாம் எப்படி சொல்றாரு, என்னென்ன பாடல்கள் அவருக்கு பிடிக்கும் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப தவறாம இன்னைக்கு வெண்டார் வந்தார் நிகழ்ச்சி கேளுங்க 2:30 உங்கள் கோடை பண்பலை 100.5. சரி வாங்க, மீண்டும் ஒரு பாட்டை கேட்டுட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில இணைந்தே இருப்போம்.

நவரத்தினமா, தூரல் கொட்டுதமா, அடடடடா, என்ன ஒரு அழகான கவிவரிகள் இல்லையா? இதெல்லாம் கற்பனையில கவிஞர் எழுதியிருந்தாலும் இதெல்லாம் நிஜத்திலேயே நடக்குதுங்க. எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம தென்காசியில தாங்க. சும்மா போய் நின்னு பாருங்க, அப்படியே முத்து நவரத்தினமா தூரல் கொட்டிக்கிட்டே இருக்கும் என்னேரம் பார்த்தாலும். அப்படிப்பட்ட தென்காசியில இருந்து நம்ம அன்பு நேயர் யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? சுப்பலாபுரம் கணேசன். எதுக்குங்க வரப்போறாரா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லங்க, கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க நம்மளுடைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு 3 மணிக்கு வரப்போது என்ன மாதிரியான பாடல்கள் தெரிவில எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னா தவறாம உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க. சரி வாங்க, மீண்டும் ஒரு பாட்டை கேட்டுட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில வந்துடலாம்.

0: கோடை பண்பலை 1:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
3: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ். உலகம் விரும்பும் சுவை
3: வழங்கும் மனதோடு ராகம்.
6: ஒரு பாட்டு கேட்கல, அந்த பாடலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த பாட்டு பாடின பாடகர்களுடைய பெயர் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா அந்த பாடல்ல வர வரிகளுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதுக்காக தான் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும் நிகழ்ச்சி இப்ப உங்களுக்காக வர காத்திருக்கு. இந்த பாடல்ல என்ன வரிகளுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

0: பந்தர்
1: பந்தல்
0: அல்லது
1: நிழல்
0: அல்லது
1: பண்டகசாலை
0: அல்லது
1: ஒரு கடற்கரை பட்டினம்.
0: பந்தர்
1: நிழல்
0: பந்தர்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
3: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
4: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வழங்கும் மனதோடு ராகம்.
6: பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
7: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம். AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
8: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
7: கவுன்சிலிங் கோட் 2758.

6:30 கோடை பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இணைஞ்சு பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கூட பழகணும் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட அவங்க கூடவே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இவங்கெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் அப்படி இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். கூட்டமாக ஒரு இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க, இவங்களோட மொழி வழக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னா பேருந்து பயணம் தாங்க. ஒரு பேருந்தில் நம்ம பயணம் பண்ணாலே போதுங்க, பல்வேறு தரப்பட்ட மக்கள் இப்போ விதவிதமான ஊர்கள்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க பேசுகிற மொழிகளை வச்சே இவங்க இந்த ஊருக்காரங்க அவங்க அந்த ஊருக்காரங்க அப்படின்னு நம்மளே கணிச்சிருவோம். நிகழ்ச்சிக்கு நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு அப்படின்ற தலைப்பில் வரப்போகுதுங்க. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 இணைச்சிட்டு 24 24 24 24 24 26 அப்படின்ற எண்களில் வரலாம். மீண்டும் ஒரு எண்ணான 24 24 29 290 333 அப்படின்ற எண்களையும் வரலாம். சரி, வரதெல்லாம் இருக்கட்டும், எந்த வித்தியாசமான பேச்சு வழக்கு நீங்கள் கேட்டிங்களோ அதை நீங்கள் பேசியும் காட்டணும், சரியா? சரிங்க, காட்டுறோம். இப்போ ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கொடுத்துடலாம்.

0: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
1: அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
0: Counseling Code 2758.
2: கோடை பங்களை 5:00 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம்.
5: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
6: உலகம் விரும்பும் சுவை
5: வழங்கும் மனதோடு ராகம்.

ஏன்ப்பா லோ டிராபிக்கா இருந்தாலும் எவ்வளவு குளிரா இருந்தாலும் எவ்வளவு மிஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மலைகளின் இளவரசி தான் வேணுமா? ஏன் இந்த மேகங்களின் பூமி அதெல்லாம் வேணாமா? யோ அங்கிட்டு பாருங்கயா, டீ எஸ்டேட்டை பாரு, என்ன அழகா இருக்கு. ரெண்டு மூணு செல்ஃபி எடுக்கலாம்ல. அது பிடிக்கல, இங்கிட்டு வா, கும்பகரை ஃபால்ஸ் தெரியுது, அதுவும் வேணாமா? சரி வாங்கப்பா, சுருளி ஃபால்ஸ பாருயா, சின்ன சுருளியா. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் எங்கெங்கயோ போறீங்க அப்படின்னு கோவப்படுற நம்ம தேனி மக்களே, இவங்க வந்தா வராங்க, வராட்டி போறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மனதோட ராகம் நிகழ்ச்சிக்காக கோடை பொன்மொழியில கூப்பிடுறோங்க. வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு போங்க. எந்த எண்கள்ல தெரியும்?

0: கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 இணைச்சுக்கோங்க. 24 24 24 24 24 26 அப்படின்ற இரண்டு எண்கள் இருக்கு, அதுல லைன் பிஸியாவே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 24 24 29 290 330 அப்படின்ற எண்கள்ல வரலாம். செமையா இருக்குல்ல? சரி வாங்க,
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வழங்கும் மனதோடு ராகம்.
7: இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
8: உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம்.
9: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
12: மண்ணா வணக்கம்.
13: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
12: என்ன மண்ணா, கையில் புது போன் போல தெரிகிறது.
13: ஆமாம் அமைச்சரே, கடந்த வாரம் தான் வாங்கினேன், பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று.
12: என் மண்ணா, போன மாதம் தானே ஒரு புது போன் வாங்கினீர்கள்
13: அமைச்சரே? அது போன மாதம், இது இந்த மாதம்.
12: இதற்கொன்றும் குறைச்சல் இல்லை. ஏன் மண்ணா, இருக்கிறது என்பதற்காக.
13: அமைச்சரே, புது புது அப்டேட்ஸோடு போன்கள் வர வர நாம் பழையதை விட்டுவிட்டு புதியதை வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஐயா.
12: போனில் எல்லாம் அப்டேட் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நீங்கள் என்ன அப்டேட் செய்து கொண்டீர்கள் அதை முதலில் சொல்லுங்கள்.
13: அது அது அமைச்சரே, போனில் போனில் நான் அப்டேட் செய்து கொள்ளும் அளவிற்கு இன்னும் எந்த போனும் வரவில்லை அமைச்சரே.
12: மன்னா, முடியவில்லை மன்னா.
13: சரி அமைச்சரே, இந்த புது போனில் ஏன் என்னால் இன்டர்நெட்டை வேகமாக பயன்படுத்த முடியவில்லை?
12: வேகமாக இன்டர்நெட் கிடைத்து விட்டால் மட்டும் இவர் அப்படியே கணினி உலகில் புரட்சி செய்து விடுவார். எங்க மன்னா, உங்கள் போனை கொடுங்கள், முதலில் இதில் இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவு இருக்கிறது என்று பரிசோதிக்கலாம். மன்னா, 40 MB/s தான் இருக்கிறது.
13: இந்த புது போனில் கூட இந்த பிரச்சனையா அமைச்சரே? இதை எப்படி அதிகப்படுத்துவது?
12: வாங்கி 1 வாரம் ஆகிவிட்டதில்லையா மன்னா, அதனால் தான்.
13: அமைச்சரே, எனக்கு புரியும்படியாக சொல்லுங்கள்.
12: மன்னா, நம்முடைய மொபைலில் நாம் அடிக்கடி பயன்படுத்தாத ஆப்கள் கூட நம்முடைய மொபைல் டேட்டாவை பயன்படுத்தி பேக்ரவுண்டில், அதாவது பின்னணியில் செயல்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். முதலில் நாம் அதை நிறுத்த வேண்டும். எப்படி என்றால், மொபைலில் ஆப் செட்டிங்குகளுக்குள் சென்று அதில் ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்குள் பார்க்க வேண்டும். அதில் நம்முடைய மொபைலில் இருக்கும் மொத்த ஆப்களும் காட்டும் மன்னா. அதில் எந்தெந்த ஆப்களை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதில்லையோ ஒவ்வொன்றாக அதற்குள் சென்று டேட்டா யூசேஜிற்குள் பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் ஆப்ஷனை ஆஃப் செய்துவிட வேண்டும். அப்படி செய்வதால் நாம் அடிக்கடி பயன்படுத்தாத ஆப்கள் பின்னணியில் செயல்படுவது தடை செய்யப்பட்டு டேட்டா மிச்சமாகும் மன்னா. அதே போல மறக்காமல் அந்த ஆப்களின் நோட்டிபிகேஷனையும் ஆஃப் செய்துவிட வேண்டும்.
13: ஓஹோ, நல்லது நல்லது அமைச்சரே. இப்போது என்னுடைய போன் வேகமாக இயங்குமா?
12: பொறுங்கள் மன்னா, அடுத்து கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்றால் வலது மூலையில் நம்முடைய ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும் இல்லையா, அதை தொட்டால் அதில் செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்கிற்குள் நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் ஆட்டோ அப்டேட் மொபைல் ஆப்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்குள் சென்று டோன்ட் ஆட்டோ அப்டேட் மொபைல் ஆப்ஸ் என்ற ஆப்ஷனை நாம் ஆன் செய்துவிட வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் ஆப்கள் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது மன்னா.
13: ஏன் அமைச்சரே, அப்டேட் ஆக இருப்பது நல்லதுதானே, ஏன் வேண்டாம் என்கிறீர்கள்?
12: மன்னா, நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஆப்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆவது நல்லதுதான். ஆனால் பயன்படுத்தாத ஆப்கள் எதற்காக தன்னால் அப்டேட் ஆகின்றன? அதற்காக ஏன் தேவையில்லாமல் நம்முடைய டேட்டாவை செலவு செய்ய வேண்டும்? தேவைப்படும் போது தனிப்பட்ட முறையில் அங்கே சென்று அப்டேட் செய்து கொள்ளலாம் அல்லவா?
13: ஓ, இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கு.

0: தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால் அவற்றை லாங் பிரஸ் செய்து நீக்கிவிட வேண்டும் என்கிறார்கள். டேட்டா அதிகம் தேவைப்படாத விஜெட்ஸ்களை, உதாரணமாக கடிகாரம், அலாரம், வாய்ஸ் ரெக்கார்டர், இது போன்ற விஜெட்ஸ்களை நாம் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். சிறப்பான முறையில் கையாளலாம். நிறைவாக டியூயல் சிம் வைத்திருப்போர் எந்த சிம் வாயிலாக இன்டர்நெட் பயன்படுத்துகிறீர்களோ அந்த சிம்மை சிம் ஒன்னில் வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள் மன்னா. அதன் மூலமும் மொபைல் டேட்டாவை சேமிக்க முடியும், இன்டர்நெட் ஸ்பீடும் அதிகமாகும் மன்னா.
1: ஆஹா, நல்லது நல்லது அமைச்சரே, பயனுள்ள தகவல்களாக சொன்னீர்கள். அதை அப்படியே என்னுடைய போனிலும் செய்து கொடுத்து விட்டீர்கள். இப்போது வேகமாக இன்டர்நெட் கிடைக்குமா அமைச்சரே?
0: கிடைக்கும் மன்னா, இதோ இப்போதே சரிபார்த்து விடலாம். ஆஹா மன்னா, ஆரம்பத்தில் வெறும் 40 MBPS தான் கிடைத்தது, இப்போது பாருங்கள் 80 MBPS கிடைக்கிறது. அருமை அருமை,
1: மிக்க நன்றி அமைச்சரே.
0: நன்றி நன்றி மன்னா. இருக்கட்டும் இருக்கட்டும், சரி எடுங்கள்.
1: எதை எடுக்க சொல்லுகிறீர்கள் அமைச்சரே?
0: ஆமை வேகத்தில் இருந்த உங்கள் மொபைலின் இன்டர்நெட் ஸ்பீடை முயல் வேகத்திற்கு மாற்றி கொடுத்தேன் அல்லவா, அதற்கான சர்வீஸ் சார்ஜ் எடுங்கள்.
1: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது சுகமான காலை. வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
5: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
4: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
6: என்ன வேலையா இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இன்றிரவு 10 மணிக்கு நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. யாருங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? தஞ்சாவூர் காரங்களை தாங்க கூப்பிடுறோம். அதனால தஞ்சாவூர்ல இருக்கிற அன்பு சொந்தங்கள்லாம் வாங்க, இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கோங்க. கோடி பண்பலையின் முன்னிணைப்பான 0452 தவறமா இணைச்சிட்டு 24 24 24 24 24 26 மற்றும் 24 24 29 290 333 அப்படின்ற எண்கள்ல வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கலாம். மித்த நேர்கள் எல்லாருமே அந்த பாடலை கேட்டு ரசிச்சுக்கலாம், சரியா?
7: அனைத்து வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். கோபிச்செட்டிப்பாளையம்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல் .in.
6: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் மனதோடு ராகம்.
11: இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
12: உலகம் விரும்பும் சுவை.
11: வழங்கும் மனதோடு ராகம்.

0: விமென்ஸ் இன்னவர்
1: பிருத்வி, விமென்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமென்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி.
0: இன்று
2: ஜூன் 11
0: வானொலி பயன்பாட்டில்
2: ஒளி பண்பேற்றம், அதாவது
0: ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்,
2: கண்டுபிடித்ததின் மூலம்
0: மறக்க முடியாதவர் ஆனார்.
2: பண்பலை துறையில் பெரிய மைல்கல்லை தொடங்கி வைத்தவர்.
0: உலகின் முதல் FM ஒலிபரப்பிற்காக காப்புரிமையை பெற்றவர்.
2: 1918
0: சூப்பர் ஹைட்ரோடைனை

கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.

0: 1835
1: அமெரிக்க கண்டுபிடிப்பாளர்
0: எட்வின் ஆம்ஸ்ட்ராங்
1: உலகின் முதல் முதலாவது
0: தனது பண்பலை ஒலிபரப்பை
1: நியூ ஜெர்சி நகரில் தொடங்கிய நாள்
0: இன்று.
1: 1964
0: தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவை
1: ராபன் தீவு சிறைக்கு அனுப்பப்பட்ட நாள்
0: இன்று. புவி வெப்பமயமானதால்
1: மாயமான விலங்குகளில் ஒன்று
0: அதனை மையமாக வைத்து உருவானது
1: கதையாக அன்று.
0: 1990
1: மைக்கேல் கிரேட்டனால்
0: எழுதப்பட்ட புதினத்தில் ஒன்று
1: அதனை தழுவியை திரைப்படமாக்கப்பட்டது
0: ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கல் அன்று.
1: இத்தொடர் படமாக வருகின்றது
0: ஜுராசிக் பார்க் என்ற பெயரில்
1: நின்று
0: வேற்று கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதாக நம்பிக்கை.
1: அதில் ஒன்று வழிமாறி புவிக்கு வந்ததாக
0: உருவாக்கப்பட்டது கதை.
1: இரு சீரார்கள் தந்தனர் அதற்கு அடைக்கலத்தை.
0: மீண்டும் அதன் இடத்திற்கே திரும்பிச் சென்ற பாதை.
1: அப்படத்தின் பெயரே
0: ஈடி.
1: 1982
0: மற்றும்
1: 1993
0: ஈடி மற்றும் ஜுராசிக் பார்க் படங்கள் வெளியிடப்பட்ட நாள்
1: என்று.
0: சொந்த ஊர் சேலம் மாவட்டம்
1: சமுத்திரம்.
0: பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர்
1: ராசமாணிக்கம்.
0: தகப்பனார் துரைசாமி,
1: தாய் குஞ்சம்மாள் என்பது பெயராகும்.
0: படிப்பை முடித்த பின்
1: சேர்ந்தது அஞ்சல் துறை.
0: அரசாங்க பணி என்பதால் மாற்றினார்
1: தமிழில் எழுதுவதற்காக தன் பெயரை.
0: பெருஞ்சித்திரன் என்ற பெயரே
1: நிலைத்து நின்றது இறுதி வரை.
0: தன் பதிப்புகளால் சில முறை சென்றார் சிறை.
1: தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எழுதினார்
0: பல புத்தகங்கள்.
1: அதில் கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றிருப்பது
0: பல பாகங்கள்.
1: 1995
0: தமிழறிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்
1: மறைந்த நாள்
0: இன்று. மிசோரம் முதலமைச்சர் தன் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள்
1: சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன்
0: விழாவில் கலந்து கொண்டு பசுமை மிசோரம் நாள்
1: 2018 தொடங்கி வைத்தார்.
0: அவ்விழாவின் போது அஸ்வாலில் அமைந்துள்ள
1: சிட்டி நதிக்கரையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன.
0: அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 11 நாள் பசுமை மிசோரம் நாள்
1: நடத்தப்படுகிறது.
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 1999.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம்.
6: இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
7: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
6: வழங்கும் மனதோடு ராகம்.
9: ரசிகர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பு வணக்கம். நான் உங்க கரண் பேசுறேன்.
10: கும்பிடு ஓட்டத்துக்கு நன்றி என்ற பாட்ட பாடு.
9: 100.5 கோடை பண்பலை ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கோடை பண்பலை
11: ரொம்ப ஷார்ப்.
12: என் நண்பனுக்கு இந்த சாங்க டெடிகேட் பண்றேன். யாருக்கு?

காலம் முழுக்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கானங்களோட இணைந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார காலை நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகிறேன். சுகன்யா மார்த்தாண்டவோ பத்தி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: 100.5 சுகமான காலை வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரிய சென்றுள்ள வெளியுறவமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரோமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில்

0: பத்து கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலப் பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன்புரன் அரிசியின் நேரம் காலை 8:03 நிமிடம்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே. இசை தென் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது. மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி யாருக்காக? மேகங்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மேகமலை இந்த மாவட்டத்தில் இருக்கு. சுருளி அருவி, கும்பகரை அருவி சுற்றுலா தலமாக இருக்கு. வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில், உத்தமபாளையம், குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் இந்த மாவட்டத்தோட பிரபலமான கோவில்கள். தேனி மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26, மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இப்ப முதல் நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்
3: சகோதரி அவர்களே.
2: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் டி சுப்ளாபுரம் நாளிமலை அடிவாரம் ரெங்கநாதன் பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கயா?
3: நல்லா இருக்கீங்கம்மா.
2: சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: சும்மா ஓய்வு வேகமா எடுத்திருக்கேன். வயது முதிர்ந்து விட்டது, ஆகையினால் நான் இப்ப ஓய்வு வேக எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
2: சரி சரி, உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் பண்பலை கேட்கறது தானா?
3: பண்பலை வேகமா உசுறு நாடி ஆகி போச்சு. 2000 இருந்து கேட்டுக்கிட்டே 26 வருஷத்தை ஓட்டிட்டேன்.
2: சரிங்க சரிங்க,
3: அது இல்லைன்ற போதுதான் நம்ம மூச்சு பிரிஞ்சது மாதிரி இருக்கும்.
2: சரிங்க, அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: செல்லுல பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
2: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: வீட்டுல மனைவி பேரு பெருமாள் அம்மா, பையன் முருகன்,
2: சரி,
3: மருமக ராஜ்.

0: என்ன பாடல் வேணும் இப்ப உங்களுக்கு?
1: தானா சேர்ந்த காதல் சொல்லி இந்த சேதுபதி நடிச்ச படம் இருக்கலாமா?
0: ஆமாங்க,
1: அதுல டூ டூ டூ டூ டூன்ற பாடம் போடுங்கம்மா.
0: பாட்டு வந்துட்டு இருக்கு. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கம்மா.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது.

0: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் விளங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
5: இது ஒரு என்ன கேள்வின்னு கேட்டா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நடந்துதா நடக்கலையா, கனவா நனவா அப்படின்னு கேட்டா பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, கனவு நடக்கல, நனவு நடந்தது, நடந்துதான் நடக்கலையா, சிம்பிள் கேள்வி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அதனால ஓரளவு தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஓரளவு நடக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஓரளவு நடந்தா பெரிய விஷயம் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து கேட்கிறோம், அது உள்ள போவோம், சில வேலையை செய்யும். சார், மொத்தமா மாத்திர முடியாது, ஆனா ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கும். டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு டாக்டர் கோயம்புத்தூர்ல நடத்தினார், என் ஃப்ரெண்டு டாக்டர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க, ஆடியன்ஸ் எல்லாம் சோகமா உட்காந்து, ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க டெஸ்ட் பண்ணி சர்க்கரைன்னு கண்டுபிடிச்சிருக்கா. எல்லாரும் பரிதாபமா உட்காந்து ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு தான் மாட்டிருக்கிறவங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன கதை சொன்னேன், ஒரு விவசாயி கடவுளை திட்டிக்கிட்டே இருந்தான், உனக்கு கண்ணே இல்லை, என்னை கவனிக்கவே இல்லை, இந்த ஊர் பண்ணையார் எவ்வளோ பிரமாதமாக இருக்கார், சௌக்கியமாக இருக்கிறாரு, ராஜா மாதிரி மகிழ்ச்சியாக இருக்காரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு, என் துக்கம்லாம் யார்கிட்ட போய் சொல்வேன்னு திட்டிக்கிட்டே இருந்தான். கடவுள் ஒரு நாள் உடனே என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு சவுண்டு விட்டார், டேய் கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு புலம்பாது, உன் கஷ்டத்தை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி, உன் கஷ்டத்தை அப்படியே ஒரு மூட்டையா கட்டி நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலில் கொண்டாந்து போட்டு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், அதே இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மூட்டை கட்டி போட்டலாமா, போட்டுடலாம், ஆன் ஒன் கண்டிஷன், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், எல்லாரும் 6 மணிக்கு கஷ்டத்தை மூட்டை கட்டி கொண்டாந்து போடணும், லைட் ஆஃப் ஆயிடும், திரும்பி போகும்போது அதுக்குள்ள நீ இன்னொரு மூட்டையை எடுத்துக்கணும். இவன் கேட்டான், ஏங்க போட்டுட்டு வரக்கூடாதா? இல்லை, இது எக்ஸ்சேஞ்ச் மேளா, போட்டுட்டு இன்னொன்று எடுத்துட்டு தான் வரணுமே ஒழிய யாரும் போட்டுட்டு வரக்கூடாது, புரியுதா? போய் போட்டுவார். இப்போ மறுநாள் 6 மணிக்கு போனால் உள்ளே போய் பார்த்தா இருக்கிற மூட்டையிலே இவந்து தான் சின்ன மூட்டை, மற்றவெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. 6 மணிக்கு வெயிட் பண்ணான் சார், லைட் ஆஃப் ஆச்சு சார், மூட்டையை போட்டான் சார், லபக்குன்னு அதே எடுத்துட்டான். லைட் வந்த உடனே பார்த்தா எல்லாருமே அதான் பண்ணியிருக்கான், அவன் போட்டு அவன் மூட்டையே எடுத்துட்டான். கேட்டான், ஏன் அடுத்த முட்டை சும்மாரப்பா, இதுலயாவது என்ன இருக்குன்னு தெரியும், நமக்கு சக்கரை வந்துருச்சேன்னு அவங்க கவலையில இருக்காங்க. நான் என்னால முடிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி கடைசியா இந்த கதையை சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி நார்மலா ஆனாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன தெரியுங்களா, சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிகம் வாழ முடியும், சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிக நாட்கள் வாழுகிறார்கள். எப்படி தெரியுங்களா, தனக்கு வந்து விட்டது என்று தெரிந்ததால் அவர்கள் தே ஆர் வெரி கேர்ஃபுல், உணவுல, சாப்பாட்டுல, உடற்பயிற்சியில சரியா இருக்கிறாங்க. தெரிஞ்சிட்டவன் ஒழுங்கா தன்னை பாதுகாத்து நீண்ட நாள் வாழுகிறான். He is able to live for a long time. ஏன்னா அவன் டயட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்துட்டான், ஃபேட் அவாய்ட் பண்ணிட்டான், வாக்கிங் போறான் டெய்லி, தனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு. நமக்கு என்ன குறை இருக்கிறது என்று தெரிவதே அது 50% சரி செய்து கொள்வதற்கு சமம். நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா 50% வெற்றி, டக்குன்னு ஒன்று எல்லாமே இந்த உலகத்தில் நடந்துடாது. இப்படி நடக்கிறதுக்காகத்தான் புத்தக காட்சி, இதெல்லாம் அறிவு பொக்கிஷம் படிங்க அப்படின்னு மேடை பேச்சு, ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒரு வெளிச்சம் எரியணும், அந்த மனமாற்றம்ங்கிறது ஏற்படணும். அது சுலபம் இல்லைங்க, இந்த மனம் வந்து நம்மளை ஆட்டி வைக்கிற பிசாசு, அதுலேருந்து வெல்லுவது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இது 100க்கு 100 நனவா வெற்றி பெறுமா என்று கேட்டால், வெற்றி பெறும் என்ற எண்ணத்திலேயே நான் இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அது உண்மையில் கடவுளின் வெற்றி.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய

0: நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: தேனி மாவட்ட நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நேரம் 8:16. வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் குன்னூர் செல்வம் வளசிலிருந்து செல்வம்.
2: செல்வம், உங்க பேருங்க? செல்வம் தானே?
3: செல்வம்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: பலசல வச்சிருக்கேன்.
2: படபடபடன்னு பேசுறீங்களே, கடையில இருக்கீங்களா?
3: ஆ, கடையில இருக்கேன்.
2: ஆ, வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்களோ?
3: ஆமா.
2: கூட்டம் இருக்கா?
3: இல்ல, நார்மலா தான் இருக்கும்.
2: அப்புறம் படபடன்னு பேசுறீங்க.
3: கொஞ்சம் ரெகுலரா நேயர் தான், இருந்தாலும் கொஞ்சம் பதட்டம்.
2: பதட்டப்பட வேணாமே.
3: அது வந்துருச்சு.
2: சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லுங்க.
3: எப்போ
2: உங்களுடைய பொழுதுபோக்கு?
3: பொழுதுபோக்கு பண்பலை கேட்கறது தான் பெரும்பாலும் இதான் உங்களுக்கு.
2: சரி, தேனி மாவட்டத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நிறைய இடம் இருக்கு இல்லையா?
3: கும்பகர அருவி பார்க்க போவோம்.
2: அடிக்கடி போவீங்களா?
3: வைகம்புக்கு ஒரு இடம் போவோம், வருஷத்துல 1-2 நாள்.
2: சரிங்க.
3: அப்புறம் அவ்வளவுதான், தேனி மாவட்டத்தில் பார்க்க போவோம். வீரபாண்டி திருவிழா போவோம்.
2: வீரபாண்டி கோயில் திருவிழாவுக்கா? ஒரு பசுமையான மாவட்டம் இல்லையா உங்களுடைய மாவட்டம். சரிங்க செல்வம், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: மோனிகா பாட்டு போட்டு.
2: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் விளங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் விளங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் 8:24. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
9: வணக்கம்மா.
8: வணக்கம், பேச சொல்லுங்கம்மா.
9: என் பேர் சிவகுமாரிங்கம்மா.
8: என்னங்க?
9: சிவகுமாரி, என்னோட பேர் சிவகுமாரி.
8: ஆ சொல்லுங்க. தேனில எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
9: ஆண்டிப்பட்டிங்கம்மா.
8: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப மெதுவா பேசுறீங்களே.
9: அப்படிங்களா? சவுண்ட் கேக்கலங்களா?
8: கேக்குது.
9: தாமா இருக்கேன், ஹோம் மேக்கர், வீட்ல தாமா இருக்கேன்.
8: சரிங்கம்மா, என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க?
9: வேலை எல்லாம் பாக்கலங்கம்மா. அம்மா ரிட்டே டீச்சர், ஆண்டிப்பட்டில தாயம்மா டீச்சர், என் பொண்ணு ஜனனி எல்லாம் கூட சேர்ந்து தாமா இருக்கோம். வீட்ல தாமா இருக்கோம்.
8: சரிங்கம்மா. சரி, என்ன பாடல் கேக்கலாம்?
9: உங்களுக்காக
8: பாடல் கோடை பண்பலை 100.5 இதுல இருந்து. நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 இன் 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், வண்ண நிலவை வாழ்த்து சொல்லுங்கள்.
0: கோடை பண்பலை 100.5க்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
2: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
2: ஆர்கேஜி

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு. நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். நேரம் வந்து 8:33 ஆயிடுச்சு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கம்.
2: தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரத்திலிருந்து பவன் தாய் பேசுறீங்க மேடம்.
1: பவன் தாய் அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ரொம்ப நலமா இருக்கோங்க. சாப்பிட்டீங்களா?
2: இல்லைங்க மேடம், தண்ணி வந்து தண்ணி குடிச்சுருக்கோம்.
1: அப்படியா? என்ன சமையல் உங்க வீட்டில் பவன் தாய் அம்மா?
2: இன்னைக்கு கருவாட்டு குழம்பு மேடம்.
1: எங்க திடீர்னு கருவாட்டு குழம்பு காலையிலேயே?
2: ஒரு ஆசை தான் மேடம்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
2: ரஞ்சிதம் பாட்டு போடுங்க.
1: பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டே தண்ணி பிடிங்க. நன்றிங்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் விளங்கும் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
5: ஆஹா, செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் விளங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30க்கு மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு என்ற தலைப்பில் விரிய இருக்கிறது. நிதி ஆளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். நேரம் வந்து 8:41 ஆயிடுச்சு. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில இருக்கும். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
2: நீ சூப்பர் சலூன், வாட்டர் மெலன்னு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நேரம் 8:45. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: மேடம், தேனி மாவட்டம் கேகேபட்டியிலிருந்து ஆர் கார்த்திக் குமார் பேசுறேன் மேடம்.
2: கார்த்திக் குமார், யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்க.
3: இல்ல மேடம், கொஞ்சம் திக்கி திணறி தடுமாற்றம்.
2: தடுமாற்றம் வேண்டாமே. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கார்த்திக் குமார்.
3: மேடம், நம்ம இங்க திராட்சை தோட்டத்துல விவசாய கூலி வேலை

0: ஆமாம் மேடம்.
1: சரிங்க, இப்போ தோட்டத்துலேருந்து பேசுகிறீங்களா?
0: ஆமாம் மேடம்.
1: வேலை செஞ்சிட்ருக்கனால பதட்டமாக இருக்கீங்களா?
0: இல்லை மேடம்.
1: ஆ, நீங்கள் பேசுகிறத பக்கத்துலேருந்து யாராவது கேட்டுட்ருக்காங்களா?
0: இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை மேடம், நான் பேசுவேன். ஆனால் இந்த இப்போ தென்மேற்கு பருவமழை எங்கள் ஊரில் நல்லாவே விழுகுதா? கடந்த மாதம் கோடை வெயில் வாட்டி மறைத்த போது தற்போது பெய்கின்ற இந்த கோடை, இந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தடுமாற்றது மேடம்.
1: பருவமழைனால தடுமாறுறீங்களா கார்த்திக்குமார்? வித்தியாசமா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க.
0: ஒரு சின்ன கவிதை சொல்லிட்டேன் மேடம்.
1: சரி, என்ன பாட்டு வேணும்னு மட்டும் சொல்லுங்க.
0: ஜெயிலர் படத்துல இருந்து கேட்டேன் மேடம்.
1: பாட்டு கேட்கலாமே, நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் விளங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல்.

0: கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோடு. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே

0: அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், இதில் சிக்கல் என்னென்னா இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா, இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும், நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா, இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னு மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை, ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான், ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது, ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார், என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு, உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: மனதோடு ராகம் நிகழ்ச்சியில நிறைவான நேரப்ப சந்திச்சிடலாம். வணக்கம்,
5: இனிய காலை வணக்கம் ஜெயநேரி சகோதரிக்கு.
4: உங்களுக்கு
5: வணக்கம். சின்னம்பலம் சசிகலா பேசுறேன்ப்பா.
4: சசிகலா எப்படி இருக்கீங்கம்மா?
5: நல்லா இருக்கேன்ப்பா, தேங்க்யூப்பா, நல்லா மிஸ் ஆயிருச்சு.
4: சரிங்கம்மா, நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: ரெண்டோல இருந்து கனிமாங்கிற பாட்டுப்பா.
4: பாடல் வந்துட்டே இருக்கு, நன்றிங்கம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய் வழங்கிய மனதோடு ராகம்.
0: ஆர்கேஜி நெய்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: தேனி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வளம் வந்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேனி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மேரி, நன்றி நேயர்களே. இனி விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி கூட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு

செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பொதுவா மனித இயல்புகள்ல இருந்து சற்று மாறுபட்டவங்க வேறு மாதிரியான சிந்தனை உள்ளவங்களுடைய குணநலன்கள் தெரிய வரும்போது ஆளு கொஞ்சம் வித்தியாசமானவர் கொஞ்சம் பார்த்து பழகணும் அப்படின்னு தள்ளி வைக்கிறோம். ஆனா வித்தியாசமா இருக்கு அப்படின்றதுக்காக நாம ரசிக்கிற விஷயங்கள்ல ஒண்ணு ஒரு சில ஊர்களில் பேசுற மொழி வழக்குதாங்க. அப்படி நீங்க கேட்டதிலே ரசிச்ச வித்தியாசமான பேச்சு வழக்கு இருந்தா இப்ப சொல்லுவாங்க கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சிக்கு நாங்க கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு அப்படின்ற தலைப்புல. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0454242 இணைத்து 24 24 24 24 24 26 அப்படின்ற எண்கள்லையும் அப்புறம் 24 24 29 290 333 அப்படின்ற எண்களையும் வரலாம். வித்தியாசமான பேச்சு வழக்குகளோடு இணைகிறார் மயிலப்பன் அவர்கள்.

0: நேரம் 9:07. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இனிமையான இந்த காலை பொழுதில் அழகாக வளம் வர ஆரம்பித்தாச்சு. இன்றைய வானவில்லின் வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு இதாங்க இன்றைய வானவில்லின் தலைப்பு. அது என்னப்பா வித்தியாசமான பேச்சு வழக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்வோட ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கார். அவருக்கு திருமணம் பேச்சுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் மாதிரி பேசி சம்மந்தம் பண்ணிட்டு போகிறாங்க. சம்பந்திங்க ரெண்டு பேரும் தட்டை மாற்றிட்டு அந்த நிகழ்வு இனிதான் நடக்குது. சரி, திருமண வாழ்க்கை ஆஹா சரி இதுதான் ஆரம்பம் அப்படின்ற எல்லாருக்குமான மகிழ்வு இருக்கும் இல்லையா, அந்த இயல்பான மகிழ்வோடு அந்த நபரும் இருக்கார். அந்த மனுஷன் ஒரு 2 நாள் கழித்து வேலைக்கு வரணும்னு வேலைக்கு கிளம்பி அவர் ஊருக்கு புதுசாக அப்போ தான் பணியிட மாறுதலாகி அந்த ஊருக்கு புது இடம் புது ஊர் எல்லாமே வாழ்க்கையில் அப்போ தான் தொடங்கி நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த புது ஊரில் போய் உக்காந்துட்டு ஒரு அழகான இரவு பொழுது நல்ல சோன்னு மழை பெஞ்சு ஓஞ்சு அப்படி அந்த இரவு பொழுது அப்படியே மென்மையாக அழகாக துளிர்த்துருக்கு. வானத்தில் நட்சத்திரங்கள் அந்த இடம் எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அவர் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு கடையில் சூடாக அப்படி தோசை போடுறத பார்த்துட்டு அந்த மனம் அவரை இழுத்து அந்த கடையில் சாப்பிட போகணும்னு நடந்து சாப்பிட போக வைக்கிது. உள்ளே போய் உட்கார்றாரு. அண்ணே ஒரு முருகலா ஒரு தோசையை கொண்டாகிறேன் அப்படின்றாரு. அவரும் மாஸ்டர் நல்ல ஒரு தோசை ஸ்பெஷல் தோசையை போட்டு கொண்டாந்து முருகலா வைக்கிறாங்க. பரிமாற வரவங்கள பரிமாற வரக்கூடிய அந்த அண்ணாட்ட அண்ணே சட்னி சாம்பார் எல்லாம் கொடுங்க அப்படின்னதும் சம்மந்தி அப்படின்ருக்காங்க. என்னது சம்மந்தியா, என்ன இப்போ வந்து 2 நாளுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், இப்போ அதுக்குள்ளே சம்மந்தின்றாங்களே, சம்மந்தியா அப்படின்னா சம்மந்தி வேணுமா அப்படின்றாங்க. இல்லைண்ணே பொண்ணு பார்த்தாச்சு சம்மந்தி வேணாம் அப்படின்னு அவர் திருப்பி நகைச்சுவையாக சொல்ல, இல்லைங்க சம்மந்தி வேணுமா அப்படின்னு அவர் கேட்க, வேண்டான்னு இவர் சொல்ல, பக்கத்தில் இருக்கவர் இன்னொருத்தர் சொன்னாராம், எப்பா இந்த ஊரில் சம்மந்தினா சட்னிப்பா, சட்னிக்கு பேர் தான் சம்மந்தி. ஓ சம்மந்தினா சட்னியா, பாரு இப்படி ஒரு பேச்சு வழக்கு இங்கே இருக்கா, இப்படி ஒரு வார்த்தைக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு வினோதமான ஒரு நிகழ்வாக நடந்தது. சம்மந்தினா சட்னியா சொல்லியிருந்தா நான் இவ்வளோ பதட்டப்பட்டிருக்க மாட்டேனேன்னு அந்த மனிதன் கடந்து போனாராம். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் இப்படி போகிறப்ப அந்தந்த வட்டாரத்துக்கு உண்டான வழக்குகள் இருக்கும், சொல்லில் ஒரு பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கும், ஏப்பா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்ற ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும். நீங்கள் ரசித்த வித்தியாசமான பேச்சு வழக்கு, நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு இதாங்க, செம்மையாக இருந்துச்சு அப்படியே அப்பா இப்படி இருக்கா அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன், 24 24 24 24 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29. கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2. இப்போ இணைப்பில் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்குன்னு என்ன வழக்க சொல்ல வராங்கன்னு கேட்டுருவோம்.
1: ஏனுங்க வணக்கங்க.
0: வணக்கம்ங்க.
1: நான் ஈரோட்டிலேருந்து சோழமுடி வழக்கிலிருந்து இளங்கோ பேசுகிறேங்க.
0: இளங்கோ ஐயா வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: அனைவரும் நலமாக இருக்கோம், நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறாங்க ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே நேரத்தில் ஒரு தகவல் கொடுத்துட்றேன், என்னன்னா ஐயா நீங்க நிகழ்ச்சி நல்லா நடத்துறீங்க. இதே தலைப்பு இன்னும் அடுத்த வாரமோ இன்னொரு வாரம் தொடர்ந்தா எங்களை மாதிரி கிடைக்காதவங்க இணைப்பு கிடைக்காதவங்க அடுத்த வாரமும் இந்த தலைப்பு போட்டு பேசுறது நல்லா இருக்கும். ஏன்னா தொடருங்கிற மாதிரி மீண்டும் தொடர்ந்து தொடர எத்தனையோ வார கணக்கில் போடுறாங்க. நான் என்னன்னா நீங்க நல்ல தலைப்பை கொடுக்குறீங்க, நாங்க பேசலாம்னு பார்த்தா அந்த வாரம் முடிய மாட்டேங்குது. ஆமா, இத சொல்லிட்டு தர்மபுரியில ஒரு முகவரி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து அந்த சந்தில தூந்து போங்க அப்படிம்பாங்க.
0: அந்த சந்தில
1: தூந்து போங்க, தூந்து
0: தூந்து
1: அப்படிம்பாங்க. எனக்கு கொஞ்சமானமே புரியல. அட்ரஸ் கேட்டமா இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க இல்லைன்னா அப்படி போங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த வீதி வழியா போங்கம்பாங்க அப்படின்னு நான் கேட்டு ரொம்ப நாளா எனக்கு புரியவே இல்லை. என்ன தூந்து போங்க தூந்து போங்கிறாங்க, அப்புறம் சொல்றேன் அந்த பேச்சு விளக்க எங்க தர்மபுரியில தூந்து போங்க.
0: தூந்துனா புகுந்து போறதா?
1: ஆமா பூந்து போறது, இந்த சந்தில பூந்து போங்கன்னு சொல்றமல்ல, அது தர்மபுரி பாசையில தூந்து போங்கம்பாங்க.
0: ஓ
1: ஆமா, இது எனக்கு ரொம்ப நாளா புரியல, அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து தெரியாத கண்ணு தம்பி பொண்ணுன்னு கூப்பிடுவோம்ல, ஆனா தாளமுங்கடத்துல தெரியாத ஆண் பசங்களா இருந்தா அப்பு இங்க அப்பு அப்படிம்பாங்க. அப்பு அப்படின்னா எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பையன் பேசுறீங்க அப்படின்னா அந்த பையனை கண்ணு பொண்ணுன்னு கூப்பிட தேவையில்ல.
0: ஓ
1: அப்பு

0: அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த வந்து அறிஞர் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த இந்த மதுரை பக்கம் போயிட்டோம் யாரா இருந்தாலும் அண்ணேம்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க.
1: ஏனே அது ஆமா இது இயல்பா வந்துடும்
0: அப்படிம்பாங்க.
1: நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக ரொம்ப பிடிச்சதாக இருந்தது எனக்கு தூந்து போகிறது வந்து. இப்போ நான் தர்மபுரி நம்ம யாராவது போனோம்னா தூந்து போங்கன்னு சொன்னால் பயப்படாதீங்க, அந்த சந்து வழியாக போங்க அப்படின்றது அதுக்கு அர்த்தம்ன்றத அழகாக சொல்லிட்டு பகிர்ந்துட்டு போயிருக்காங்க. இன்றைய வானவெளியின் தலைப்பு நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு எப்படி அப்படின்றதுக்கெலாம் ஒரு சின்ன நிகழ்வு கதை இருக்குது, அதெல்லாம் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். அப்புறம் கொள்ளை கொள்ளை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை மாதிரியான நிகழ்வுக்கும் ஒரு சின்ன சின்ன கதை இருக்குது, அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த கதையெல்லாம் கேட்கலாம் வானவெளி நிகழ்ச்சியில் பயணிச்சுட்டு. இன்றைய வானவெளியின் வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து கோடை பண்பலை 100.5 வானவெளி நிகழ்ச்சியில் பயணிப்போம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
5: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
14: ஆயிடுச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
15: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
16: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டலா கொழும்புதுரா எனக்கு.
17: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
18: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேரம் 9:17 மாறி படத்திலிருந்து ஒரு செம்மையான பாடலை கேட்டோம். வானவில் நிகழ்ச்சி நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்குன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. முதல் நேயராக ஈரோட்டில் இருந்து இளங்கோயா அவங்களோட பேச்சு வழக்கை பகிர்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போ யார் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்குன்னு சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: காலை இனிய வணக்கம் சொல்லி இணைப்பு இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமளா நலம் நலம் அறியாவது.
0: நான் இங்கே அனைவரும் நலமம்மா, நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்கம்மா.
1: அப்புறம் நான் ஈரோட்டுக்கு நாங்கள் வந்த புதுசு ஒரு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்தோம். சாயப்பட்டறையில் நான் எங்கள் வீட்டுக்காரும். அப்போ அந்த அம்மா வந்து எனக்கு அந்த அம்மா சொல்கிற பாசம் எனக்கு புரியாது. எப்படின்னு கேட்டால் நின்றுகிட்டு இருக்கோம், அக்கிட்ட வந்துங்கும். என்னடா அக்கிட்ட வந்துன்னா என்னடா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே நிற்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், எரும மாடு மாதிரி நிற்கிறேங்கும். அப்புறம் என்னடா இப்படியே சொல்லுதுன்ட்டு நவுந்து நிற்பேன். இது ரெண்டு மூணு நாளாக அப்படியே நடந்தது. நான் போய் அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா அக்கிட்ட வந்துன்னா என்னடா அப்படின்னு. அது தள்ளுன்னு அர்த்தமா அப்படின்னு. அப்புறமேக்கு இந்த கம் அள்ளி போடுறது வந்து பக்கெட்ல அள்ளி போடணும். அது எச்சா அள்ளி போடு, எச்சா அள்ளி போடுங்கோ. என்ன இப்படி அள்ளி போடுற, எச்சா அள்ளி போடுங்கோ. என்ன எச்சா, எச்சானா என்ன அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அதுக்கு ஒரு பாடே நான் போய் அந்த பையனை கேட்டேன், எச்சானா அதிகமா அள்ளி போடுன்னு அர்த்தம்.
0: அந்த எக்ஸ்ட்ரா
1: எக்ஸ்ட்ராங்கிற எச்சா,
0: எச்சா
1: எச்சான்னு சொல்றது இல்ல, எச்சா எச்சா அள்ளி போடு. எச்சு எச்சுன்னு நான் அந்த எச்சு எச்சுன்னே
0: பழகுனேன்.
1: வாயில எச்சா வச்சுக்கிட்டே இதை எச்சு இதை எச்சு இதை எப்படி எச்சுட்டே நான்
0: பழகுனேன்.
1: எச்சுன்னு சொல்றத வார்த்தை, அப்ப நிறைய வார்த்தை அவங்க வந்து சொல்றது எனக்கு புரியாது. நிறைய திட்டு வாங்குவேன். அப்புறம் அவங்க கீரை அந்த பண்ணையில வந்து கீரை கிடக்கும், அதை பறிச்சு வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், அந்த ரக்கரையை பறிச்சு வையுங்கோ.
0: ரக்கரையை பறிச்சு வையா? இதென்ன கீரையை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு.
1: நன்றி.
0: இதில் அவங்க சொன்ன அந்த எக்ஸா, அந்த எக்ஸாவை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா, பொதுவாக கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கம் ஒரு பேச்சு இருக்கும். இப்போ தேர்தல் நடக்குது இல்லை, ஏதோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன போட்டி நடக்குது அப்படின்னா, அது போட்டிக்கு ஆளே இல்லைன்னு வைங்களேன், அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்சிட்டாரு, அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்சிட்டாரு. என்னடா அதை அண்ணன் போஸ்ட்டு, யாரா அண்ணன் போஸ்ட்டு, அண்ணன் அண்ணன் யார், போஸ்ட்டு யாருன்னு நான் ரொம்ப நாளாக யோசித்தேன். அப்புறமேட்டு தான் அதுக்கு தெரியுது, அன்அப்போஸ்ட் அப்படின்னு. எதிர்ப்பு இல்லாமல் ஜெயிச்சிட்டாருன்றதே அண்ணன் போஸ்ட் ஆக்கி வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேச்சு வழக்கில் நிறைய பிறமொழி சொற்கள் கலந்துருக்கும். அது அவங்களோட பேச்சு வழக்கில் ஒன்றி போயிருக்கும். அது இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. அண்ணன் போஸ்ட்டு, அண்ணன் போஸ்ட்டு, அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ராவை கேட்கும்போது நினைவுக்கு வருது. இப்போ யார் என்ன சொல்ல வராங்க, வித்தியாசமான பேச்சு வழக்குன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கோங்க. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
2: நலமாக இருக்குங்க சார்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்தூர்லேருந்து பால்ராஜ் பேசுங்க சார்.
0: திண்டுக்கல் பால்ராஜ் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ஐயா நான் இங்கே பழனி பக்கம் சார், நம்ம ஊர் திண்டுக்கு இந்த புங்கமுத்தூருங்க. இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு புல்டோஸ் ரோட்டு போயிருந்தோங்க. அப்போ அங்கே போயிட்டு அவங்க பார்ட்டிங் வந்து வண்டி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன பார்ட்டி நாஸ்டா பண்ணிட்டு போடலாம்ப்பா அப்படின்னு கேட்டு
0: சொன்னாருங்க.
2: அது நாஸ்டா பண்ண நமக்கு என்னென்ன பூசை தெரியலீங்க. அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் என்ன டிஃபன் சாப்பிட்டு போகலாம் சார் அப்படின்னு
0: சொன்னேன்.
2: அவர் என்னாரு, அப்போ நான் தான் அங்கேயே சொன்னாலும் நாஸ்டா பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாலும் நீ இதே பாட்டுக்கு வந்துட்டே அப்படின்னு சொன்னாருங்க சார். அந்த நாஸ்டா பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு வித்தியாசமான பேச்சா இருந்துங்க சார்.
0: அன்னைக்கு அப்போ நாஸ்தா பண்ணீங்களா பண்ணலையா?
2: நாஸ்டா பண்ணிட்டேங்க சார்.
0: இனிமேல் நாஸ்டா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல?
2: ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே தான் சொன்னாங்க, டிஃபன் சாப்பிட்றது அவங்க நாஸ்தா பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார்.
0: நன்றி.

0: நன்றி, நல்லா பகிர்ந்தீங்க. இதில் நாஸ்தான்றது ஹிந்தியில் சொல்லுவாங்க, நாஸ்தா ஹோகியா கியா அப்படின்வாங்க. காலையில் சாப்பிட்டியா, காலையில் என்ன சாப்பிட்டாச்சா, என்ன சாப்பிட்ட, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். அது வந்து அப்படியே பேச்சு வழக்கில் நம்ம பக்கத்தில் பேசி பேசி பழகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழி வந்து நம்மளோட வழக்கில் இணைந்துருது. நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு இப்போ யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஐயா தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியிலிருந்து ஆர் கார்த்திக்குமார் பேசுகிறேன் ஐயா.
0: தேனி மாவட்டத்திலிருந்து கார்த்திக் ஐயா, என்ன சொல்ல இருக்கீங்க வித்தியாசமான பேச்சு வழக்கு?
1: ஐயா, அன்னை தமிழை வணங்கி தாய்மொழியாம் தமிழ் பேசும் தமிழ்நாட்டில் தன்னையும் வாழ வைத்து எல்லோரையும் வாழ வைத்து தமிழ் மொழியோடு ஒத்து போகின்ற பிற மொழி பேசுகின்ற மக்கள் எண்ணற்ற பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நான் சமீபத்தில் நரிக்குறவ மக்களையும் அவர்கள் பேசுகின்ற வித்தியாசமான மொழியையும் கேட்டு தெரிந்தேன். அதன் விளக்கங்கள் புரியவில்லை. அவர்கள் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசினாங்க ஐயா. ஆனா அவங்க பேசுற அந்த தமிழை உத்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நம்ம ஆதி தமிழ் அந்த கலந்த பண்டை தமிழ் தூய தமிழ் வார்த்தைகள் ஒரு சில அன்னைக்கு கவனிச்சையா. ஆனா நம்ம தமிழ் மொழி பிறப்பிடம் அங்கிருந்து வந்ததா உணர்ந்தையா அந்த தருணத்துல?
0: சரி, ஏதாவது ஒரு வார்த்தை உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், சும்மா தெரிஞ்சுக்கலாம்ல.
1: கூலிச்சே செண்டா, அந்த போர் கப்படு அப்படி இப்படின்றதுக்கு கூலிச்சே செண்டா நீல இல்லோ அப்படின்னு, அது மாதிரி ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ் நம்ம தமிழ் மொழியில ஒத்து போகிற ஒரு கேட்டு தெரிந்த வட்டார மொழி வழக்கு.
0: சரிங்க ஐயா, சரிங்க, உங்களோட கருத்துக்கு நன்றி. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இப்படி கேட்குறப்ப அந்த பகுதி அவங்க பேசுகிற பேச்சு வழக்கு இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது எல்லா அந்த ஊரோடு நம்ம ஒன்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த ஊரோடு ஒன்றணும்னா முதல்ல அந்த வட்டார வழக்கு நமக்கு தெரியணும். அவங்க பேசுகிற மொழி, அவங்களோட நடை, அவங்களோட சொல் கையாளக்கூடிய விதம், இதெல்லாம் சேர்ந்தால் தான் நம்மளை வேற்றாலை பார்க்காம அவங்களில் ஒருத்தவங்களை பார்ப்பாங்க. அதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா, போகிற இடத்துல நம்ம அவங்கள மாதிரி இருந்தால் தானே நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான பேச்சு வழக்கை கேட்கும்போது மனசு எப்படி இருக்கும்னா, இப்படியெல்லாம் வார்த்தை இருக்கா அப்படின்னு புலகாங்கிதம் அடையும்னே சொல்லலாம். நீங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு இருந்தால் இன்றைய வானவில்லை பகிர்ந்துக்கிறலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு. உங்களுக்கு உங்களுடைய பேச்சு வழக்கு நீங்கள் கேட்ட வித்தியாசமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறோன்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 ஓர் தொடர்பு கொள்ளலாம். வானவில் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பயணிப்போம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350 5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய

0: சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவிலின் வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் போகும்போது அவங்களோட அனுபவத்தில் நிறைய வித்தியாசமான பேச்சு வழக்கு கேட்பாங்க. அடாடா இப்படியுமா பேசுகிறாங்க, ஓ இதுக்கு இப்படி அர்த்தமா, ஆ இப்படி பயன்படுத்தலாமா, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆகாக்காரம் ஓஹோக்காரத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த வகையில் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்குன்னு யார் எந்த பேச்சு வழக்கை கேட்டு ரசித்தாங்கன்னு சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
6: வணக்கம். மருத்துக்குளம் வட்டம் அறிநாச்சிராலயம் ஆனந்தகுமார் பேசுகிறேன்.
5: ஆனந்தகுமார் ஐயா, என்ன வித்தியாசமான பேச்சு வழக்கு? ஆ சொல்லுங்க ஐயா.
6: ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து சிவகங்கைக்கு பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. முன்னாடி ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரு.
5: சரி.
6: கண்டக்டர் என்னை பார்த்து அவர் உலுப்பு உலுப்புன்னாரு. எனக்கு என்னன்னே புரியல. ஒருத்தர் தூங்குறவள எழுப்புறது இங்க இந்த பக்கம் எல்லாம் எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க, அங்க உலுப்பு உலுப்புன்னாவே எனக்கு புரியுது எல்லாம் உட்காந்துட்டேங்க. அப்புறம் அவர் வந்து கண்டக்டர் வந்து அவர் எழுப்பி விட்டதுக்கு பின்னாடி எங்கிட்ட சொல்றாரு, உழுப்பு சொன்ன நீங்க எழுப்பல எனக்கு புரியலீங்க அப்படி.

0: உழுப்புனா குளிக்கிருப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே
1: நீங்கள் சொல்லலைங்க.
0: ஆமாம் ஆமாம், சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன், நகைச்சுவைக்காக. நன்றிங்கய்யா, நன்றி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயண அனுபவத்தில் பார்த்தீங்களா வித்தியாசமான பேச்சு வழக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, மகாத்மா காந்தி அவர்களோட சத்திய சோதனை புத்தகத்தை வாசிச்சுட்ருக்காரு. சத்திய சோதனையோட நான்காம் பகுதின்னா நினைவுக்கு வருது. நான்காம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோயை பற்றி மகாத்மா காந்தி அவர்கள் எழுதியிருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்போ கொள்ளை நோய் பயங்கரமாக பரவுச்சு, பிளேக். கொள்ளை நோயைக்கே ஆங்கிலத்தில் நம்ம பிளேகுன்னு சொல்லுவோம். கொள்ளை நோய் பரவிச்சு மக்களை காப்பாற்றுறதற்கான பணிகளில் ஈடுபட்டாங்க. இந்த மாதிரியான சவால்கள் நிறைந்த இடத்துல தன் உயிரையும் பொருட்படுத்தாது, அந்த நோய் தொற்று ஏற்படும்ன்றதை பொருட்படுத்தாது பணி செஞ்ச அனுபவத்தை பகிர்ந்திருப்பாங்க. இப்போ முதல் முறையாக வாசித்த அந்த நபருக்கு, ஓ கொள்ளை நோயினா பிளேகா, நம்ம ஊர் பக்கம் சில நேரம் வசைப்படுறதுக்கு கொள்ளையில் போக அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. பார்த்தா ஓ கொள்ளை நோயைத்தான் அப்படி திட்டியிருக்காங்க அப்படின்னு அப்பா அவருக்கு புரியுது. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் அவர் வெளியில் போகிறாரு. வெளியில் போனது ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பரை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அந்த நண்பர் கேட்குறாரு, என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா? ஆ, எல்லாம் நல்லாயிருக்கும்னு வழக்கம் போல் விசாரிச்சுட்டு, என்ன வேலை எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே விசாரித்து முடித்ததும் வேலை போயிட்டுருக்கு, அது வாட்டுக்கு போகுது, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொன்னதும், கொள்ளை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னது கொள்ளை இருக்கா, ஏ நான் நல்லா தாண்டா இருக்கேன், என்னடா கொள்ளை இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னா, கொள்ளைனா என்ன, அதான் கொள்ளை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏ நான் கொள்ளைலாம் எனக்கு இல்லை, பிளேகெல்லாம் எனக்கு கிடையாது, நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் அவர் சொல்ல. ஏ கொள்ளைனா அது இல்லை, அப்போ கொள்ளைனா என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, கொள்ளைனா வயல் வரப்பு தோட்டம் இருக்கான்னு அவங்க ஊர் வழக்கில் ஒரு வார்த்தை இருக்கான். கொள்ளை இருக்கான்னு கேட்டால் வயல் வரப்பு. எப்பா, நேற்று தான் கொள்ளைன்ற வார்த்தைக்கு பிளேகுன்னு அர்த்தம் தெரிஞ்சேன், நீ வாட்டுக்கு திடீர்னு ஏன்ட்ட வந்து கொள்ளை இருக்கான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் அவர் தனித்து, கொள்ளைனா வயல் வெளி எதுவும் வரப்பு, வயக்காடு வச்சிருக்கியா, நிலம் வச்சிருக்கியா, புலம் வச்சிருக்கியான்னு கேட்டனையா அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்படி பார்த்தீங்களா, ஒரு சாதாரண வார்த்தை நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் அது ஒரு பேச்சு வழக்கில் எவ்வளோ மாற்றத்தை கொடுக்குது, எப்படியெல்லாம் பொருள்படுதுன்னு. சரி, இப்போ யார் என்ன பேச்சு வழக்கு வித்தியாசமாக கேட்டோம் ரசித்தோம் அப்படின்னு யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்,
2: காரைக்குடியிலிருந்து சாமிநாதன்
0: சார். காரைக்குடியிலிருந்து சாமிநாதன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: சார், எங்கள் வீட்டில் தங்கி இந்த பட்டுக்கோட்டை பகுதியிலேருந்து ஒரு படித்தாங்க பையன், பண்டூர் படிக்கும் போது. அப்புறம் அவங்க அண்ணன் சொல்லுவார், இங்கேருந்து அங்கே பட்டுக்கோட்டை பக்கத்துலேருந்து அவர் சொல்லுவார், நான் நாளை தெரிஞ்சு என் உடம்பு கொண்டு அழைச்சி விட்டு வரேன் பெரிய மாதிரி.
0: என்னது, நாளை தெரிஞ்சு?
2: நாளை தரிச்சு,
0: நாளை தரிச்சு
2: கொஞ்சம் குறுக்காட்டி போட்டிருக்கேன்ல, ஏன்னா குறுக்காட்டி போட்டிருக்கேன், குறுக்காட்டி போட்டிருக்கேங்க, என்னக்கும் ஒன்றும் புரியலை. அந்த பக்கத்தில் வந்து போகக்கூடாது, மறிச்சு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிக்கான அர்த்தம் வந்து குறுக்காட்டி போட்டிருக்கேங்க.
0: ஓ, குறுக்காட்டி போட்டிருக்கிறது.
2: ஆமாம், குறுக்காட்டி போட்டிருக்கியா, நீங்கள் அந்த அந்த அர்த்தத்தில் போகிறீங்க நீங்கள் அப்படிம்பாரு. இது வந்து ரொம்ப நமக்கு வந்து வித்தியாசமாக குறுக்காட்டி போட்டிருக்கேன், நம்ம பகுதிகளில் வந்து இல்லைப்பா அந்த பக்கம் மறிச்சு போட்டிருக்கப்பா, அங்கே போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம் ஆமாம்,
2: இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நீங்க சொன்ன இந்த கொள்ளையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா காணி அப்படிம்பாங்க, சிவங்க பகுதியில்.
0: சிவங்க பகுதியில கொள்ளைனா காணி அர்த்தம் இருக்கா உங்களுக்கு, அப்படி பேசுவாங்களா?
2: காணி, அரைக்காணி, ஒரு காணிம்பாங்க, அரை ஏக்கருக்கு. இதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா முந்திரிம்பாங்க, ஒரு முந்திரி, ரெண்டு முந்திரிம்பாங்க.
0: நமக்கு முந்திரினா முந்திரி தானே தெரியும்.
2: ஆமா, நமக்கு தெரியாது முந்திரி, ஒரு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, ஒரு முந்திரி இருக்குமா, ரெண்டு முந்திரி, என்னென்ன முந்திரி என்கிறாங்களா அப்படின்னு யோசிக்க
0: வேண்டியிருக்கும்.
2: ஆமா, அப்புறம் அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டை பக்கத்துல அவங்களே சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வச்சு நல்லா கத்துக்கிட்டேன், ஒரு மா ரெண்டு மாம்பாங்க. ஆமா, ஒரு மா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு ஒரு மா இருக்கும்பா, எனக்கு ரெண்டு மா இருக்கும்பா, என்ன மா என்ன கணக்குன்னு எனக்கு ஒண்ணு புரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித்தியாசமான விளக்கங்களா இருக்கு சார்.
0: கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நன்றிங்க யா, சிறப்பா பகிர்ந்துகிட்டீங்க. பாத்தீங்களா ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கோயம்புத்தூர்னு சொன்னதும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. கோயம்புத்தூர்ல போய் அங்கே ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்றப்ப ஒரு தோசை கொடுங்க அப்படின்னா, பொதுவாக இந்த தெற்கு பகுதியில் ராம்நாடு, சிவகங்கை, மதுரை இந்த பகுதியிலாம் தோசைன்னா சாதாரணமாக கல்லில் போட்டு இழுத்து தருவாங்க. அந்த பகுதியில் போனால் ரோஸ்ட்டுன்னு கேட்டால் தான் தோசை தருவாங்களாம், அதாவது முருகலான தோசை கிடைக்குமா. வெறும் தோசைன்னு கேட்டால் நம்ம வீட்டில் போடுற கல் தோசை தான் தருவாங்களாம். ஓ, கல் தோசையும் ரோஸ்ட்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கான்னு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி கிடைத்த அனுபவம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். உங்களோட அனுபவத்தை நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு இதில் பகிர்ந்துக்கிறலாம். வாங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
3: ஐயா. மயிலப்பன் ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்திலேருந்து சிவகாமி பரமசிவம் பேசுகிறேங்க ஐயா.
0: சிவகாமி பரமசிவம் அம்மா, சொல்லுங்கள், வித்தியாசமான பேச்சு வழக்கு.
3: நான் நீண்ட நாள நேயர், ஆனால் உங்கள்கிட்ட இதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பேசுகிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.
3: நன்றிங்க ஐயா. எங்கள் ஊரில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஈரோடு நகரம்.
0: ம்.
3: ஆனால் திருமணம் பண்ணி கொடுத்தது பெருந்தறை பக்கத்தில் புவன்பாளையங்கிற கிராமம்.
0: ம்.
3: கல்யாணம் ஆகி வந்த புதுசில் பாத்ரூமுக்கு பொடக்காளி பொடக்காளிம்பாங்க பாருங்க.
0: பொடக்காளியா?
3: ஆ, பொடக்காளிம்பாங்க, எனக்கு புரியாது.
0: ம்.
3: அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் நாளாக நாளாக அப்படியே சமாளித்தேன்.
0: ம்.
3: ஓ, பொடக்காளினா பாத்ரூம் அப்படின்னு. அப்புறம் தண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி வாத்துட்டியா அப்படிம்பாங்க. தண்ணி வாத்துட்டியா அப்படிம்பாங்க. தண்ணி வாத்துட்டியான்னா குளிக்கிறதாட்டு இருக்குது அப்படின்னு அப்படியே நான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச நாள்
0: ஆனா.
3: அப்புறம் முக்கியமா பாருங்க, ரேஷன் கடைக்கு நான் டவுன்குள்ள ரேஷன் கடை ரேஷன் கடைன்னு சொல்லி பழகி இங்க எல்லாரும் இன்னுமே என்னங்கிறாங்க, சிந்தாமணி.
0: ஓ, சிந்தாமணியா?
3: சிந்தாமணி தான் சொல்றாங்க.
0: ஓ, சிந்தாமணினா ரேஷன் கடையா?
3: ரேஷன் கடை.
0: ஓ,
3: சிந்தாமணிங்கிறாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது.
0: ஒரே மாவட்டத்துக்குள்ள பாருங்களேன், நகரத்துக்கும் கிராமத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்.
3: ஒரே மாவட்டம், நகரத்துக்கும் கிராமத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க.
0: ஆமா, பொடக்காளி சிந்தாமணி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு.
3: ரொம்ப வித்தியாசங்க.
0: நன்றிங்கம்மா, நன்றி, அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நேரம் 9:38, கோடை பண்பலை 105.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்குன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. நேயர்கள், உங்களுடைய வித்தியாசமான பேச்சு வழக்கை கேட்டது, நீங்கள் பயன்படுத்துறது இப்படி நிறையா பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்கவே வித்தியாசமாக இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து வித்தியாசமான பேச்சு வழக்கு என்னன்னு கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவசந்தை அருகில், ராஜபாளையம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: பென்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையுமா

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:42 இன்றைய வானவெளியின் வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. நேர்கள், நீங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கை அழகாக வந்து பகிர்ந்துட்டுருக்கீங்க. இப்போ யார் அவங்க என்ன வித்தியாசமான பேச்சு வழக்கு கேட்டாங்க அப்படின்றத பகிர்றாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இணைந்துட்டீங்க, பேசலாமே.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: மதுரை மாவட்டம் வேலு.
0: மதுரை மாவட்டம் வேலு. மதுரையில் எங்கங்க ஐயா?
1: மதுரையில் பக்கத்தில் கிராமம் உலகாணி.
0: சரி, உலகாணி. சொல்லுங்க ஐயா, வித்தியாசமான பேச்சு வழக்கு.
1: வித்தியாசமான பேச்சு, நம்ம ஏரியாவில் நாற்று வாங்குறதுக்கு போனேன்.
0: ஆ, நாற்று. ஆ,
1: நெல் நாற்று வாங்குறதுக்கு.
0: ம்.
1: அப்போ போய் அந்த ஊரில் போய் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் போய் வாங்கினா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாற்று கேட்டான்.
0: ம்.
1: அவங்களுக்கு நாற்று கிடையாதுங்க, சாத்து தான் கிடைக்குன்றாங்க.
0: நாத்து கிடைக்காது, சாத்து தான் கிடைக்குமா? ஆ,
1: அப்படிதாங்க.
0: ஆ,
1: இது என்னடா பெரிய குழப்பமா இருக்கு என்னடான்ட்டு அப்புறம் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பு ஒருத்தரை கேட்டான்.
0: ஆ,
1: அவரு சொன்னாரு, ஐயா நாத்து கிடைக்காது, சாத்து தான் கிடைக்குன்னு.
0: ஆ,
1: என்னங்க அவ்வளவு வித்தியாசம் வந்து. அப்புறம் திரும்ப ஒரு டீ கடையில கேட்டான்.
0: ம்.
1: அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த விளக்கு இருக்கிற பெரிய கொடுக்கறதுக்கு பேர் சாத்து.
0: ம்.
1: நாத்து பாவது பாவி கொடுக்கறத நாத்து.
0: ஓ, நன்றிங்க. மதுரை பக்கம் சாத்துன்னு சொன்னா அடி, நாலு சாத்து சாத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா நாலு அடியை போட்டு விடு அப்படின்ற மாதிரியான அர்த்தமும் வரும். அங்கே போய் சாத்து தான் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் மனுஷனுக்கு அப்படின்ற விதத்தில் அவங்க பகிர்ந்துருக்காங்க நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு. யார் இப்போ இணைப்பு இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இணைந்துட்டீங்க, பேசலாம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்க ஐயா.
0: தங்கவேல் ஐயா, என்ன வித்தியாசமான பேச்சு வழக்கு பகிர இருக்கீங்க?
2: நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்பலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே பேசுகிறப்ப தான் வந்து முறையான தமிழ் சொற்களை தேடி அனைத்து மாவட்ட நேரிலும் பேசுகிறோம். தனித்தனி வட்டார வழக்கில் பேசுனா அங்கே இருக்க அறிவிப்பாளருக்கும் புரியாது, கேட்குற மற்ற ஆட்களுக்கும் புரியாது.
0: ஆமாம், ஆமாம்.
2: 5 வருஷமா நம்ம அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப தான் நாங்கள் சரியான சொற்களை தேடி பேசுகிறோம். இதே வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க, அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மண்டல பகுதியில் இங்கே லோக்கலில் பேசல அந்த பேச்சு வேறையா இருக்குங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில இருந்து வந்து பேசினாங்க, அவங்களோட ஸ்லாங் வேறையா இருக்கும்.
0: ஆமா,
2: இந்த எனக்கு என்னன்னா, இந்த கன்னியாகுமரியில இருந்து அங்க போய் பார்த்தது இல்ல, ஒரு யூடியூப் வீடியோல அவங்க அப்பா மகன் 3 பேரும் போடுவாங்க. அந்த வட்டார வழக்கு சொல்லு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல ஒரு சில சொற்கள் வந்து பேசினாய கல்ல அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் வந்து கேக்குறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒசூர் பக்கம் பாத்தீங்கன்னா, ஒசூர் பக்கம் அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது டிஃப்ரெண்டா இருக்கும், அது ஒருமையில பேசுற மாதிரி வா போ அங்கிட்டு இங்கிட்டுன்னு அந்த மாதிரி ஒரு வட்டார வழக்கு சொல்லு இருக்கு.
0: இன்னொன்னு,
2: எங்க மாவட்டத்துல கூட ஒரு அம்மா சொன்னாங்க, சிந்தாமணின்னு சொல்றாங்க ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு சொசைட்டி, சிந்தாமணி கூட்டுறவு சொசைட்டி மூலம் இயங்குது அந்த கடைகள். மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி மூலம் சிந்தாமணி கூட்டுறவு சொசைட்டி அங்காடி அதுக்கு பேரு, அந்த பேர் தான் இருக்குது. ரேஷன் கடைன்னு வந்து பொதுவா தமிழகம் முழுவதும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்தந்த மாவட்டத்துல இருக்க கூட்டுறவு சொசைட்டி மூலம் நடக்கனால எங்க பாருங்க, சிந்தாமணி கூட்டுறவு அங்காடின்னு இருக்கு. சிந்தாமணி பல பொருட்கள், அதை கவர்மெண்ட் கிடையாது.
0: புரியுது, புரியுதா?
2: அதனாலதான் அந்த பேர் வந்திருக்குது. அதே மாதிரி கொடக்காளின்னு சொன்னது வந்து கொல்ல பக்கம்னு சில பக்கங்கள்ல சொல்லுவாங்க. கொடக்காளி அப்படிங்க எங்க வட்டார வழக்குல கொடக்காளி மாங்க, சாலும்பாங்க, அண்டாம்பாங்க, அந்த பெரிய இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வட்டார வழக்கு சொல்லி நிறைய இருக்குது. அந்த பகுதியில மாற்றி பொண்ணு கட்டுறப்பதான் தெரியும், வேற சொற்கள் வரப்போ கொஞ்சம் பழகறதுக்கு லேட் ஆகுங்க. அதே மாதிரி நாங்க உண்மையிலேயே வந்து எங்களை எல்லாருமே சுத்தமா தமிழ் பேச வச்சு வந்து கோடை பண்ணுறது 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மகா சோமாஸ் கந்தமூர்த்தி ஐயா தான் ஐயா போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்குமே ஐயான்னு சொல்லுவார்.
0: சின்ன
2: ஆளா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் ஐயா அம்மா பேர் சொல்லியே யாரையும் பேச சொல்ல மாட்டார். எல்லாத்தையுமே அறிவிப்பாளருக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு, யார் நிகழ்ச்சியில் வந்தாலும் ஐயா அம்மா அக்கா.

0: தங்கவேலு ஐயானு உங்களுக்கு ஒண்ணும் அதுல வருத்தம் இல்லையே?
1: இல்ல இல்ல, நீ நான் என்ன சொல்றேன் ஐயா, சின்ன பெரியங்களா ஒரு ஊடகத்துல பேசுறப்போ ஒரு பொது சபை நாகரின்னு பல பேர் கேக்குற இடத்துல இதே வந்து நேயர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிகழ்ச்சிக்கு உண்டான கருத்து சொன்னா பரவாயில்ல, நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இல்லாம மாமான்னு கூப்பிடுறப்பதான் கொஞ்சம் சில நேரங்களுக்கு சங்கடமா இருக்குது. அவங்க நிகழ்ச்சி நடத்துறாரு மாமா ஜான்பெல்ட் ஐயா, அவர் சனிக்கிழமை 4 மணிக்கு தான் அவர் மாமா, மற்ற நேரங்களில் வந்து அவர் எங்களுக்கு ஐயா தான்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: வானவில் வந்து உட்காந்து பேசுறேன்னா அந்த சேருக்கு உண்டான மதிப்பு நாங்கள் கொடுத்து பேசுறோம்.
0: ஆமா, அது வந்து அன்பின் அடிப்படையிலங்க, அதாவது அன்புன்றது இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த அன்பின் அடிப்படையில கூப்பிடுறப்ப நம்ம என்னத்தான் சொல்றது?
1: ஒரு ஒரு ஒரே ஒரு கருத்து கேட்கறேன், அன்பின் அடிப்படையில யார வேணாலும் அப்படி கூப்பிட முடியாதுங்க. முதலமைச்சர் ஐயானா முதலமைச்சர் ஐயா தான், அன்பின் அடிப்படையில பேச முடியாதுங்க. ஒரு நீதிபதி ஐயானா அந்த சேர்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் நீதிபதி தான் நமக்கு. எனக்கு பக்கத்து இருக்காரு சித்தப்பன் பெரியப்பா, நாங்க போய் பேச முடியாதுங்க.
0: கண்டிப்பா முடியாது,
1: சேர்னுடைய மதிப்புக்காக நம்ம பேசுறோம். அன்பு வந்து நீங்க தனியா வச்சுக்கலாம், வெளியே கூட கூப்பிட்டு பேசிக்கலாம், அலைபேசி என்ன கூப்பிட்டு நம்ம பேசலாம். இது இல்ல, ஒரு பொது ஊடகத்துல பேசுறப்ப நிகழ்ச்சியில போய் நீங்க என்ன வேணாலும் கலாய்ச்சிக்கலாம், அந்த 4 to 5 கலாய்ச்சிக்கலாம், அதுல ஒரு கருத்தும் கிடையாது. ஆனா 10 மணி வானவில் வந்து கொஞ்சம் நீங்க அந்த மாமா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தெரிஞ்ச மாதிரி பேச விட்டுட்டு நிகழ்ச்சி சம்பந்தம் பேச நல்லா இருக்கும். இது வட்டார வழக்கு நிகழ்ச்சியில இது ஒரு செய்தி என உங்களுக்கு சொல்றீங்க. நன்றி
0: நன்றிங்க, நன்றி நன்றி. இன்றைய வானவில்லின் வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னப்ப சிந்தாமணி சொன்னாங்க, கூட்டுறவு பண்டக சாலைன்னு சொல்லி சொல்லும்போது அது சிந்தாமணின்னு சிந்தாமணி அப்படின்னு பேச்சு வந்துச்சு. இதே மாதிரியே மதுரை பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஆர்சி வந்துருச்சு அப்படின்வாங்க. பிஆர்சி வந்துருச்சா அப்படின்னா என்னன்னு புரியாது, அப்புறமேட்டு தான் தெரியும். பாண்டியன் ரோட்வேஸ் கார்பரேஷன் சொல்லி பேருந்து பிஆர்சியில் முன்னாடி இருந்த அந்த அமைப்புக்கு பேர் பிஆர்சி, அது அரசாங்கத்தோடது. அப்போ அந்த பேச்சு வழக்கிலேயே பிஆர்சி பிஆர்சின்னு இன்னமும் பிஆர்சியாக தான் இருக்கும். இதை மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பேச்சு வழக்கை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கை எங்களோட பகிர்ந்துக்கிறலாம். ஆனால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: நீ பொண்ணு மாதிரியே இருந்த அப்படியே பையனா மாறிட்ட, மண்டலம் கொழும்புதுரா எனக்கு.
9: பென்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
11: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

வருமரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பெருமாள் கோவில் அருகிலிருந்து வளமறையிருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.

0: நேரம் 9:53, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வித்தியாசமான பேச்சு வழக்கையும் பகிர்ந்துட்டுருக்கீங்க. இப்போ இணைப்பில் யார் எந்த பேச்சு வழக்கை பகிர வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். நலமா இருக்கோங்கம்மா, நீங்கள் நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க, எந்த பேச்சு வழக்கு வித்தியாசமாக கேட்டீங்க?
1: தூத்துக்குடி பக்கம் போயிருந்தேன். என்னடா தூத்துக்குடி? அப்புறம் தான் கேட்டா என்னன்னா கூட்டி பெருக்கிறதா தூத்துக்குடியாங்க.
0: இது ஆமா, அந்த பகுதியில பாத்தீங்கன்னா தூத்துக்குடியான்னு தான் சொல்லுவாங்க. கேக்குதுமா? கேக்குது. வேற எதுவும் வித்தியாசமா கேட்டீங்களா? நன்றிங்கம்மா, நன்றி. இதே மாதிரி ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையனை கூப்பிடு அப்படின்வாங்க. பொதுவாக இப்போ மதுரை பக்கம் கட்டையன்னு சொன்னால் கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்கள வந்து சொல்லுவாங்க. இதே திருநெல்வேலி பக்கம் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கட்டையனை கூப்பிடுனா அவர் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பார், அவர் பேர் தான் கட்டையன்வாங்க. இங்கே பக்கம் இருக்க ஆளு பருமனான ஆளை தேடிக்கிட்டு இருப்பான், அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஒல்லியான ஆளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான நிகழ்வும் இருக்கும். அப்புறம் பொதுவாக எல்லா பகுதிகளிலையும் குளிக்கிறத பார்த்தோம்னா குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பகுதிகளில் கேட்டீங்கன்னு மேல் கல்வியாச்சா அப்படின்வாங்க. என்ன மேல் கல்வியாச்சா அப்படின்னதும் ஓ குளிக்கிறதா அப்படின்ற அர்த்தம் இருக்கும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி தூத்துறது, வசப்பாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்வாங்க. வசப்பாடிக்கிட்டே இருக்கான்னா திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா வெள்ளனை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளனா அதிகாலை எந்திரிச்சேன், வெள்ளனை எந்திரிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்வாங்க. வெள்ளனா ஓ காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த குறிப்பான நாமக்கல் பக்கம் கேட்டிருக்கேன், ஒட்டுக்கா போகலாமா ஒட்டுக்கா போகணுமா அப்படின்வாங்க. ஒட்டுக்காவா அப்படின்னா ஒன்றா போகிறதா, சரி சரி சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ஒவ்வொரு பகுதிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வட்டார வழக்கு, அது அந்த மக்களோடு அவங்க வாழ்க்கையோடு இயந்து இருக்கும். இப்போ யார் என்ன வித்தியாசமான பேச்சு வழக்கு கேட்டாங்கன்னு சொல்லிடலாம். நேரம் 9:55, 10:00. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தேனி மாவட்டம் குள்ளப்பனோட ஐயப்பன் பேசுறேங்கய்யா.
0: ஐயப்பன் ஐயா, என்ன வித்தியாசமான பேச்சு வழக்கு சொல்ல இருக்கீங்க?
2: வித்தியாசமான பேச்சுங்க, எங்க மகன் வந்து திருப்பூர்ல இருக்காங்கய்யா, என்னோட ஒண்ணு திருப்பூர்ல இருக்குங்க. ஆரம்பத்துல இப்ப பழகிக்கிட்டேன், இப்ப பழகிக்கிட்டேன், நல்லா பல பேச்சு புரிஞ்சுது. ஆரம்பத்துல 3 வருஷம் அங்க போனப்ப அந்த பேச்சே புரியல. இறங்கி காலையில டீ சாப்பிட்டு வரலாம்னு அப்ப வெளியே திருநெல்வேலி நடந்து போறேன். நடந்து போனா அப்ப ஒருத்தர் கூப்பிட்டு கேக்குறேன், டீ கடை பக்கத்துல எனக்கு இருக்கு என்னன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, தர்த்தாலே போய் அத்தர்த்தாலே வாங்கட்டாங்க.
0: தர்த்தால போய் அடுத்தடுத்தால வாங்கலாம்.
2: இந்த தர்த்தால போய் அத்தர்த்தால வாங்க, என்ன அடுத்த தெருவு போய் அடுத்த தெருவு போங்க நம்ம சொல்லும்ல மறுபடியும் சொல்லலாம்.
0: ஆமா ஆமா ஆமா,
2: இந்த தெருவுல போய் அடுத்த தெருவு போங்கன்னு சொல்லும்ல சொல்றதுக்கு, இந்த தர்த்தால போய் அடுத்த தர்த்தால வாங்கணும் அப்ப சொன்னாங்க.
0: ஓ,
2: இது என்ன தர்த்தால எடுக்கிறாங்க? வீட்டுக்கு வண்டி பேசாம வந்து அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் காய் பிடிச்சி வர போனீங்கயா?
0: நன்றி. நேரம் 9:56, 37:00. நிகழ்ச்சியோட நிறைவாக வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம். ஜெயக்கண்ணன், சிறுவாலை அலங்காநல்லூர் பக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: ஐயா ஜெயக்கண்ணன் ஐயா சொல்லுங்க. ஐயா
3: ஐயா, இந்த இயற்கை எழுதினார்ன்றத நெல்லை மாவட்டத்துல போனீங்கன்னா துஷ்டின் வாங்க. அதே மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்துல சில பகுதிகள்ல கேதம்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, கேதம்.
3: கேதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில முஸ்லிம் சகோதரர்கள் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த வழக்கு நடையில ஒரு இயற்கை எழுதினரை பத்தின வித்தியாசமான வார்த்தைகள்
0: நீங்க கேட்டது. நன்றிங்க, நன்றி. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்க பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. ஒரு குட்டியான ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு நபர் வேலை செய்கிறாரு, அவசர வேலையாக அவங்க அலுவலகத்தில் நாகர்கோவில் அருகாமையில் இருக்க தக்கலைன்ற ஊருக்கு

0: அவர் ஒரு 3 நாள் வேலைக்காக அவசரமாக கூப்பிட்றாங்கன்னு அவர் அவசரமாக அந்த ஊருக்கு போகிறாரு. ஒரு கடினமான மென்பொருளில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த மென்பொருளில் 3 நாள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி அங்கே இருக்க அலுவலர் நிர்வாகியை பார்த்து பேசிவிட்டு, தம்பி என்னப்பா வேலையெல்லாம் முடிச்சிருவியா, சிறப்பாக பண்ணிடுவியா, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. 3 நாள் அவர் ராப்பகலாக உட்காந்து வேலை பண்ணி சரி பண்ணிடுறாரு. அந்த மேலாளர் வராரு, வந்து கேட்டு எப்படி அப்படின்றாப்பிலையாம். எப்படின்னதும் 3 நாளாக உட்காந்து ராப்பகலாக போராடியிருக்கேன், அப்புறம் எப்படி முடிக்காமல் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல, தம்பி எப்படி அப்படின்னாரு. திருப்பி இதே கதையை அவர் திருப்பி சொல்லியிருக்கேன், கஷ்டப்பட்டு முடித்தேன் எப்படி எப்படின்னு கேட்டால் எப்படிங்க அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருந்தவர் சொல்லலாம், எப்பா எப்படின்னா நல்லா இருக்கியா, 3 நாளாக வேலை பார்த்தியா, நல்லா இருக்கியான்னு அர்த்தமா, எப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கியான்னு அர்த்தமா. அப்போ பார்த்தீங்களா ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ வித்தியாசமான பேச்சு வழக்கு இருக்குன்னு. ஒரு மொழின்றது மனிதர்கள் தகவலை பரிமாறுறதற்கான விஷயம் மட்டும்தான், ஆனால் அந்த ஊரோட பேச்சு, அந்த வட்டார வழக்கு இருக்குது பாருங்களேன், அது உணர்வுகளை, மனங்களை, மக்களோட இதயங்களை பரிமாறுறதற்கான ஒரு அழகான ஒரு கருவியாக இருக்கும். அதனால் அந்தந்த வட்டார வழக்கு அங்கங்கே போகிறீங்களா, அதை அனுபவிங்க, அதை பேசி பாருங்கள், அவங்களோட அதை பேசி மகிழுங்க, எங்கள் ஊரில் எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்கள். ஒரு பறந்து விரிந்த தேசம் இது, இதில் நம்ம ஊர்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா அப்போ என்னென்ன மொழிகளில் எவ்வளோ எவ்வளோ வழக்குகள் இருக்கும், இவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாத்தையுமே ரசிங்க, வாழ்க்கை ரசிக்கிறதுக்காக தான் ரசிப்போம். அடுத்த வாரம் வானவில் தலைப்பு இருக்குது, அதை அடுத்த வாரம் திறமை வளர்ப்போமான்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினரோட வளம் வரும், இல்லைனாலும் தலைப்பு அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ இணைந்திருங்கள் கோடை எஃப்எம் 100.5 இப்போ விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ், கணினியாக்கம் ஜேம்ஸ் ஆண்ட்ரூ, அழைப்புகள் அரங்கேற்றம் சாரா. இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமன் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதை கலைகளின் அரசி, கல்லாத கலை. கவிதை உணர்ச்சிகளின் ஊர்வலம், உள்ள வினாக்களின் உயிர்ப்புள்ள விடை. கவிதை மலரினும் மெல்லியது, இரும்பிலும் வலியது. கவிதை அதிசயங்களின் கண்ணாடி, கனவுகளின் முன்னோடி. சில கவிதைகள் நம்முள் மலர் சிந்தும், சில கவிதைகள் நம்முள் மழை சிந்தும், சில கவிதைகள் நம்மை கேள்வி கேட்கும், சில கவிதைகள் நமக்கு பதிலாய் அமையும், சில கவிதைகள் நமக்குள் எரிமலை உமிழும், சில கவிதைகள் நம்முள் நெருப்பாய் கணரும், சில கவிதைகள் நமக்கு மயிலிறகு, சில கவிதைகள் நமக்கு இசைச்சிறகு, சில கவிதைகள் நம்மை தாளாட்டும், சில கவிதைகள் நம் வாய் பூட்டும். இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் கவிதை என்று சொல்ல இங்கு எதுதான் கவிதை இல்லை? இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் கவிதை என்று சொல்ல இங்கு எதுதான் கவிதை இல்லை? கவிதையும் கானமும். கவிதை கேளுங்கள் உங்கள் அமுதாவுடன். எதிர்பார்த்திருங்கள் நேயர்களே, காத்திருக்கின்றன கவிதைகளோடு கானங்களும்.

கவிதையின் தலைப்பு அன்றிலிருந்து. கவிதை தந்திருக்கிறார் பிரபு. மாலை பொழுதிற்கென்றே கடை தெருவும் வைகையாறும் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது. மாலை பொழுதிற்கென்றே கடை தெருவும் வைகையாறும் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது. நேரம் வாய்க்காதவர்களுக்கு திண்ணையாவது. நெசவுக்கலை, கோவில் திருவிழாக்கள், நாளிதழ் நிகழ்வுகள் என்று பேசிக்கொள்கிறோம், சிரித்துக் கொள்கிறோம், முறைத்துக் கொள்கிறோம். பாவு நீட்டிய நாளன்றோ, நோவு கொண்ட நாளன்றோ இல்லை, தனிமை வேண்டிய நாளென்றோ நிலாவுடன் கதைகள் பேசிய வண்ணம் திண்ணையிலோ வைகையிலோ உறங்கவும் செய்கிறோம். தாத்தா காலத்திலும் இப்படித்தானாம். அப்பா சொல்வார், இலைகள் துளிர்த்து வேர்கள் நிலைத்ததான வாழ்வு எமது. தாத்தா காலத்திலும் இப்படித்தானாம். அப்பா சொல்வார், இலைகள் துளிர்த்து வேர்கள் நிலைத்ததான வாழ்வு எமது என்று முடித்திருக்கிறார் பிரபு. கவிதையின் தலைப்பு அன்றிலிருந்து.

0: விழாவை முன்னிட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல், அதற்கான ஒளிப்பதிவு தினமும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை பங்கு பெற்று பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே, உங்கள் வாழ்த்துக்களை. இன்றைக்கான சிறப்பு வாழ்த்து தென்றலுக்கான ஒளிப்பதிவு தற்போது பண்பலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
4: 350-5151. மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
7: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும்.
8: ஒரு மழை நாளில், இது கவிதையின் தலைப்பு. நேர்களே, கவிதை தந்தவர் கவிதா குமார். மழை வரும் முன் குடையெடுத்து வருபவர்களை பல நேரங்களில் ஏமாற்றி விடுகிறது மழை. இன்று வராது என நினைத்து குடையெடுத்து வராத நேரத்தில் இறங்கி வந்து அவர்களை மீண்டும் ஏமாற்றுகிறது மழை. காலகாலமாக விவசாயிகளையும் பல நேரங்களில் குடையெடுப்பவர்களையும் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது மழை. ஒரு நாள் முழுவதும், நாள் முழுவதும் கொட்டி தீர்த்த ஒரு மழை நாளில் இது குறித்துதான் முறைப்பட்டிருக்குமோ மழையிடம் தவளைகள் என்று கேள்வியோடு முடித்திருக்கிறார் கவிதா குமார். கவிதையின் தலைப்பு ஒரு மழை நாளில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
11: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். தனிமையிலிருந்து தப்பித்தல். இது கவிதையின் தலைப்பு, தனிமையிலிருந்து தப்பித்தல். தனிமையிலிருந்து தப்பித்தல் எனும் தலைப்பில் கவிதை தந்திருக்கிறார் ஜனா. நினைவுகளை கொறித்து கொண்டிருக்கும் தனிமை கணங்களுக்கு தீனி போடவாவது தேவை புதிய நினைவுகள். நினைவுகளை கொறித்து கொண்டிருக்கும் தனிமை கணங்களுக்கு தீனி போடவாவது தேவை புதிய நினைவுகள். கிளம்பி போக முடியாமல் காலெங்கும் அப்பி கிடக்கிறது ஞாபக சிலந்திகளின் நூலாம்படைகள். சுவர்களில் வழியும் வக்கிரங்கள் துரத்துகின்றன துர்நாற்றமென தப்பிக்கும் வழிகள் தேடி. ஓடி அலைந்த இடமெல்லாம் தனிமையின் வசிப்பிடம். ஓடி அலைந்த இடமெல்லாம் தனிமையின் வசிப்பிடம். தனிமை வசிக்காத இடமென்று ஏதும் இல்லையென அந்த அறையை ஒழுங்கு செய்தேன். தனிமை வசிக்காத இடமென்று ஏதும் இல்லையென அந்த அறையை ஒழுங்கு செய்தேன் என்று முடித்திருக்கிறார் ஜனா. கவிதையின் தலைப்பு, தனிமையிலிருந்து தப்பித்தல்.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பெருமாள் கோவில் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கான

நாடகமும் கவிதையும் கானமும். கவிதையின் தலைப்பு அப்படியொன்றும், கவிதையின் தலைப்பு அப்படியொன்றும். இரவின் அமைதியில் மகனிடமிருந்து வந்து விழுந்தன வரிசையாக கேள்விகள். இரவின் அமைதியில் மகனிடமிருந்து வந்து விழுந்தன வரிசையாக கேள்விகள். பெரியவன் ஆயிட்டதால சீனியர் கேஜி போயிட்டானா? ஆமா என்றேன். ஜூனியர் கேஜிக்கு பின்னே சீனியர் கேஜியா? ஆமா என்றேன். பெரியவனான பின் சின்னவனாக முடிவதில்லை, அப்படியொன்றும் சொல்வதற்கில்லை. பெரியவனான பின் ஏன் சின்னவனாக முடிவதில்லை, அப்படியொன்றும் சொல்வதற்கில்லை என்று முடித்திருக்கிறார் செல்வராஜ் ஜெகதீசன். இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? கவிதையின் தலைப்பு அப்படியொன்றும்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
2: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
2: நல்ல நாள் தான்,
6: எல்லா நேரமும்
2: நல்ல நேரம் தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: है तो टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நீ பொண்ணு மாதிரியே இருந்த அப்படியே பையனா மாறிட்ட. மண்டலா கொழும்புதுரா எனக்கு.
2: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். ஜி கே எழுதிய யதார்த்தங்கள். யதார்த்தங்கள் எனும் தலைப்பில் கவிதை தந்திருக்கிறார் ஜி கே. யதார்த்தங்கள் சில சமயம் காயங்களையே அர்ப்பணிக்கிறது. இங்கு உன்னையும் என்னையும் பற்றியதான யதார்த்தங்கள் வடம் பிடித்து இழுப்பவர் ஆளுகைக்கு ஆட்பட்ட ஆண்டவனில்லா தேர் போல். யதார்த்த மனிதர்கள் யதார்த்த மனங்களை ஏனென்றே தெரியாமல் கொய்து எறிகின்றனர். யதார்த்த மனிதர்கள் யதார்த்த மனங்களை ஏனென்றே தெரியாமல் கொய்து எறிகின்றனர். யதார்த்தத்தின் ஆழம் புரியாமல் சிறு நடைப்பயணத்திலும் சிற்றுன்றி சாலையிலும் டீக்கடை கலாட்டாக்களிலும் இலவச இணைப்பாகவே மொழிபெயர்க்கப்படுகின்றன நம்மை பற்றிய யதார்த்த வக்கிரங்கள். ஆம், ஏனென்றே தெரியாமல். சந்தர்ப்பங்களை தேடும் சந்தர்ப்பவாதிகளுக்கு சாசனம் கொடுக்கும் சந்ததியினர் இருக்கும் வரை காயச்சுவடுகளை நம் உள்ளங்களில் பதித்து கொண்டே பயணிக்கும் இது போன்ற சில யதார்த்தங்கள். சந்தர்ப்பங்களை தேடும் சந்தர்ப்பவாதிகளுக்கு சாசனம் கொடுக்கும் சந்ததியினர் இருக்கும் வரை காயச்சுவடுகளை நம் உள்ளங்களில் பதித்து கொண்டே பயணிக்கும்

கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் நீரோடை குறிப்புகள் எனும் தலைப்பிலான கவிதை படைத்திருக்கிறார் ராம் பிரசாத். நினைவுகளின் ஆழ்ந்த கடலுக்குள் ஒரு நீரோடையாய் நினைத்து பார்க்கவும் விரும்பாத சில நிகழ்வுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நினைவுகளின் ஆழ்ந்த கடலுக்குள் ஒரு நீரோடையாய் நினைத்து பார்க்கவும் விரும்பாத சில நிகழ்வுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நீரோடையின் கரைகளை நிகழ்காலத்தின் ஏதோ ஒரு முனை எப்போதும் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. நீரோடையின் கரைகளை நிகழ்காலத்தின் ஏதோ ஒரு முனை எப்போதும் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. தூக்கம் தொலைந்த அடர்ந்த இரவுகளில் தலையணைக்குள் புதையும் விசும்பல்கள் நீரோடை பற்றிய குறிப்புகளை வாசித்தபடி இருக்கின்றன. தூக்கம் தொலைத்த அடர்ந்த இரவுகளில் தலையணைக்குள் புதையும் விசும்பல்கள் நீரோடை பற்றிய குறிப்புகளை வாசித்தபடி இருக்கின்றன. கால புத்தகத்தில் அந்த இரவுக்குரிய பக்கத்தின் வரிகளை கட்டாயமாய் படிக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த கண் விழிப்பிற்கு. கால புத்தகத்தின் அந்த இரவுக்குரிய பக்கத்தின் வரிகளை கட்டாயமாய் படிக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த கண் விழிப்பிற்கு. இது ராம் பிரசாத்தின் கவிதை. கவிதையின் தலைப்பு நீரோடை குறிப்புகள்.

0: two, three, and four.
1: Happy birthday!
2: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
3: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை வானொலி
3: அறிமுக நேயர்கள் 24 24 24 அனைத்து நேயர்களும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
2: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
3: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் தடம் எனும் தலைப்பிலான கவிதை. நான் நடப்பதற்கு முன்பாகவும் ஒரு தடம் அங்கேயே இருந்தது. நான் கடந்த பின்னரும் அந்த தடம் அங்கேயே இருக்க போகின்றது. உங்களுடைய நடைபாதையையும் சற்று கவனித்து நடந்து செல்லுங்கள். உங்களுடைய நடைபாதையையும் சற்று கவனித்து நடந்து செல்லுங்கள் என்று தடம் எனும் தலைப்பில் கவிதை பதித்திருந்தார் பா. சுடலைமணி அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா.

0: 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர்தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: வெறித்தனமா இருக்கும்.
4: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
1: நெஞ்சுக்குள்ளி இருக்கும்
4: கோடை பண்பலை 100.5.
5: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், நல்ல நேரம் தான்.
0: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
6: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு.
8: இனி அலைவரிசை 100.5 கேட்கலாம் சிறப்பு. தேடி வரும் பண்பலை முன்பாக செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
9: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: இனிய வணக்கம் நேயர்களே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம், கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையை இதில் இப்பொழுது வருகிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கையம் பெருமாள் கோவில் அருகிலிருந்து நேயர்களை நாடி வர இருக்கிறது. வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்க சுப்பிரமணியம் சுரேந்தர்.

0: வணக்கம் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு காங்கேயத்திலிருந்து வலம் வருது. காங்கேயத்துல பெருமாள் கோவில், அதாவது பிரசன்ன வெங்கட ரமண சுவாமி திருக்கோயில், அதுக்கு முன்னாடி இருந்துதான் வலம் வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நேயர்கள் எல்லாமே நிறைய பேர் அது பக்கத்துல ஊர்ல இருந்து எல்லாம் நிறைய கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு சந்திக்க போறோம். காங்கேயத்துல இன்னைக்கு இருப்ப இருக்கக்கூடிய காலநிலைனா ரொம்பவும் வெயில் இல்ல, நல்ல ஒரு இதமான காத்து, அந்த காத்தோட சேர்ந்து இதமா அந்த கோடை பண்பலையும் இசை தென்றலை இன்னைக்கு காங்கேயத்திலிருந்து வலம் வர காத்திருக்கு. நேயர்கள்லாம் சந்திக்கலாம். காங்கேயத்திலிருந்து அடிக்கடி நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கக்கூடிய நேயர் இருக்காங்க. வணக்கங்கம்மா.
1: வணக்கங்க. 30 மாவட்டம், 6 கோடி பண்பலை நேயர்களுக்கும், 100.5 பணிபுரியும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என் இதயம் கனிந்த இனிய முற்பகல் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம், வளர்க கோடை பண்பலை வானொலி நிலையம் 100.5. மாதத்தில் ஒரு நாள் முழு நிலவு 100.5, ஒவ்வொரு நாளும் முழு நிலவு, சித்திரை மாதம் முழு நிலவு, எங்கும் முத்திரை பதிக்கும் முழு நிலவு. ஒரு நாளும் 100.5 மறவாத வரம் வேண்டும். 30 மாவட்டம், 6 கோடி பண்பலை நேயர்களுக்கும் 100.5 பணிபுரியும் எல்லா தரப்பினர் பயன்பெறும் வகையில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வானில் சிறகடித்து அனைவரது செவிகளில் ஊடுருவி இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியும் கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் 100.5. ஜூலை 1 2027 அடியெடுத்து வைக்கும் பண்பலை 100.5 காங்கேயம் நேயர்கள் அனைவர் சார்பிலும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் கௌரி சங்கர் ராஜாஜி வீதி. எனது மகன் பெயர் எஸ் சங்கர் ராஜா. நலம் நலமறிய ஆவல்.
0: அருமை அருமை, ஒரு பெரிய ஒரு உரை தயார் பண்ணி வச்சு.
1: ஆமாங்க ஆமாங்க, மறந்துட்டு வந்துட்டு அத்தனை சொல்றப்ப நாவத்துக்கு இல்லாம போயிருச்சுங்க.
0: எப்படி இருக்கு காங்கேயம்?
1: காங்கேயம் அருமையா இருக்குதுங்க. கோடை பண்பலை நிகழ்ச்சி எப்ப வருதுன்னு சொன்னதுல இருந்து அன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க. அனைவரும் வந்திருக்காங்க. படம் வந்து தசாவதாரங்க பாடல் ஓம் நமோ நாராயணாங்கிற பாடல். ஏன்னா பெருமாள் கோவில் வளாகத்திலிருந்து பேசுறதுனால அந்த பெருமாள் பாட்டையே வச்சிடலாங்க.
0: பாட்டு பாடல் கேட்போம். ஐயா வணக்கம், உங்க பேரு?
2: சார், நான் திருப்பூர் மாவட்டம் வேளாங்கல்ல இருந்து ஈஸ்வரனுங்க.
0: சரிங்க,
2: இது சொல்லலான் இருக்குங்க.
0: சொல்லுங்க.
2: 30 மாவட்டம், 3 கோடி பண்பலை நேயர்களையும் ஆளும் எஜமான் கொடைக்கானல் பண்பலை வானொலி இளையம் 100.5 எல்லா தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வானில் சிறகடைத்து அனைவரது செவிகளில் ஊடுருவி இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி உரியும் கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் 100.5 என்றும் பல சுவையை வழங்கும் எங்கள் இதயங்களில் 30 மாவட்டம், 3 கோடி பண்பலை நேயர்களின் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் இதயராணி 100.5. நான் வெள்ளக்கோயில் இருந்து வந்திருக்கேங்க.
0: என்னோட
2: பேருங்க வெள்ளக்கோயில் ஈஸ்வரனுங்க. என்னோட

0: பேத்தி கரூர்ல இருக்காங்க, எங்க பொண்ணுங்க எல்லாம் கரூர்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஆர்த்தியா லட்சணா வித்யா பொண்ணுங்க மணி இருக்காங்க. நான் வெள்ள வெள்ள தனியா இருக்கிறேங்க.
1: சரிங்க,
0: கோவை ரோட்ல.
1: சரிங்க சரிங்க,
0: பக்கத்துல 20 கிலோமீட்டர் தானுங்க. இந்த மாதிரி கோடை பண்பால வர்றாங்க சொன்னதுனால நான் வந்திருக்கிறேங்க. நான் எப்பவுமே கலந்துக்கிறேங்க, எப்பவும் கேட்பேன்.
1: சரிங்க,
0: என்னுடைய வாழ்த்துக்களை நான் தனிப்பட்ட முறையில் அதோடைய உதவி விழா வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. உங்களை சந்திச்சதான் மகிழ்ச்சி. அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, அவரை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் டி அருண்குமார், கே டி அருண்குமார்.
1: இந்த பகுதியில எல்லாமே அருண் வந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க.
2: நான் வந்து இங்க நகரமன்ற உறுப்பினருங்க, காஞ்சி நகராட்சி வந்து 11வது வார்டு நகரமன்ற உறுப்பினர். நான் இந்த பகுதியில வந்து அடிப்படை தேவைகள் மற்றும் மக்களோட பிரச்சனை எது வந்தாலும் முன்னாடி நின்று இது வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய மனநிலைமை கொண்டு வந்தாலும் நானு
1: எல்லாமே உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. சரிங்க, நம்ம காங்கேயத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேருக்கு காங்கேயத்துல சிறப்பு, அதை தாண்டி பேர்
2: என்னென்ன சிறப்புன்னா, அடுத்தது வந்துங்க அரிசி ஆலைகள் அதிகம் தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நெய் உற்பத்தி அதிகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மில்லு, எண்ணெய் ஆலைகள் அதிகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள்ல பாத்தீங்கன்னா சிவன்மலை, அதுக்கு பக்கத்துல வந்து சென்னிமலை, இந்த மாதிரி தலங்கள் அதிகமா இருக்குங்க. காங்கேயம் வந்து ஊதியூர் மலை, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல, அது வந்து கொங்கண சித்திர மலை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இடம். இந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பான இடங்கள்ல கொண்டா இருந்தா காங்கேயம்.
1: நிறைய வழிபாட்டு தலங்களை தாண்டி நிறைய சிறப்புகள் இருக்கு. விவசாயத்துல இங்க அதிக என்ன பயிரிடுறாங்க?
2: விவசாயத்துல அதிகமா உங்களுக்கு பயிரிடுறது பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல இங்க. அது போக வந்து தென்னை மரத்தை தாண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கொப்பரை காய வைக்கிற தேங்காய் உலகலங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. மற்றவிட சாகுபடி ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு விவசாயத்த அந்த கால்நடை கால்நடைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் சாகுபடி பண்ணி எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க.
1: பாரம்பரிய காங்கேயம் காளைகளை எல்லாம் நிறைய பேர் வந்து பராமரிச்சு வராங்க இங்க. காங்கேயம் காளைகளே அதுல வேற ஏதோ வெரைட்டி இருக்கா?
2: அதுல உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது காங்கேயம் காலத்திலயே. காங்கேயம் காலத்திலேயே வந்து காலையிலே நிறையப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நமக்கு அந்த அளவுக்கு வந்து அதுல கரெக்டான ஒரு நாலேஜ் இல்லைங்க. ஆனா காங்கேயம் காலை வந்து நெத்தக்காடு வந்து இன்னும் வந்து பராமரிச்சு அந்த பழைய ஓட்ட பட்டக்காரன் சொல்லுவாங்க, அவங்க வந்து இன்னும் அந்த வம்சவழியை பராமரிச்சுட்டு வராங்க அவங்க
1: அந்த பாரம்பரிய அந்த காளைகளை.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: காங்கேயம்னாலே எல்லா இடங்களுக்கும்
2: காங்கேயம் காளை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆமா,
1: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல.
2: நன்றிங்க.
1: இந்த பகுதியில நிறைய சேவை பண்ணிட்டு
2: இருக்காங்க. சேவை தொடர கோடை பண்பலை சேவை, கோடை பண்பலை சேவையோட சேவையை வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். நல்லபடியா பண்ணி எத்தனாவது ஆண்டுங்கிறது
1: 27
2: ஆண்டு, இந்த 100 ஆண்டுகள் வரைக்கும் நல்ல சேவை செஞ்சு மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கம் சத்தம் உருவாக்கும் பண்ணி இந்த நம்ம 11வது காங்கி நகர மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. வாழ்த்துக்கள். இப்ப பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சர்க்குன்னு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: பென்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
1: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது காங்கேயத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. காங்கேயத்துல பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி அங்க இருந்துதான் வளம் வந்துட்டு இருக்கு. நிறைய நேயர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. இப்ப ஒரு ஐயா இருக்காரு, அவங்க பேச வந்தாலும். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: என் பேர் சுப்பிரமணியங்க. பிளைண்டு
1: மாறி வச்சோம்.
0: நீங்க காங்கேயத்துல தான் இருக்கீங்களா?
1: காங்கேயத்துல சிவன்மலையில இருக்கோம்.
0: சிவன்மலை
1: சுமதி மருமக பேருங்க. பசங்க வந்து பப்பீஸ் கணேஷ் 4 பேர் இருக்காங்க.
0: பண்பலை நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேப்பீங்கன்னு
1: தொடர்ந்து கேக்குறேங்க. நான் வந்து சலீமா ஷாஜிகான் பண்றது திங்கக்கிழமை தொடர்ச்சியா கேப்பேங்க. நான்
0: அவங்களுக்கு பிடிக்கும்.
1: விடாம கேட்டுங்க.
0: சரிங்க சரிங்க.
1: அவங்களே கேட்டதாக சொல்லுங்க.
0: அவங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டோன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இல்லன்னா சொல்லிடலாம்.
1: சரி. அப்புறம் வந்து இந்த உதய நாள் இருக்குங்க.
0: சரி.
1: பிறநாள் நல்ல வாழ்த்துங்கள். கோடை பண்பலைக்கு நல்ல வாழ்த்துக்கள்.
0: சரிங்க சரிங்க.
1: பார்வை சார்பில் வாழ்த்துறேங்க அவங்களுக்கு.
0: நிறைய நிகழ்ச்சிகளை கேப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிகள் வேற என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம்?
1: எனக்கு வந்து

0: பாட்டுதாங்க நைட் வர்றாங்க
1: நினைவே சுகம்,
0: நினைவே சுகம், அப்புறம்
1: கொடை தென்றல்,
0: கொடை தென்றல், நம்ம பாட்டுகள்லாம் நிறைய.
2: மனைவி மக்கள், பெரிய தம்பி இரண்டாவது வருஷம் காலேஜ் முடிக்கிறாரு, சின்ன தம்பி இந்த வருஷம் முதல் வருஷம் காலேஜ் போக போறாருங்க.
1: சின்ன தம்பி பேரு, பெரிய தம்பி பேரெல்லாம் சொல்லுங்க.
2: சின்ன தம்பி மதியழகனுங்க, கோவை கவர்மெண்ட் காலேஜ்ல பாலிடெக்னிக் படிக்கிறாருங்க. பெரிய தம்பி ட்ரிபிள் இ படிச்சுட்டு இருக்காருங்க, செகண்ட் இயர் முடிஞ்சு லீவ்ல இருக்காரு. நான் கொத்தனார வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. உங்க நிகழ்ச்சி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில 7 to 8 வந்து ஒவ்வொரு ஒரு விளம்பரத்துக்கு இடையில வந்து நம்ம மணி பார்க்க வேண்டியதில்லை. ஐயா தென்கட்சி சாமிநாதன் வந்தாருன்னா 8:30, அவர் ராஜா மந்திரி வந்தாங்கன்னா 7:20. இது போல ஒவ்வொரு நேரத்துக்கும் நான் மணி பார்க்காமே அந்த நிகழ்ச்சியை வச்சு சொல்லிடலாம்.
1: இந்த நிகழ்ச்சி வந்துச்சு அப்ப நேரம் இவ்வளவுதான் அவரும் தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆமாங்க, அந்த அவர் தென்கட்சி சாமிநாதன் பேசுறது ரொம்ப பிடிக்கும். 8:05 அவர் சுகி சிவம் இன்னும் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மதியம் 1 மணிக்கு கடித வழி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். 3 மணிக்கு இந்த வாட்ஸ்அப்ல கேட்பீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: 3 மணிக்கு
2: உயிரிழப்பு வந்துருச்சுங்களா? சரி, நான் பழைய இதை சொல்லிட்டேன், ஒரு சில இது மாறிடுச்சுங்க.
1: மகிழ்ச்சி, இவ்வளவு அழகா நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு சொல்லிருக்கீங்க, அவங்க சந்திச்சது இல்ல மகிழ்ச்சி.
2: உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. கோடை விழாவின் மன்னிக்கணும், கோடை 27ஆம் ஆண்டுக்கு பிறந்த நாளுக்கு எனக்கு வாழ்த்துகள். 100.5 இனி 1000களை கடந்து வாழ வாழ்த்துக்கிறேன்.
1: நன்றிங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு சாங்கியம், திருப்பூர் ரோடு.
1: இன்னைக்கு என்னன்னா சரி அப்படின்ட்டு
3: நம்ம பிடிச்சி நம்ம நல்லா 27வது பிறந்த நாள் வாழ்த்து. 100 ஆண்டு வாழ, பல்லாண்டு கோடி வாழ வேண்டும் இந்த கோடை பண்பலை.
1: வீட்டுல
3: இருக்கிறாங்க பையன் பொண்ணும்
1: விடுமுறைக்கு வருவாங்க,
3: நான் மட்டும்தான் இங்க இருக்கிறப்போ.
1: ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே அவ சொல்லியிருந்தா
3: ரொம்ப பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. அவ அடிக்கடி போவான், ரொம்ப தூரம் போனாலும் போக முடியல இல்லைங்க, கடைக்கு போயிட்டு இருக்கு வேலைக்கு. அதனால இன்னைக்கு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பு, ரொம்ப நன்றிங்க.
1: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பங்கராஜ், காங்கே திருவள்ளூர் பேசுறேன்.
4: வீட்டுக்காரம்மா விஜயா, பையன் பேரு சரவணகுமார், பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு, அவங்க வளம் சேர்ந்து இருக்காங்க. காயத்ரி சிறீதர், தமிழ்மதி பேச்சு பேரு. கோடை பண்பு பண்பலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்காக ஒரு ஒரு சின்ன உதவி
1: சொல்லுங்க.
4: இந்த திருவிளையாடல் படத்துல சம்பவ மகாதேவாங்கிற பாட்டு மட்டும் எனக்காக போடுவோம்.
1: வந்துடும் வந்துடும். இதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, என்ன பாடல்னு ஐயாவுக்கு

0: நிகழ்ச்சியில முன்ன வந்தாரு இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருப்போம். சிவன்மலையில இருந்து ஐயா என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
1: அதுதான் ஆட்டோ கிராப்ல இருந்து ஒவ்வொரு பூ கிளம்பி.
0: சரிங்க, கேட்டலாம் அந்த பாடலை கேட்டுட்டு மற்ற நேர்கள் எல்லாம் சந்திக்கலாம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: பண்பலை 100.5 இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது காங்கேயத்திலிருந்து வளர்ந்துட்டு இருக்கு. காங்கேயத்துல நிறைய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு அக்கா பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு நண்பர்களையும் கூட்டிட்டு நிறைய வந்திருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஆர் நடராஜன், எல்ஐ சியாஜன் பிளஸ் கான்ட்ராக்டர் பீடு.
0: சரிங்க, உங்க வீட்டுல யார் யாரு எல்லாம் சொல்லுங்க.
1: அம்மா நானு.
0: சரிங்க, பண்பலை கேட்பது உண்டா?
1: பண்பலை வந்தா பிடிச்சி கேட்டு இருக்கிறேன். காலையில ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடல் போடுறப்ப போட்டுருவேன். அந்த காலையில ஒரு 7 மணி வரைக்கும் சில நல்ல மனசுக்கு தெம்பூட்டக்கூடிய ஒரு கருத்துக்கள் சொல்லுவீங்க. அந்த நல்ல ஒரு எப்படி என்கரேஜ் பண்ண அந்த மாதிரி ஒரு நல்ல இது, அந்த 7 மணி வரைக்கும் அந்த இது சொல்லிக்கிட்டே வருவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் போடுறீங்களா மனதில் அந்த பாட்டு, 1 மணிக்கு நெஞ்சில் இருந்தவை, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் நைட்டு அந்த வியாழக்கிழமை எல்லாம் போடுவீங்களா, அந்த 1:30 மேல வியாழன்ல அந்த அதை அப்பப்போ ஒரு இதை பத்தி சொல்லி இது பண்ணுவீங்க, அது ரொம்ப பிடிக்கும். மொத்தத்துல ஒரு நல்ல கருத்துக்கள், மனிதன் வாழக்கூடிய ஒரு சிந்தனை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நிறைய வளர்க்குறீங்க. சினிமா பாட்டுக்காக சொல்லல, மற்ற இதுவும் நிறைய கருத்துக்கள் வருது. அதனால வந்து எனி டைம் நம்ம வந்து கேட்டுட்டே இருப்பேன். வீட்டுல இருந்த இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க எடுத்து இங்க இருக்காங்க எடுத்து வந்த
0: நானு
1: காலையில் ஆசையெல்லாம் கேட்டுருப்பேன். அம்மா பேர் சின்னமாள்
0: கேட்டுப்பாங்க.
1: அதனால இந்த கோடை பண்பல கேக்குறதுனால சினிமா பாடலுக்கு மட்டுமல்ல மற்ற நிகழ்ச்சிகள், அப்புறம் இந்த தமிழ்ல சொல்லும் இல்லைங்க அந்த செப்புக தமிழ் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தமாசாருக்கு வந்து வந்து அதை இதை சொல்லி சொல்லி ஒரு கேக்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. அவங்க பேசுவாங்க முடியாம போகு, மறுபடியும் ட்ரை பண்ணி அவங்க அடாடா விட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதை கேட்க கேட்க நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் தானே வெல்றாங்க, அதுல அவ்வளவு சீக்கிரம் யாரும் வெல்ல
0: முடியப்பட்ட
1: முயற்சி பண்ணோம்னா நானும் நிறைய தடவை லைன் போட்டு ஒரு நாள் கூட கிடைக்கல 20 வருஷமா. அப்பப்ப ஏதாவது ஒரு தடவை போட்டு பாப்பா அப்புறம் விட்டுருவேன்.
0: கடித வழியாவும் உள்ள பங்கேற்கலாம்.
1: அது வேணா கடித வழியா போடலைங்கன்னா இந்த போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க
0: ஐயா. வணக்கம், உங்க பேரு?
2: மனோகரன். நாங்க காங்கேயத்துல இருக்கோம். டைலர் தொழில். இந்த கோடை எப்போ என்பது எத்தனை ஆண்டு? 27 ஆண்டு காலமா அது கூட நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இதுவரை கேட்டு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எங்களுடைய பகுதிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. அதுவும் 27 ஆண்டுக்கு வந்திருக்கீங்க, எங்க பெருமாள் கோயில் சன்னதியில் நிக்கிறீங்க. நீண்ட ஆயுளோட நல்லா இருந்து கோடை எப்போ வாழ எங்கள் பகுதி மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வலியுறுத்தி செல்கிறேன். என்ன நிறைய பேர் வந்திருக்காங்க.
0: சரி, வீட்டுல இருக்கவங்க பத்தி எல்லாம் சொல்லுங்க.
2: எனது பையன் யுகேஷ், பொண்ணு பார்கவி, பேரன் சரண், மருமகன் கிஷோர்குமார், நான் மனோகர்.
0: உங்களை சந்திச்சதுல வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என்னுடைய பேர் செல்வராஜ் தேவனமலையம்.
0: என்ன பண்றீங்க ஐயா?
3: கட்டிங் மாஸ்டர் இருக்கிறங்க சன் பாலா கம்பெனியில.
0: நீங்க வீட்டுல சொல்லுங்க.
3: என்னுடைய மனைவி பெயர் சித்ரா, மகள் பெயர் எப்சிபா பியூலா. 20 எங்க இந்த பண்பலை 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கட்டிங் மாஸ்டர் சன்பாலா
0: கொடுத்து போதும், உங்க பேர் போதும். நீங்க தனியா விளம்பரம் பண்ணீங்கன்னா அப்புறம் விளம்பரத்துல இருந்து கேட்

0: உங்களுக்கு நம்ம பண்பையில பிடிச்ச நிகழ்ச்சி இது?
1: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும், பிடிக்காதுன்னு எதையுமே சொல்ல முடியாது. காலையில எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்குள்ள போவோம், ஒரு அரை மணி நேரம் தான், அதுக்கப்புறம் 9 மணிக்கு டான் ஆன் பண்ணிடுவோம். சாயந்தரம் 5:30 to 6:00 கேட்டுட்டே இருப்போம்.
0: மாஸ்டர், நீங்க உணர்ச்சிவசமான பாடல் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க?
1: கொஞ்சம் ஸ்லோவா செய்வீங்க வேலை.
0: வேகமா போக கூடாது,
1: என்ன உணர்ச்சி வசப்பட்டு வேகமா செஞ்சுட்டோம்னா இப்ப அதனால
0: இருக்க முடியாது.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரிங்க, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி.
2: வந்தே மாதரம் ஒளிபரப்புறீங்களா? அது ரொம்ப சூப்பர். காலையில போட்டு முதல் போடுறது ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாடல். ஆமா, அது ஒரு புத்துணர்ச்சி ஊற்ற மாதிரி இருக்கு அந்த பாடல் கேட்டாவே. அதுக்கு 4 மணிக்கே எந்திரிச்சுட்டு
0: 4:30
2: அதுக்காகவே வச்சிருப்பேன்.
0: நன்றிங்க. ஐயா வணக்கம், உங்க பேரு?
3: ஆனந்தன், சாம்ப வளசு இருந்து வந்திருக்கேன்.
0: சாம்ப வளசு இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
3: 2 கிலோமீட்டர்.
0: சரிங்க சரிங்க. உங்க வீட்டுல யார் யாரு அவங்களாம் சொல்லுங்க.
3: கலா, ஆனந்தன், நான், மனோகரன் தம்பி, அப்புறம் விஸ்வநாதன், மாதவன் பசங்க 2 பேர்.
0: சரிங்க. நீங்க உங்களோட வேலை என்ன?
3: ஐயா செப்பல் செய்ய தயாரிக்கிறது.
0: சரிங்க சரிங்க. நிறைய வாங்கி வீட்டுல இதெல்லாம் வச்சுட்டு?
3: இல்ல இல்ல, நீங்க கதர் கடையில வேலை செய்யறது.
0: சரிங்க சரிங்க. உங்களுக்கு நம்ம பண்பையில பிடிச்ச நிகழ்ச்சி?
3: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குங்க. காலையில 6 மணிக்கு வந்து போட்டா 8 to 20 வரையில கேப்பங்க. எல்லா நிகழ்ச்சியுமே கேப்பங்க. எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும்.
0: உங்கள் மனம்க்கு இந்த நிகழ்ச்சி நம்ம பங்கெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்.
3: 2-3 தடவை எப்பவும் பேசிக்கிறேங்க. போன்ல காலையில 8 மணிக்கு பேசி 2 தடவை பேசிருக்கேன். சரி, பேச பேரெல்லாம் சொல்லிக்கிறேங்க.
0: சரிங்க,
3: எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கு.
0: உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம.
4: வணக்கங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: எஸ் கனகராஜுங்க, திருவிக்கா நகர், காங்கயம்.
0: என்ன பண்றீங்க?
4: நெசவு தொழில்ங்க, கைத்தொழில். நெசவு பட்டு புடவை.
0: கைத்தறி விசைத்திரி? நீங்க கைத்தறி?
4: கைத்தறி நெசவு.
0: பட்டு புடவையில நீங்க என்ன
4: ரகம் வந்துங்க? பட்டு புடவையில சம்பளம் 1500 வருங்க.
0: நல்லா
4: காஞ்சிபுரம் பட்டு.
0: காஞ்சிபட்டு?
4: ஆமாங்க.
0: பட்டு நூல் எல்லாம் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க?
4: அதாவது கொண்டா வந்து கொடுத்துருவாங்க. நாங்க அதை தொழில் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க.
0: சரி, நீங்க வீட்டுல இருக்கவங்களுக்காக நீங்களே கைப்பட நினைச்சு கொடுத்துருக்கீங்களா?
4: அது இல்லைங்க, அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து யாருமே அதை பண்றது இல்ல. மற்ற சில எடுத்து பயன்படுத்துறங்க, நாங்க செய்யக்கூடிய தொழில்
0: பயன்படுத்துறோம்.
4: இதெல்லாம் வேலை அதிகமா வருங்க, அதனால வந்துங்க அது முடியறது இல்லைன்னு வைங்க. 10 ரூபாய்க்கு பக்கம் வருங்க ஒரு புடவை. வேற எல்லாம் லோக்கல் எடுத்தீங்கன்னா 200 to 500 இப்படி எல்லாம் வருதுங்க. அதனால அதிகமா
0: உங்களுக்கு நிறைய நெஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சி கேட்பீங்க.
4: ஆமா.
0: உங்களுக்கு உறுதுணையா யாரு?
4: ஒருவனே யாருங்க? எங்களுக்கு சம்சாரம் தானுங்க.
0: அவங்க பந்தல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே
4: கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேலையை பார்ப்பாங்க.
0: வீட்டுல கேட்டுக்கிட்டு
4: இருப்பாங்க. பேர் கலாவதிங்க. அப்புறம் அங்க 3 பசங்க, ஆண் குழந்தை.
0: உங்க பேரு சொல்லுங்க.
4: பேர் வந்துங்க தண்டவாணிங்க, சண்முகம், ஜெகதீசங்க.
0: வணக்கம். உங்க பேரு?
5: என் பேர் சரவணன்.
0: நீங்க என்ன பண்றீங்க?
5: எஸ்கியூஸ் மலி
0: பக்கத்துல கடையில வேலை பார்க்கறீங்க அப்படி சொன்னோம். கடை பேர்லாம்
5: சொல்லக்கூடாது.
0: சரிங்க சரிங்க.
5: ஒன்று முதல் 12 வகுப்பு வரைக்கும்
0: ஒவ்வொருத்தவங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாக்குறேன். உங்களுக்கு எந்த நல்ல அழகா சொல்லி கொடுக்குறீங்க?
5: மேக்ஸ் தான்.
0: ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்களே, அதனால எப்படி அவங்ககிட்ட ஈஸியா சொல்லி கொடுக்குறீங்க?
5: அது நம்ம அதுல நல்லா தேர்ந்ததுனால அதுல நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம். இப்ப கடந்த இதுல கூட 10th 12th மாணவர்கள் 400 to 500 எல்லாம் வாங்கியிருக்காங்க.
0: அதனால உங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. அதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்து வாங்கிடுறாங்க.
5: ஆமா, கண்டிப்பா.
0: சரி, உங்க வீட்டுல யாராவது அவங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
5: எங்க வீட்டுல நான், என்னோட கணவர், என்னோட அம்மா இருக்காங்க. கணவர் வந்து மொபைல் கடையில வேலை பாக்குறாங்க, அம்மா வீட்டுலதான்.
0: எப்படி கணக்க எளிமையா புரிஞ்சு படிக்கிறது?
5: புரிஞ்சு படிக்கிறதா வந்து நம்ம எதுவுமே ஈஸி நினைச்சிட்டோம்னா அது எளிமையா படிச்சுக்கலாம்.
0: பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாக்கணும்னு சொல்லுவாங்க. நடந்து போனா எத்தனை, அப்ப இது கணக்கு என்ன வரும் அப்படிலாம் அப்ளை பண்ணி பாப்பீங்களா?
5: அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க நம்ம ஒரு இதுல கூட சொல்லுவாங்க. நம்ம

0: வாழ்க்கையவே வந்து ஒரு கணிதம் நினைச்சிட்டோம்னா அது ஈஸி தான்.
1: அப்படி மனப்ப அப்படி கரெக்டா எடுத்துக்கலாம், புரிஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்க, நன்றிங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கார்த்தி, சிவன்மலை சிவா டீ ஸ்டால் காஃபி வச்சிருக்கீங்க.
1: கடை வச்சிருக்கீங்க?
2: கடை வச்சு சிவன்மலை.
1: சிவன்மலை
2: அடிவார பஸ் ஸ்டாப்ல இருக்குது.
1: மகிழ்ச்சி. கோடை பண்பல
2: இருக்குது.
1: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம் கோடை பண்பலை 100.5 ஒரு பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.
3: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
4: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நம் கோடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது காங்கேயத்திலிருந்து வளம் வந்துட்டு இருக்கு. பெருமாள் கோயில் அருகிலதான் நல்ல ஒரு மரத்து நிழல் அழகா அந்த இதமான தெண்டல் அப்படியே நம்மளை தழுவி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல மழை வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. இந்த தருணத்துல ஐயா பேசி இருந்தாரு. வீட்டுல இருக்க ரெண்டு பேரும் பேரை மறந்துட்டீங்களா? ஐயா போன் பண்ணி எங்க சொல்லலன்னு சொன்னாங்களா?
1: யாரு? நீங்க தெரிவிக்கல இருந்து பேசணும். கனகராஜா என் பேத்தி வந்துங்க
0: பாடல்
1: வந்து பழைய பாடல்.
0: படித்தாலும் எங்க தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் கூடை பண்பல. ஐயா வணக்கம். பாட்டோட சேர்ந்து வந்தோடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க நேரு யாருன்னு. கேப்டலையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பண்பலை. நான் முத்தூர் முத்துராமனுங்கய்யா கோடோடி வந்த 27வது ஆண்டு உதய விழா காணும் எங்கள் கோடை பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா இது வெள்ளி விழா காணும் கண்ட பண்பலை. இன்னும் பாத்தீங்கன்னா மகத்தான பண்பலை. இது வந்து விகடன் விருது பெற்ற பண்பலை. இது வந்து பண்பலை நேயர்களுக்கு முகவரி தரும் பண்பலை. இது வந்து பாத்தீங்கன்னா 27 ஆண்டுகளா பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து அது 3 வருஷம் அதை வந்து என்னால பயணிக்க முடியல. அது வந்து 24 வருஷம் தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த 3 வருஷம் எனக்கு உண்மையிலே தேடிக்கிட்டு இருந்தேன் கோடை பண்பலை எங்க இருக்குதுன்னு. அந்த 23 வருஷமா எங்கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் கூறுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பாத்தீங்கன்னா அங்கேயா எனக்கு நம்மள எல்லாருக்காகவும் பார்த்து பாத்தீங்கன்னா அங்கேயா கேப்டன் துரோகன் படத்துல பாசமுள்ள பண்பலைங்கிற பாட்டு கொடுங்க ஐயா. நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கங்க ஐயா. திருப்பூர் மாவட்டம் வெள்ளவோயில் கனவுத்திபாளையம் ராம்குமார். என் தந்தையார் பேர் விஸ்வநாதன், அம்மா பேர் வந்து சாமண்டீஸ்வரி.
0: நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் வந்து கடை வச்சிருக்கேங்க, எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கேன். பழைய பாடல்ல வந்து ஒரு வரி வந்து வரும், அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி. அந்த 3வது இடத்துல இருக்கிறதுதான் நம்ம வந்து கோடை பண்பலை. நாங்க வந்து ரெகுலரா நியூஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்டேஷன் வேணும். இந்த காலத்துல இளைஞர்களுக்கு வந்து அப்டேஷன் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அப்டேட் பண்ணியே இந்த கொடைக்கானல் பண்பலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 12:35 சைபர் கிரைமு, இந்த மாதிரி காலையில 7:35 தக்முக்க தர்பார், இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து கொடுக்கறதுனால எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ள இதா வந்து இருக்குது. நாங்க வந்து ரெகுலரா எஃப்எம் கேட்கறோம். 27வது உதய விழா வந்து வாழ்த்துக்கள் வந்து நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
0: நன்றிங்க, நன்றிங்க உங்களை சந்திச்சதுல. அடுத்து இன்னொரு ஐயா இருந்தாரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பாக்குறேங்க ஐயா.
0: என்ன பண்றீங்க?
3: வீட்டுல மனைவி பேரு சுகன்யாங்க சார், பையன் பேரு அண்ணன் பேரு சிவகுமார், நண்பர் பேரு மகேந்திரன்.
0: உங்களுக்கு
3: திருக்குறள்ல ஐயா சொல்ற கருத்துக்கள் நிறைய இருக்கு. ஐயா தான் லைவ்ல அதிகமா வர்றதில்லை.

நன்றிங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொடைப்பண்மலை.

0: பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது காங்கேயத்திலிருந்து வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவான திறந்துக்கு வந்தாச்சு. நேயர்களோட, காங்கேய நேயர்களோட விடைபெற வேண்டிய நேரம் வந்துச்சு.
4: காங்கேயம் எஸ் கௌரி சங்கர், 27ஆம் ஆண்டு உறைவிழா நல்வாழ்த்துக்கள்.
5: காங்கேயம் எஸ் கனகராஜ், திருவிக்கா நகர், கோடை பண்பலைக்கு ரொம்ப நன்றி.
6: காங்கேயம் இந்திராணி, 27வது பிறந்த நாள் வாழ்த்து. 100 ஆண்டு வாழ வேண்டும்.
7: காங்கேயம் சுதாகர், 27வது ஆண்டு உதயவிழா நல்வாழ்த்துக்கள்.
8: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவயல் ஈஸ்வரனுங்க, உதயவிழா ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு மேலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
9: காங்கேயம் மனோகரன், உதயவிழா வாழ்த்துக்கள்.
10: ஆர் நடராஜன், LIC ஏஜென்ட், காங்கேயம் 27வது உதயவிழா வாழ்த்துக்கள்.
11: காங்கேயம் பிரியா, 27ஆம் ஆண்டு உதயவிழா வாழ்த்துக்கள்.
12: வெள்ளவயல் ராம்குமார், 27ஆம் ஆண்டு உதயவிழா வாழ்த்துக்கள்.
13: பண்பலை இளவரசி 100.5க்கு 27ஆம் ஆண்டு உதயவிழா கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்தாமன் குடும்பத்தினர்.
14: நாங்கள் மாரியம்மாள், கோவை 27வது உதயவிழா வாழ்த்துக்கள்.
15: நன்றிங்க, நன்றிங்க ஐயா.
16: சேன்மலை சுப்பிரமணி பேசுறேன், உதயநல நல்வாழ்த்துக்கள்.
15: நன்றிங்க, நன்றிங்க. மக்களோடு சேர்ந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சி வளம் வந்தது அவங்களுக்கு சேர்ந்து.
16: நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. சுப்பிரமணிய சுரேந்தருக்கும் உங்களுக்கும் நன்றிங்க.
15: நன்றிங்க, நன்றிங்க. இந்த தருணத்தில் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நேர்களே.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மகளிர் நேரம்.
2: மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.

தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02. வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. முந்தி வரும் கவிமுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் என்று கண்டுபிடி. நம்ம வாழ்க்கை ரொம்பவே அழகானதுங்க. அந்த அழகான வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் நாம் புரட்டி பார்க்கும்போது அதன் ஆழம் நம்மை புரட்டி பார்க்கும். அந்த ஆழத்திலும் மூழ்கி மகிழ்வோடு முத்தெடுக்க முத்தான சகோதரிகளோடு கோடை பண்பலை 100.5 கேட்போமா? அந்த 1 மணி நேரமும் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி. நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக சகோதரிகள் 2424-2993 மற்ற சகோதரிகள் 2424-2426 வரலாம். முன் இணைப்பிற்கு 0-4-5-4-2. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி. மகிழ்வோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மணாகேந்திரன். இன்றைய மகளிர் நேரத்தில் கண்டுபிடி. எந்த வகையை வச்சு இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மரங்களின் பெயர்களை வச்சு கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு அது

0: என்ன மரம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வருக வணக்கம். வணக்கங்க.
1: கரூர் மாவட்டம் வாங்கலிருந்து ராஜேஸ்வரி. நல்லா இருக்குங்களா? ரச்சியம்மா
0: நலமா இருக்கும். ராஜேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்மா.
0: கரூர் வாங்கல் எப்படி இருக்குன்னு தான் கேட்க முடியும் உங்கள்ட்ட.
1: நல்லா இருக்கு, ஓரளவு குளிர்ச்சியா இருக்குமா.
0: ஆஹா, இன்னைக்கு கொடைக்கானல் ரொம்ப குளிர்ச்சியா தான் இருக்குது.
1: கொடைக்கானல் இருக்கு, ஆனா எங்களுக்கு இது பரவாயில்ல.
0: அப்படிங்களா? சரிங்க, இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி மரங்கள்.
1: சரிம்மா,
0: சொல்லலாங்களா?
1: சொல்லுமா.
0: ஆறு எழுத்து, அதை வந்து மூன்று எழுத்து மரம் அப்படின்னு சேர்க்குறோம் இல்லைங்களா?
1: ஏன்னா
0: அப்புறம் செடியா கொடியான்னு வந்துடக்கூடாது, அதையும் சேர்த்து ஆறு எழுத்து.
1: மரத்து வந்து சிறப்பு இருக்கலாம், காய் பழம் இருக்குமா?
0: ஆ, காய் இருக்கும். அதுல ரெண்டு வகை காயும் இருக்கும். அதுல
1: காய் ரெண்டு வகை காய் இருக்கு.
0: அடுத்து கேளுங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அது அந்த அது என்ன சொல்வோம் நம்ம, முருங்கைக்கீரை மாதிரி கொஞ்சம் நீளமாகவே இருக்கும்.
1: மருத்துவ குணம் உள்ள மரமா?
0: நிறைய இருக்குது, நிறைய இருக்குது.
1: காய் வந்து கசப்பா இருக்குமா?
0: அது அறுசுவை கொண்ட அதுன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் இலக்கியத்தில் அப்படி சொல்லுவாங்க, அறுசுவை கொண்ட காய் அது கனி.
1: அந்த இலைய புளிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம குழம்புல போடுற காய்.
0: குழம்புல போட மாட்டாங்க. ஒரு சிலர் அதை பண்ணுவாங்களான்னு தெரியல, நான் சாப்பிட்டது இல்லை.
1: ரசத்துக்கு கரைச்சு ஊத்துவோம். அதே
0: என்னங்க?
1: ரசத்துக்கு கரைச்சு ஊத்துவோமா?
0: இல்லைங்களே.
1: அந்த இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கு, கருவேப்பிலை மாதிரி இருக்குன்னு
0: சொல்றீங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்காது, குட்டியாகவும் இருக்காதுன்னு சொன்னேன். அதிக மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொன்னோம். தமிழ் இலக்கியத்தில் இது அறுசுவை கொண்ட கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ குழுவும் கொடுத்துட்டேன். ரொம்ப உயரமாகவும் இருக்கும்.
1: ரொம்ப உயரமாவா?
0: ரொம்ப உயரமானங்க. உயரமான ஒரு மரம், அதை குட்டடின்னு இருக்கும்ல, அப்படியும் இல்லை, உயரமான ஒரு மரம் தான். நிறைய சத்துக்கள் அதில் வந்து, விட்டமின் சி வந்து அந்த கனியில் அதிகமாகவே இருக்குது. நானே பதில சொல்லிருவேன் போலயே.
1: இல்லம்மா.
0: சரி, யாராவது சொல்றாங்களான்னு கேட்போமா? நன்றிங்க. வருக வணக்கம். வணக்கம். ஃபாத்திமா, எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். வானொலி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆறு எழுத்து சொன்னா?
2: ஆமாக்கா.
0: அது வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மூன்று எழுத்து வந்து மரம் அப்படின்றத சார்ந்ததாக இருக்கும். கேள்வி அவங்களும் என்கிட்ட கேட்டாங்க, நானும் நிறைய குழு கொடுத்துருக்கேன், குறிப்புகள் கொடுத்துருக்கேன்.
2: அப்போ மரம் கடைசியில் மரம் சேர்த்து மூணு எழுத்து வருமாக்கா? சரிங்கக்கா, நீங்கள் எழுத்து சொல்றதே குழப்பி விட்டுருவீங்க.
0: இல்லம்மா, இன்னைக்கு மர வகைகள், மரங்களின் பெயர்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப வந்து வாழை மரம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துலயும் மரம் சேர்ப்போம். வாழை அப்ப வந்து கூட இருக்கு. அப்படி வரும் இல்லையா? அதனால சொல்றீங்க, மரத்தையும் சேர்த்தே சொல்லலாம். ஏன்னா செடியா கொடியா புல்லா பூண்டா அப்படின்லாம் கேப்பீங்கல்ல, அதனாலதான் மரம் வகைகள், மரத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். குழப்பெல்லாம் இல்ல. நிறைய குறிப்புகள் வந்தது இல்லைங்களா? விட்டமின் சி குளிர்ச்சியானதும் கூட, தமிழ் இலக்கியத்தில் நமக்கு அறுசுவை கொண்ட கனினே சொல்லிட்டு ரஜேஸ்வரி அவங்க கண்டுபிடிக்கல. நெல்லிக்கனி இல்லைங்களா? அந்த நெல்லிக்கனி நோய் எதிர்ப்பு சக்தியாவே இருக்கும். இன்னொரு சிறப்பு அதுல இருக்கும், அது என்னங்க? அது நெல்லிக்கனி மரம் சொல்ல முடியும். நெல்லிக்கனி மரம் அப்படியா சொல்லுவோம்? நெல்லி மரம் அப்படிதானே சொல்லுவோம். அதுல ஒரு சிறப்பு சொல்லுவோம்ல சங்க காலத்துல, அது என்னது?
2: சங்க காலத்துல

0: கொடுப்பாங்க.
1: இல்ல இல்ல, ஒரு மன்னர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை கொடுப்பாரு. அப்படியான்னு கேக்குறீங்க, நானே சொல்றேன். அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனியை கொடுப்பாங்க. நீண்ட ஆயுள் வந்து நீண்ட ஆயுள் வந்து தமிழுக்காக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச அந்த அற்புத கனியை வந்து ஔவைக்கு கொடுப்பாரு. வாழ்த்துக்கள் ஃபாத்திமா. நன்றிமா.
0: நன்றி.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
7: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டெல்லாம் கொழும்புதுடா எனக்கு.
8: பென்ஸ் மீடியா மற்றும் அக்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
9: கோடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
12: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: எடுத்துக்களை தந்து கொண்டிருக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி 12:15 வருக. வணக்கம் வணக்கம்.
2: இனிய பண்பலைக்கு நண்பர்கள் வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம் மானந்தலிருந்து சுமணிஜெயக்குமார் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம். நாகேந்திர மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: சுகுணா ஜெயக்குமார் மேடம்.
1: சுகுணாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கலாம் மேடம்.
1: அனைவரும் நலமா இருக்கும். எப்படி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுகுணாமா?
2: இல்ல தரசியா இருக்கு மேடம். அவரு நில வளத்துறையில வேலை வச்சு ரிட்டையர் ஆயிட்டாரு மேடம்.
1: ஆஹா.
2: அதனால ரெண்டு மேடம் என் மகள் ஆசிரியர் அங்கெல்லாம் இருக்காங்க.
1: ஆஹா.
2: ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கேன், எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு இருக்கேன்.
1: உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா?
2: அவங்கள நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வயசான
1: சரிங்க. இன்றைக்கி வந்து மரங்களின் பெயர்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்.
2: ஏற்கனவே பேசிக்கேன் அவங்கள்ட்ட. ரொம்ப நல்லா,
1: ரொம்ப சந்தோஷங்க. சரி, கண்டுபிடிக்கலாங்களா?
2: ஆ சொல்லுங்க மேடம்.
1: அந்த மரம் வந்து 3 எழுத்து தான்.
2: ஆ சரி மேடம். மொத்தமே 3 எழுத்து. மரத்தையும் சேர்த்தா?
1: மரத்தையும் சேர்த்தா 6 எழுத்து.
2: அதோட தன்மை என்ன மேடம்?
1: தன்மை ஏன்ட்டு கேட்குறீங்களா? இது வெப்பமண்டலத்தில் தான் அதிகமாகவே வளரும். எங்களை மாதிரி குளிர் பிரதேசத்துலலாம் அது வளராது.
2: அதோட காய் காய்க்கும் மேடம்?
1: ஆ, காய் காய்க்கும். கேளுங்க சுகுணா. ஓ, குழு நானே கொடுக்கணுமா குறிப்பு?
2: அதை பற்றி
1: அதை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா ஆமாவா இல்லையான்ற பதில நான் சொல்லுவேன்.
2: என்ன இலையா, எப்படி காய்? நீல காயா?
1: நீலக்காயாக தான் இருக்கும்.
2: எழுத்து எத்தனை எழுத்துனா?
1: 3. மரத்தையும் சேர்த்து 6.
2: அது காய் உபயோகப்படுமா மேடம் வீட்டுக்கு?
1: அந்த காய் பயன்படுமான்னு கேட்குறீங்களா?
2: ஆமாம் மேடம்.
1: ஆமாம், தென்னிந்திய சமையலில் பயன்படக்கூடிய பொருள் அந்த காய்ங்க.
2: அதில் இளங்காய் பிடுங்குவாங்கல்ல மேடம்.
1: ம்,
2: சொல்லவா மேடம்?
1: சொல்லுங்க.
2: தென்னை மரம் மேடம்.
1: தென்னையா? ஓ, நீங்கள் காயினாவும் நீங்கள் தென்னங்காய்க்கு போயிட்டீங்களா? இளநீ, தென்னங்காய், தேங்காய் அப்படி போயிட்டீங்களா?
2: சமையலுக்கு பயன்படுங்க.
1: ஓ, சமையலுக்கு அது மட்டும்தான் பயன்படுமா? இப்போ நான் சொன்னதும் வந்து தென்னிந்திய சமையலில் இது வந்து பிரதான ஒரு பொருளாகவே வச்சுருப்பாங்க. வீடுகளில் இது குறையக்கூடாதுன்னு நினைப்பாங்க.
2: அது பற்றி ஒரு குறிப்பு சொல்லுவீங்களா?
1: இதுக்கு மேலே குறிப்பு நான் எப்படி சொல்ல? இது வந்து புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் இருக்கும், இடத்த பொறுத்து மாறுபடும். ஆனால் நம்ம இந்த சைடு வந்து புளிப்பு தான் அதிகமாக இருக்கும். ஆமாங்க, அது வெப்பமண்டலத்தில் வளரும்னு சொல்லிட்டேன்ல. வெப்பம் எங்கே அதிகமாக இருக்கோ, வெப்பமண்டலத்தில் சமவெளி பகுதிகளில் அது அதிகமாக வளரும்.
2: புளிய மரம் மேடம்.
1: ஆமாவா இல்லையா?
2: புளிய மரம் மேடம்.
1: சொல்லிட்டீங்களா? அது புளிப்பும் இனிப்பும் சொன்னோம் இல்லைங்களா? நம்ம வந்து புளிப்பை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இனிப்பு இருக்கும். ஆனா இந்த இடத்த பொறுத்து தாய்லாந்துல வந்து இனிப்பான பழங்களை இது வந்து நல்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாந்துல வந்து இந்த புளிய மரம் வந்து இனிப்பான பழத்தை தான் கொடுக்குமா. இத வந்து நம்மளுடைய தமிழ் வழக்குல ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒரு பழமொழி தெரியுங்களா? அந்த புளிய வச்சு தமிழ் வழக்குல சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லாட்டி? அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது பட்டும் படாமலும் இருக்கணும் எதுலேயும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இருக்கணும், இருக்கடம் தெரியாமல் இருக்கணும் ஐயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லாட்டி இருந்துக்கலாம், பட்டும் படாமல் இருந்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல.
2: ஆமாம்,
1: அப்படி தமிழ் வழக்கில் சொல்லக்கூடிய அந்த பட்டும் படாமலும் பழகிறத வந்து இந்த

0: புளியங்காயை வச்சும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓடும் புளியும் பழமும் போல, அதாவது புளியோட ஓடு வந்து அந்த சதையோட ஒட்டாது இல்லைங்களா? அதனால சொல்லுவாங்களா, ஓடும் புளியும் பழமும் போல இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த கொட்டை பருப்புல இருந்து வந்து நம்ம வந்து இந்த புளிய எண்ணெய் எல்லாம் எடுப்பாங்க. பயன்படுத்திருக்கீங்களா? கொட்டை பருப்பு இருக்கு இல்லைங்களா, புளியங்கொட்டை, புளியங்கொட்டை பருப்பு இருக்குல்ல, அப்படிலாம் கலக்க கூடாது, அப்படிலாம் கலக்க கூடாது. அந்த கொட்டையில இருந்து புளிய எண்ணெய் எடுப்பாங்க. அப்புறம் இந்த கொட்டையில நம்ம வந்து தாயம் பல்லாங்குழி விளையாடலாம். அதே மாதிரி இந்த புளியங்கொட்டையை நல்லா உரசி சூடெல்லாம் வைப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைல விளையாடுறதுக்கெல்லாம் இருக்கும். நன்றிங்க. புளிய மரம். வருக வணக்கம். வணக்கங்க.
1: கரூர் ரெங்கமேடு வீதிக்கு பரமேஸ்வரி சுரேஷன். நல்லா இருக்கீங்களா
0: பரமேஸ்வரி அம்மா? நலமா இருக்கும். எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம் சார்.
0: கரூர் நலமா இருக்கா?
1: நான் எல்லாமே அருமையா இருக்கும் சார்.
0: சரி சொல்லாங்களா?
1: விளையாடலாங்க.
0: நான்கு எழுத்து.
1: சரிங்க. இது
0: மரத்தோட சேர்த்தோம்னா ஏழு.
1: இது காய் உள்ளதாங்க?
0: இது காய் இருக்காது.
1: இது எதுக்கு பயன்படும் சார்?
0: இது வந்து அதிகமாக வந்து அதிகமானு சொல்ல முடியாது. இதில் நிறையா நாலு வகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அது குடிசை தொழில், இல்லை வந்து நம்ம குடிசை போடுறதுக்கு, மரச்சாரம் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி இந்த இதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே அதை கண்டுபிடிச்சிருவீங்க. வேறு ஏதாவது கேளுங்க அதுலேருந்து. ஆமாவா இல்லையா நான் சொல்கிறேன்.
1: இது கதவுக்கெல்லாம் பயன்படுத்துமா?
0: அழகு சாதனமாக வேணால் அதை பயன்படுத்திக்கலாம். நிரந்தரமாக ஒரு கதவு செய்யணும்னா அதை பயன்படுத்த முடியாது. ரொம்ப உயரமாக வளரும். அதுலேயும் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் வேற வளரும்னு சொல்கிறாங்க.
1: மூங்கில் மரம்க்கா?
0: ரொம்ப உயரமா இருக்குன்னு சொல்ல சொல்லிட்டீங்களா? உயரமா இருக்கும். இது ஒரு 1000க்கு மேல சிற்றினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்புறம் இதுல வந்து ஒரு ஒரு அம்சம் இருக்கு, சிறப்பான அம்சம் என்னங்க?
1: கூட பின்றது.
0: அதான் அந்த சிறு தொழில், குடிசை தொழில், இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். அழகு சாதம் பயன்படுத்துவோம். அது என்ன சொல்லுவோம், ஒரு இசை கருவியும் அதில் இருக்கும். புல்லாங்குழல் மூங்கில் இல்லீங்களா? நன்றிங்க.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஒரு இசை பயணமாக இது உங்கள் கோடை பண்பலை நூறுபுளியை இந்த தந்து கொண்டிருக்கிறது. மகளிரும் கண்டுபிடி கண்டுபிடி சகோதரிகள் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. வருக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நலமா இருக்கும், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கறேங்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் நெருள் இருந்து அருள் தேவி பேசுறேங்கம்மா.
0: அருள் தேவியம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன கரூர் வருஷம் கட்டி இருக்கீங்க?
1: வெயில காத்து வெயில தான் பயங்கரமா இருக்கு. இப்ப இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓஞ்சு இருக்குது காத்து.
0: ஆஹா,
1: பயங்கர காத்து ரெண்டு மூணு நாளா.
0: வெயில் அடிச்சாலும் தப்பு, குறைஞ்சாலும் தப்பு. நமக்கு அப்படிதான், நம்ம தான் மாறிக்கணும். காலநிலை அப்படிதான். சரி, மரங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்கம்மா.
0: மரம் அப்படின்ற அந்த வார்த்தையோட சேர்த்து ஆறு எழுத்து.
1: அந்த மரம் பெருசா சின்னதுங்களா?
0: நடுத்தரமா வளரும், ஒரு 30 மீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய ஒரு மரம்.
1: பழம் வைக்கீங்களா?
0: என்னங்க?
1: பழம் வைக்கீங்களா? பழங்காயெல்லாம்?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. அதுல இருந்து ஆனா பால் வரும். அந்த பால் கூட கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும்னு சொல்லிருக்காங்க.
1: கருஞ்சிவப்பு நிறத்துல பால் வருங்களா? மரம் குட்டையா இருக்கு, வளத்து இல்லைங்களா?
0: ரொம்ப வளத்தில் அதான் சொன்னேன், நடுத்தரமாக இருக்கும். அதாவது கேட்பாங்க தெரியுமா, ஆளை பார்த்துருக்கியா, குட்டையாக இருப்பானா நெட்டையாக இருப்பாங்களா, கருப்பாக இருப்பாங்களா சிகப்பாக இருப்பாங்களா அப்படின்னு. நடுத்தர மா நேரத்தில் இருப்பாங்க, நடுத்தர உயரத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மரமும் நடுத்தர உயரத்தில் இருக்கும். கருஞ்சிவப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அதில் வரக்கூடிய பால் வந்து கருஞ்சிவப்பு நிறமாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப அகலமா இல்ல, அந்த இலை நுனி வந்து அப்படியே அந்த எப்பயுமே அதுல இருக்கக்கூடிய எல்லா இலை நுனிகளும் வளைஞ்சுதான் இருக்கும்.
1: வளைஞ்சிருக்குங்களா?
0: வளைஞ்சுன்னா அப்படியே ஃபுல்லாக வளைஞ்சில்லைங்க, மூங்கில வளைக்கிற மாதிரி இல்லை, அந்த முனி வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும்.

0: பேசணுங்களா?
1: ம்,
0: இன்னும் அழகாக குட்டையாக இருக்குதுங்கய்யா.
2: நான் ரொம்ப குட்டையாக இருக்குன்னு சொல்லல, நீங்க இனிய கோர்த்து விடக்கூடாது. நடுத்தரமா இருக்கும் அந்த மரம். அப்புறம் அந்த மரத்தை பார்த்தவங்க இனிய கேட்க கூடாது, என்னமா குட்டையா இருக்குன்னு சொன்னீங்க, அது ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கே அப்படின்னு கேட்டக்கூடாது, சரிங்களா?
0: கருஞ்சோப்புல பால் வருதுன்னா எனக்கு புரியல, அது என்ன மரம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கருஞ்சோப்பு பால் மட்டும் கருஞ்சோப்புல வருதுன்னா,
2: நீங்க சொல்றதெல்லாம் விட்டுப்புட்டு அல காய் இருக்குமா பழம் இருக்குமான்னு கேட்டீங்க, நான் அல்ல பால்வடியும்னு சொன்னேன். அத மட்டும் நீங்க பிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? மத்த குறிப்பு ஏதாவது கேட்கலாம்.
0: குறிப்பு ஏதாவது கேட்கலாம்னா, அத மரம் இலை கேட்டேன், காயே இல்லைன்னு தீங்க. அப்புறம் அது இலை கேட்டேன், இலை கொத்து கொத்தா இருக்குது நீங்க.
2: சரி, யாராவது சொல்றாங்களான்னு கேட்போமா? நன்றிங்க. வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், ஒரு நிமிஷம் சொல்லவா இல்லை 40 செகண்ட் சொல்லட்டுங்களா? வணக்கம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி. வருக, வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கங்க.
2: வணக்கங்க, ஒரு நிமிஷம் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க அடுத்து எத்தனை வணக்கம் சொல்லலாம்?
3: நீ சொல்றது எனக்கு கேட்கவே இல்லையே.
2: அப்படிங்களா? கேக்குதா?
3: கேக்குது கேக்குது.
2: வணக்கம், பேசுவது யார்?
3: நான் பேசுறது திண்டுக்கல் மாவட்டம் மாலைப்பட்டி ராஜலட்சுமி பேசுறேங்க.
2: எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமி?
3: நல்லா இருக்கேங்க.
2: சொல்லுங்க ராஜி, திண்டுக்கல் எப்படி இருக்கு?
3: திண்டுக்கல் கொஞ்சம் வெயில், கொஞ்சம் மோடம்.
2: சரிங்க. மரத்தோட எழுத்து வந்து 6. மரம் 3 எழுத்து தான், மரம் சேர்த்து 6.
3: அது வந்து வெத்தலை பாக்கு போட பயன்படுத்துவாங்களா அந்த இதுல இருக்க காய்களை?
2: இல்லைங்க.
3: இல்லைங்களா?
2: ஆனால் இது வந்து அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து கேரளா கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னொரு குறிப்பு தரேன், கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு பார்ப்போமா?
3: ஆ, சொல்லுங்கள்.
2: இந்த மரத்தோட பேர்லேயே ஒரு திரைப்படம் இருக்கு.
3: திரைப்படம்.
2: அப்புறம் இன்னொரு திரைப்படத்தில், இந்த திரைப்படம் ஒரு திரைப்படம் இருக்குது அந்த மரத்தோட பேர்லேயே, இன்னொரு திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ஒரு அழகான, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஒரு டயலாக வேற சொல்லுவார் அந்த மரத்தோட பேரை வச்சேவும். படத்தையும் சொல்லிடவா? சொல்லுங்கடி, விஸ்கலகடி சொல்லுங்க அப்படின்னுவீங்களே, நீங்க சொல்லுங்க. நிறைய கேட்டாங்க, நானும் நிறைய சொல்லிட்டேன், சரிங்களா? இது ஒரு நடுத்தர அளவில் ஒரு 30 மீட்டர் அளவுக்கு வளரும். இது வந்து ஒரு இலையுதிர் தாவர இதோ சேர்ந்தது, மருத்துவ குணம் கொண்டது. இந்த இலைகள் வந்து கேட்டாங்க, இலைகள் வந்து கொத்து கொத்தா ஒரு 5-4 கொத்து கொத்தா தான் இருக்கும், சரிங்களா? இலை நுனி எப்பயுமே வளைஞ்சு இருக்கும் அப்படின்லாம் சொன்னோம். சவுக்கு மரம் கொஞ்சம் ஒசரமாக தான் இருக்கும். சரி, இந்த படம் வந்து ஒரு திரைப்படம் இருக்குன்னு சொன்ன, இந்த மரத்தோட பேரில் தனுஷ் அண்ணா நடிச்சிருப்பாரு.
3: படம் பேர் இருக்குங்களா?
2: ஆ, படம் பேர் இருக்கு. தமனாக்கா இருப்பாங்க. படம் பேரை இப்போ தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி அவங்க வந்து காலா படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக சொல்லுவார், கண்டுபிடிச்சிருக்கேன் சீக்கிரம்.
3: நம்மதாங்க
2: சொன்னோம், நமக்காக பாடல் கேப்போமா நேர்களோட இணைஞ்சு? நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய மகளிர் நேரம்.
1: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு

0: மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன்

மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி.வி. சிந்து 22-10, 21-12 என்ற செட்கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூப் பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது.
இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன்

வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர்பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி சிந்து மற்றும் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் ஆர் மலர்கொடி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாது.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் உதவி பேராசிரியர் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன். சோ கடைசியா நம்ம பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஆன் குடுக்கறனாலதான் நம்ம போன் நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேக்குது. அதுக்கு நம்ம என்ன வாங்குறோம், எதுக்காக இது வாங்குறோம்ன்றது தெரிஞ்சுக்குது. பெர்மிஷன் குடுக்கறது ஒரு கிளிக் தான், ஆனா அது உங்க பிரைவசிய டிசைட் பண்ணும். அண்ட் ஆப் ஸ்மார்ட்டா இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது, பிளைண்டா நம்ம பெர்மிஷன்ஸ் அலோ பண்றதுதான் ப்ராப்ளம். சைபர் செக்யூரிட்டி எங்க ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம செட்டிங்ஸ்ல தான். சோ நம்ம செட்டிங்ஸ வந்து பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இப்ப என்னென்ன பெர்மிஷன் ஆன்ல இருக்கணும், எதெல்லாம் நம்ம ஆஃப்ல வச்சுக்கணும் அப்படின்றத நார்மலா நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கான்டெக்ட்ஸ். கான்டெக்ட்ஸ் எதுக்கு தேவைப்படும், நம்ம ஒருத்தருங்களுக்கு போன் பேச இல்ல எஸ்எம்எஸ் அனுப்ப. அண்ட் நமக்கு ஏதாவது ஓடிபிஸ் வருதுன்னா இதுக்கெல்லாம் தான் தேவை. சோ இந்த போனு எஸ்எம்எஸ் தவிர நம்ம கான்டெக்ட்ஸோட பெர்மிஷன்ஸ் எதுக்குமே கொடுக்க கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் லொகேஷன். லொகேஷன் எதுக்கு தேவை, நம்மளோட மேப்ஸ். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் லொகேஷன் தேவை. இதுக்குமே நம்ம வைல் யூசிங் த ஆப் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கேட்கும், அதை மட்டும்தான் ஆன் பண்ணணும். ஆல்வேஸ் ஆன் அப்படின்றத வைக்க கூடாது. எதுக்குமே கொடுக்க கூடாது. அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஸ், ஓடிபி இந்த மாதிரி இம்பார்ட்டன்டா நமக்கு எதுக்கு நோட்டிபிகேஷன் தேவையோ அதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அன்னெசசரியா எதுக்குமே நம்ம ஆன் பண்ணி வைக்க கூடாது. இது வந்து நம்ம ஒரு ஃபேக் லிங்கே வந்தாலும் அதை தொடறதுக்கான வாய்ப்புகளை கம்மியாக்கும். இப்ப நார்மலா கேக்கும், கேம்ஸுக்கெல்லாம் வந்து எல்லா பெர்மிஷன்ஸும் கொடுக்கலாமா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே அது கேக்கும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் வாசிச்சு பார்த்து அது ஓகேவா இல்லையான்னு பாக்க. சோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம்னா அதை நம்ம கண்மூடித்தனமாக எல்லாத்துக்கும் பெர்மிஷன்ஸ் ஓகே கொடுக்காம வாசிச்சு பார்த்து எதுக்கு எது தேவைன்றத பார்த்து பெர்மிஷன்ஸ் கொடுங்க. உங்க போனை நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: அன்பினலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். கண்டுபிடியாக சகோதரிகள் ரொம்ப அழகாக மரங்களோட பெயர்களை கண்டுபிடிச்சாங்க. இன்னமும் நிறைய மரங்கள் இருக்குது, அதை

மீண்டும் மகளிர் நேரம் நாளை நண்பகல் 12 மணிக்கு. நம்முடம் கொட்டி கிடக்கும் நம்பிக்கையை கொண்டு எதை கொடுத்தும் அதை வாங்க முடியாதுங்க. எதை கொடுத்து வாங்கலானா தன்னம்பிக்கையை தவிர வேற எதையும் வாங்க முடியாது. விடைபெறுகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நீ நெஞ்சும் நிறைக்கும் கானங்களோடு தாராபுரமாரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
1: நேர்கள் இனிய வேளையில் இசையோடு இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5.

0: புடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மனதோரம் புதைந்த நினைவுகள், செவியோரம் நிறைந்து கீதங்களாக இப்பொழுது தரும் நீரமாக கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஒரு 1:03 ஒலிக்க வருகிறது முதல் பாடல். வானம் பாடி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். திரை இசை திலகம், கே வி மகாதேவனின் இசையில், கண்ணதாசரின் கவி வரிகளில், இன்பம் சொல்லும் குரல் எல் ஆர் ஈஸ்வரி. 1963 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஜி ஆர் நாதன். உறவாடும் உள்ளங்களை உல்லாசப்படுத்த வருகிறது பாடல் பண்பலையில் நெஞ்சில் நிறைந்தவையில்.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி முள்ளக்காடு சரஸ்வதி, பாலமுருகன் பேச்சிமுத்து, பாண்டித்துறை ராமமூர்த்தி, சரவணன். 1964 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் பாடலுக்கு இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் இளமையின் ரகசிய குரல் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் சுஷீலா. இதயத்திற்கும் இனிமைக்கும் திருநாளாக அமையும் பாடலை கேட்போமா? பண்பலையில் 1:08.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்
5: ஆரம்பிக்கலாங்களா?
6: பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
7: ஒரே ஒரு பெயர் தான்
8: கோடை பண்பலை.
7: அது பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
9: தனமா இருக்கும்,
10: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி. கோடை பண்பலை 100.5.
11: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
6: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
12: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
6: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
13: எத்தனை சபைகள்

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசை மழையை இதயங்களில் நனைத்துக் கொண்டிருக்கிறது. கூடை பாந்தலை நூறு புழியாய்ந்து நெஞ்சு நிறைந்தவை. ஒலிக்க வருகிறது சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்ப கேட்டிருக்கிறார்கள். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி குமரன் ஸ்ரீதேவி சூர்யா நாராயணன் வாசுகி பார்கவி மீரா சீதாமணி மாலதி பிரணீதா. ரோஜாவின் மனம் தரும் பி சுஷீலாவின் குரலில் வாலியின் தாலாட்டும் வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1974. செவ்வாயில் பால் மணக்கும் செந்தேனில் தேன் சுரக்கும் கீதம் ஒலிக்க வருகிறது 1:16 நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி ஒலிக்க வருகிறது சோப்பு சீப்பு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அபிராமம், வைரராகன் திரு அபிராமம், மைலா, சையது ராஜா, ஷாகிரா பர்வீன், ஷாகுல் ஹமீத், தமீமா, நஸ்ரின். கே ராமமூர்த்தியின் இசையில் தஞ்சை வானன் வரிகளில் உள்ளத்தோடு உருவாடும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், ஏ எல் ராகவன். திருமலை இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1968. ஊரெங்கும் உறவெங்கும் என யாவரும் கேட்க தருகிறது பாடலை இனிய பண்பலை 1:23.
1: பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா பா

இறந்தவர் மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமடா. துடுகுடு ஓட்டமும் துருன்னு கோபமும் இரண்டுக்கும் சொந்தவரா? குரங்குக்கு பிறந்தவர் மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமடா.

பாடல் கேட்கும் மாசையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது பண்பலை நெஞ்சில் நிறைந்த வயல். இனி பால் குடம் திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பாடலை தான் தோன்றி மலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரிய நாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிருஷ் ஜெயதேவ். 1969 வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். வாலியின் வரிகளில் களங்கமில்லாமல் கழிப்பை தரும் குரல் பி சுஷீலா. படத்தை இயக்கியவர் பட்டு. செவி குளிர இசை ஒலியை தருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: டேய் மாப்பிள்ள கோபி, என்னாச்சு? டல்லா இருக்க?
4: அட ஒண்ணு இல்லப்பா, ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. மதியம் சாப்பிட உட்காந்த சாப்பாடே இறங்கல. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. மைண்ட் ரிலாக்ஸே ஆக மாட்டேங்குது.
3: சரி, உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டா?
4: ம், சொல்லுப்பா.
3: தினமும் மதியம் சரியா ஒரு மணிக்கு நம்ம கோடை பண்புலை 100.5 வச்சுக்கல.
4: அப்படி என்ன நிகழ்ச்சி போகுது?
3: அதுவா? அதுதான் நெஞ்சில் நிறைந்தவை.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்போடு
1: அற்புத கானங்களின் அரங்கேற்றமாக
0: தினமும் பகல் ஒரு மணி தொட்டு இரண்டு மணி வரை
1: உங்கள் இதயம் தொட்டு புத்துணர்வு அளிப்பது
0: கோடை பண்பலை 100.5
1: நெஞ்சில்
0: நிறைந்தவை நிறைந்தவை நிறைந்தவை.

பாடல்களோடு இசை தாளாட்டாய் கோடை பந்தலை நுறுப்புழியாய் இந்த நெஞ்சில் நிறைந்தவையில் இனி வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் ஜீவா காலனி முருகநாதன், இளவரசி மணி, சித்ரலீகா, சோமசுந்தரம். 1973 எம்ஜி ராமச்சந்திரன் இயக்கத்தில் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வாலியின் வழமையான வரிகளில் தங்க குரல்கள் கே ஜே யேசுதாஸ், பி சுஷீலா. இசை தோணியிலிருந்து இன்பமாய் தவழ்ந்து வருகிறது பாடல் 1:33.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இனிய நினைவுகளோடு இசை சந்தங்களை மீட்டு இன்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஆண்டிப்பட்டி, நாகுல கவுண்டன்பட்டி, துரை பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கியரதி, ராஜேஸ்வர ராவ் அவர்களின் இனிமை ததும்பும் இசையில் தஞ்சை ராமையா தாஸ் வரிகளில் LB பிரசாத் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1955. மனமயக்கும் இன்ப குரல்கள் AM ராஜா, P சுஷீலா. ஜில் என்று மனதை தொட வருகிறது பாடல் 1:38.

நெஞ்சில் நிறைந்தவை இனி புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். இளையான்குடி இக்பால், சித்திக் கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா. 1964 மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் தாதா மிராசி. கண்ணதாசரின் வரிகளில் பாடும் பருவ குரல் பி சுஷீலா. இங்கேயோ பார்த்த ஞாபகங்களை பாடலோடு தருகிறது பண்பலை. 1:43 நெஞ்சு நிறைந்தவையில்

பாடல்கள் ஒன்று நினைவுகளோ எண்ணில் அடங்காது என பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை நூறு புள்ளியா இந்த நெஞ்சு நிறைந்தவை. வருகிறது சிவந்த மண் திரைப்படத்தில் இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் பாரதிபுரம் வரதராஜ பல்லரோடு அறிவொழி சீதாராமன் கணேசன் உதயன் வசந்தி துர்கா தேவி. சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1969 மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் சித்தரத்து தீன்குரல்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா. வெகு நாளாக ஆசை கொண்ட இதயங்களுக்காக பாடுகிறது பாடலை பண்பலை 1:48.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

கண்டன் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1974 வெளிவந்த நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். மேட்டூர் காமநாயக்கன் பாளையம், சுஜாதா, மோகன், மதுரிமா, அதுல்யா, மரகதம், ஆறுச்சாமி. புலமை பித்தனின் புதுமை மாறாத வரிகளில் தென்றலென குரல் தந்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடும்போது மட்டுமல்ல கேட்கும் போது செவியை குளிர வைக்கும் பாடலை தருகிறது பண்பலை 1:55.

0: கோடை பண்பலை இனி தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல் ஏஞ்சலாக.
1: This is Akashvani and I am Valsa Williams with the Midday News.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரிசலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கிப் போய்க் கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்லச் செலுத்திக் கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழ வளநாடு பூரண பொலிவுடன் விளங்கிற்று. இயற்கை அரசி பச்சை பட்டாடை உடுத்தி நவ யௌவன சௌந்தர்யத்துடன் திகழ்ந்தாள். அந்த பச்சை பட்டாடையில்தான் எத்தனை விதமான பசுமைச் சாயங்கள்! கழனிகளில் கதிர் விடுவதற்குத் தயாராக இருந்த நெற்பயிர்கள் ஒரு சாயல், நடவு நட்டு சில காலமாக இருந்த இளம்பயிர்கள் இன்னொரு சாயல், அப்போதுதான் நடவாகியிருந்த பசும் பொன்னிறப் பயிர்கள் வேறொரு சாயல், ஆலமரத்தில் தழைத்திருந்த இலைகள் ஒரு பசுமை, அரசமரத்தில் குலுங்கிய இலைகள் இன்னொரு வித பசுமை, தடாகங்களில் கொழுகொழுவென்று படர்ந்திருந்த தாமரை இலைகளில் மோகனப் பசுமை, வாழை இலைகளின் கண்கவரும் பசுமை, தென்னங்குருத்துக்களின் தந்தவர்ணப் பசுமை, பூமியில் இளம்புல்லின் பசுமை, ஓடைகளில் தெளிந்த நீரின் பசுமை, நீரில் அங்குமிங்கும் தத்திப்பாய்ந்த தவளைகளின் பசுமை. இவ்வளவு விதவிதமான சாயல்கள் வாய்ந்த பச்சை பட்டாடையின் அழகை தூக்கிக் காட்டுவதற்கென்று நட்சத்திரப் பொட்டுகள் பதித்தது போல குவளைகளும் குமுதங்களும் செந்தாமரை செங்கடுநீர் பூக்களும் ஆங்காங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தன. இந்த அழகையெல்லாம் வந்தியத்தேவன் இரு கண்களாலும் பருகிக் கொண்டு பிரயாணம் செய்தான். ஆடி மாதத்தில் அந்த வழியாக அவன் சென்றபோது பார்த்த காட்சிகளுக்கும் இப்போது காணும் காட்சிகளுக்கும் உள்ள வேற்றுமையை அவன் உணர்ந்திருந்தான். ஆடி மாதத்தில் ஆற்றில் புதுவெள்ளம் நொங்கும் நுரையுமாகப் பொங்கிப் பெருகிக் கொண்டிருந்தது. இப்போதோ பிரவாகத்தின் வேகமும் கோபமும் தணிந்து செந்நிறம் மாறி பளிங்கு போலத் தெளிந்து உல்லாசமாக பவனி சென்றது. புதுவெள்ளத்தின் ஹோ என்ற இறைச்சலும் மேலக்காற்று மறைக்கிளைகளைத் தாக்கியபோது உண்டான பேரோசையும் ஆயிரமாயிரம் புள்ளினங்களின் கோலாகலத் துணிகளும் அப்போது ஒரு மாபெரும் திருவிழாவின் ஆரவாரத்தைப் போல கேட்டன. இன்றைக்கோ குளிர்ந்த வாடைக்காற்றில் இலைகள் அசைந்த மாமரச் சுத்தமும் மடைகளில் தண்ணீர் பாய்ந்த சலசலப்பு ஓசையும் மழையை எதிர்பார்த்த மண்டூகங்களின் சுருதிபேதக் குரல்களும் பலவகை செல்வண்டுகளின் ஸ்வரபேத ரீங்காரங்களும் சேர்ந்து இயற்கை மாதரசியின் சோக சங்கீத கோஷ்டிகானத்தைப் போல ஒலித்துக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலும் அப்போது ஏதோ ஒரு வகையான இனம் தெரியாத சோகம் குடிகொண்டிருந்தது. இதன் காரணம் என்னவென்று யோசித்து யோசித்துப் பார்த்தும் புலப்படவில்லை. உண்மையில் அவன் அபரிமிதமான உற்சாகம் கொள்வதற்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன. இந்த வழியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் போனபோது என்னென்ன மனோராஜ்யங்கள் செய்தானோ அவ்வளவும் நிறைவேறிவிட்டன. அவன் கனவிலும் நடக்கும் என்று கருதாத காரியங்களும் நடந்தேறிவிட்டன. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை தரிசித்தாகிவிட்டது. தஞ்சாவூர், பழையாறை, மாதோட்டம், அனுராதபுரம் முதலிய மாபெரும் நகரங்களை பார்த்தாகிவிட்டது. சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணாக விளங்கிய பொன்னியின் செல்வனுடைய சிநேகிதம் கிடைத்துவிட்டது. அந்த வீர இளவரச

0: தனக்கு உதவி புரியும் பேறு கிடைத்து விட்டது. தமிழகத்தின் அழகு தெய்வமும் சோழர்குல விளக்குமான அரசளங்குமரி குந்தவையை ஒருமுறை பார்ப்பதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும். இப்படி இருக்க அவளுடைய தூய இதயத்தின் நேயத்தை பெறுவதென்பது எத்தகைய பிறர்க்கரும் பாக்கியம்! அதை எண்ணியபோது அவன் உள்ளம் பெருமிதத்தினால் பொங்கியது. ஆனால் அந்த பெருமித குதூகலத்துடனே ஏதோ ஒரு வேதனையும் தொடர்ந்து வந்தது. அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் உண்மையில் உரித்தவன்தானா? அது நிலைத்து நிற்குமா? கை கெட்டியது வாய்க்கெட்டுவதற்குள் எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அல்லவா? ஆஹா, தடங்கல்களுக்கும் என்ன குறைவு? உலகமே தடங்கல் மயம்தானே. ரவிதாசனைப் போன்ற மாய மந்திரவாதிகளும், நந்தினியைப் போன்ற மாய மோகினிகளும், பழுவேட்டரையர்களைப் போன்ற சதிகாரர்களும், கந்தமாறனையும் பார்த்திவேந்திரனையும் போன்ற சிநேக துரோகிகளும், பூங்குழலியையும் வானதியையும் போன்ற பித்துக்கொள்ளிப் பெண்களும், வீர வைஷ்ணவ ஒற்றர்களும், காலாமுக சைவர்களும், குள்ளிவாய்ப்பைகளும், ஆழந்தெரியாத புதைசேற்றுக் குழிகளும் நிறைந்த உலகமல்லவா இது? கடவுளே, முன்னர் சொன்ன அபாயம் ஒவ்வொன்றிலுமிருந்தும் எப்படியோ இதுவரை தப்பித்து விட்டேன். அவை எல்லாவற்றையும் விட பெரும் அபாயகரமான காரியத்தில் இப்போது முதன் மந்திரி அனிருத்தர் என்னை ஏவியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் எளிதில் மூர்காவேசம் கொள்ளக்கூடிய ஆதித்த கரிகாலர், மற்றொரு பக்கத்தில் பெரிய பழுவேட்டரையரை பொம்மை போல ஆட்டி வைக்கும் மாயசக்தி வாய்ந்த மோகினி. இவர்களுடைய நோக்கத்துக்கு குறுக்கே நின்று நான் தடை செய்து வெற்றி பெற வேண்டுமாம். இது நடக்கக்கூடிய காரியமா? அந்த பிரம்மராயர் தமது மனதில் என்னதான் உண்மையில் எண்ணியிருக்கிறாரோ தெரியாது. அரசளங்குமரியிடமிருந்து என்னை பிரித்தே விடுவது அவருடைய நோக்கமாயிருக்கலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்து கொள்வான் என்று இருவரும் சொன்னார்கள். அவனையும் இதுவரையில் காணோம். அந்த வீர வைஷ்ணவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் இதுவரையில் எனக்கு ஒரு கெடுதலும் செய்ததில்லை. பலமுறை உதவிதான் புரிந்திருக்கிறான். அவனுடன் சேர்ந்து பிரயாணம் செய்தால் ஏதாவது உற்சாகமாக பேசிக் கொண்டு வருவான். பிரயாணத்தில் அலுப்பு தட்டாமல் இருக்கும். இனி எங்கே வந்து அவன் நம்முடன் சேர்ந்து கொள்ள முடியும்? அவனுக்காக எத்தனை நேரம்தான் இந்த குதிரையை இழுத்து பிடித்து மெல்லச் செலுத்திக் கொண்டு போவது? ஆஹா, அதோ கும்பலாயிருக்கும் மரங்கள், நதி வெள்ளத்தில் முதலைகளைப் போல கிடக்கும் அந்த வேர்கள். இங்கேதான் பொம்மை முதலை மீது வேல் எறிந்த படலம் நடைபெற்றது. வாரிணியும் தாரகையும் செந்திருவும் மந்தாகினியும் நம்முடைய வீரச் செயலை பார்த்து கலகலவென்று சிரித்தது இவ்விடத்தில்தான். அரசளங்குமரி நமக்கு பரிந்து அந்த பெண்களை அதட்டியதும் இதே இடத்தில்தான். சற்று இங்கு நின்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி நதிக்கரையில் ஓரமாக சென்று நின்றான். மரத்தின் வேர்களை சுற்றி சுற்றி சுழலவிட்டுக் கொண்டு ஓடிய தெளிந்த நீர் பிரவாகத்தை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த சுழலில் ஒரு முகம் தெரிகிறது. அது யாருடைய முகம் சொல்ல வேண்டுமா? அரசளங்குமரி குந்தவை பிராட்டியின் இன்பப் பொன்முகம்தான். கண்டேன், கண்டேன், கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன் என்று பாடிய குரலைக் கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான். உன்னதமான மரத்தின் உச்சாணிக் கிளை ஒன்றில் ஆழ்வார்க்கடியான் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஓஹோ, வீர வைஷ்ணவரே, நான் உம்முடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு இனியவனாக இருக்கிறேனா? நான் உம்மை சிறிது நன்றாக பார்க்கிறேன். கீழே இறங்கி வருக என்று சொன்னான் வந்தியத்தேவன். வீர வைஷ்ணவன் மரத்திலிருந்து இறங்கிய வண்ணம்,
1: நான் உன்னை சொல்லவில்லை அப்பனே. உடையில் வாளும் கையில் வேலும் ஏந்திய நீ என் கண்ணுக்கு பயங்கரமானவனாக அல்லவோ புலப்படுகிறாய் என்றான்.
0: பிறகு யாரை பற்றி சொன்னீர் வைஷ்ணவரே?
1: முழுமுதற் கடவுளாகிய திருமால் வாமனாவதாரம் எடுத்து வானத்தை அளப்பதற்காக ஒரு பாதத்தை தூக்கிய போது உங்கள் சிவபெருமானுடைய கண்களுக்கு.
0: வைஷ்ணவரே, நிறுத்தும். இம்மாதிரியெல்லாம் சிவனை தாழ்த்தி கூறுவதை நிறுத்திவிடும். இல்லாவிடல் பெரிய அபாயத்துக்கு உள்ளாவீர்.
1: என்ன அபாயம் அப்பனே? முதலையைக் கொண்டு யானையை காத்த பெருமானின் சக்கரம் இருக்கும் போது என்னை யார் என்ன செய்ய முடியும்?
0: நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அப்புறம் உமத இஷ்டம்.
1: எனக்கு என்ன அபாயம் வருகிறது என்று சொல் தம்பி.
0: பழையாறையில் ஜனங்கள் கொந்தளித்து அரண்மனை வாசலுக்கு வந்தார்கள் அல்லவா? அப்போது சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன்.

0: என்ன பேசிக் கொண்டார்கள்?
1: சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுத்து அவர்களுடைய மண்டை ஓடுகளை குவித்து அடுக்கி அவற்றின் பேரில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
0: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முதன்முறையா பெருமிதமும் வேதனையும் கலந்த ஒரு விசித்திரமான மனநிலையில போய்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். தான் தஞ்சைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நந்தினி தான்னு ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திரனிடம் சொன்னது நேயர்களுக்கு நினைவிருக்கும். வந்தியத்தேவனை பொறுத்தவரை அவனுடைய எஜமானர் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். கடம்பூருக்கு அழைப்பு நிருப வடிவிலும் வாய்ச்சொல்லாகவும் வந்திருக்குது, அவர் அசையமாட்டார். ஆனால் தம்பியை பற்றின செய்தி அவரை எட்டி இருந்தா நிச்சயம் இந்நேரம் புறப்பட்டிருப்பார். பாட்டன் மலையமானையும் அழைச்சிக்கிட்டு ஒரு பெரும் படையோடு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாம் ஏன் அவசரப்படணும்? இந்த பகுதியில் கருத்தை கவரும் பல தொடர்கள், சிலவற்றை பார்க்கலாம். ஐப்பசி மாத தொடக்கம், ராப்பொழுதும் பகற்பொழுதும் ஏறத்தாழ சமமாக தராசில் இருப்பதைப் போல இருக்கும் துலா மாதம், அக்டோபர் மத்தியிலிருந்து நவம்பர் நடுப்பகுதி வரை ஷரத் ருத்து என்கிற பருவம், ஆடி மாதம் அல்லது கட்டக மாதம், பகற்பொழுது கூடுதலாக இருக்கிற முதுவேநீர் பருவம், கிரீஷ்ம ருத்து எனப்படும், ஜூலை நடுவிலிருந்து ஆகஸ்ட் நடுவரை, மண்டூக்கம் தவளையை குறிக்கும் வடமொழி சொல், இதிலிருந்து பிறந்தது மாண்டூக்கியம் என்கிற தொடர். மனித மனம் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணு நிலைகளில் மாறி மாறி தாவிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் படிப்படியாக தாண்டினா ஆன்ம வெளி என்கிற நாலாவது, அதாவது துரிய நிலையை அடைய முடியும். இந்த தவள அடிப்படையிலான கருத்தை விளக்கிற உபனிஷதம் மாண்டூக்கிய உபனிஷத். இது அதர்வண வேதத்தோட பகுதி. சில்வண்டு வெட்டுக்கிளி இனத்தைச் சேர்ந்த, இதை பெரிய ஈன்னு சொல்லலாம். தடித்த உடல், நீண்ட உணர்கொம்புகள், அதாவது ஆண்டனி கொண்டது. ஆண் சில்வண்டின் இறக்கைகளில் இருக்கிற கடினமான பகுதிகள் ஒன்று ஒன்று உரசும்போது ஹ்ரீங்கார ஒலி கேட்குது. ஆழ்வார்க்கடியான அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கு வருகன்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். வருக வியங்கோள் வினைமுற்று, தமிழ் இலக்கணத்தில் வினைமுற்றுகளின் வகைகளில் ஒன்று வேங்கோல் வினைமுற்று. மரியாதையா வேண்டல், ஏவுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும். ஒருமை பன்மைங்கிற பாகுபாடு கிடையாது. மூவிடங்கள்னு சொல்லப்படும் தன்மை, முன்னிலை, படர்க்கை மூன்றுக்கும் பொது. நல்லது, உட்கார்ந்தபடி நாலா பக்கமும் பார்க்கறதுக்கு மரத்தின் உச்சாணிக்களை ஏற்றது தானே. வந்தியத்தேவனை பார்த்ததும் இறங்கி வரான். இதுவரை எதையெல்லாம் கண்காணிச்சுட்டு இருந்தான் சொல்றானா பார்க்கலாம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: FM Rainbow 100.

வணக்கம் நேர்களே. அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நம்ம வாழ்க்கையில நமக்கு வெற்றி கிடைப்பது முக்கியமே இல்லைங்க. அந்த வெற்றிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அப்படி வெற்றியை அங்கீகரிப்பதோடு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைய இருக்கிறார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆலம்பட்டியிலிருந்து எஸ்

0: ராமர். பண்பலையின் சார்பாக அவரை வரவேற்று மகிழ்கிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, எப்படி இருக்கீங்க?
1: ஆஹா, மிக அருமையாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கேன். ஏன் என்று கேட்குறீங்களா?
0: கேட்குறேன்.
1: 26 மாவட்டத்திலையும் நம்ம ஒளிவரப்போ 18 மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயசானவங்க வரையில எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறேங்க. அப்போ எப்பயுமே ஏற்றமாக சந்தோஷமாக தானே இருக்க முடியும். தேங்க்ஸ் மேடம்.
0: அதாவது நம்ம வணக்கம் ஐயா சொல்லுங்க அப்படின்றத விட அவளுடைய ஆர்வம் அப்படின்றது பெரிய விஷயம். அந்த ஆர்வத்தை வந்து நான் நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது.
1: தேங்க்ஸ் மேடம்.
0: எப்போ வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: ஆனே வந்து ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். மார்னிங் ஒரு 4 மணிக்கு என் வீட்டில் இருந்து கிளம்புனேன். அதை வந்து கிளம்புறேன் அப்படின்றத காட்டிலும் நம்ம கிளம்பணும்ன்ற உத்வேகத்தை கொடுத்தது இந்த நிகழ்ச்சிகள் தான். ஆமாம், செப்புக சந்தமில்ல வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில், சாரி, செப்புக சந்தமில்ல ஜெயித்ததுனால இங்கே வந்திருக்கேன் நான். அதில் சார் வந்து ஜேபே ரமேஷ்குமார் சார் வந்து உங்கள் வீட்டில் யார் சேட்டை பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிற வார்த்தை தமிழில் இன்னொரு அர்த்தம் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் குறும்பு செய்பவங்கள் அனைவருமே அப்படின்ட்டேன். அப்படி குறும்பு செய்பவர் அனைவருமே அது ஒரு ஆரோக்கியம் தானே அப்படின்ட்டேன். ஏதோ நம்ம சாருக்கு மற்ற பொறுப்பாளர்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு, என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. தேங்க்யூ.
0: நன்றி. அதே மாதிரி 27th உதவி விழாவை சிறப்பிக்கிற வகையில் தினமுமே இந்த வென்றார் வந்தால் நம்மளுக்கு வந்து இந்த
1: நம்ம நேயர்கள் அனைவருமே கேட்குறாங்க. அதில் எனக்கு முக்கியமாக உத்வேகம் கொடுத்தவர் யாருண்டா, இங்கே வந்துட்டு போன நம்ம நேயர் மிஸ்டர் புதுக்கோட்டையில் மிஸ்டர் அசோக்குமார். இப்போ நான் உள்ளே வர்றது வரையில் அவர் வேலை செய்கிறாரா என்னன்ட்டு எனக்கு தெரியலை. எனக்கு அப்படியே லைவாக போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டு இந்த சாரை பாருங்கள், இப்படி பாருங்கள், செக்யூரிட்டி இருப்பார், இப்படி பேசுங்க.
0: உங்களுக்கு வழிகாட்டி இருக்கார் அங்கேருந்து?
1: அருமையாக வழிகாட்டினா எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஆனால் நான் பேசிக்கிட்டு நான் வர்றது எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்டலாம் பேசுகிறது 20-25 வருஷமாக லைனில் தான் இருக்கேன் எஃப்எம்ல. ஆனால் எனக்கு புதுசாக எனக்கு வழிகாட்டி இங்கே உள்ளே வர வச்சது
0: அவர் சொல்லிட்டார்,
1: மிஸ்டர் அசோக்குமார் புதுக்கோட்டை. நம்ம அன்பு நேயர், பண்பு நேயர், அசத்தலான அட்டகாசமான நேயர்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் ஹோம் நர்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். 2012 மார்ச் 7th இருந்து
0: இப்போ வரைக்கும்.
1: ஆமாம், இப்போ வரைக்கும். அந்த வகையில் இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இன்னும் இவங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் உணவு வந்து வாய் வழியாக போக முடியாது, யூரின் வந்து தன்னால்.
0: அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டிக்கு ஒரு உதவியாக நீங்கள் இருக்கீங்க?
1: உதவியாக இருக்கேன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு
0: வீட்டில் யாரெல்லாம் இருக்கா?
1: யாஹா, வெரி குட், தேங்க்ஸ் மேடம் கேட்டதுக்கு. நான் அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஐ ஆம் சாரி, நான் சொல்ல மறந்து சொல்லியிருக்கணும் ஆரம்பத்திலேயும். என் மனைவி மகாலட்சுமி பிஎஸ்சி கிராஜுவேட்டு, பட் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. என் மகன் சங்கர் நிவாஸ் மைக்ரோ பயாலஜி படிச்சுட்டு ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய மகள், என்னுடைய ஃபேமிலி அங்கே வந்திருக்கணும், பட் என்னுடைய மகள் இப்போ திண்டுக்கல்லில் சிஎம்ஏ பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவாக எழுதுறதுனால என் ஃபேமிலி வர முடியல, நான் லோன்லியாக வர வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் அடுத்த முறை கண்டிப்பாக வந்து உங்க எல்லாத்தையும். இது ஒரு குடும்பம்
0: தானே.
1: முதல் பாடல் எல்லா பேருக்குமே பிடிச்ச மாதிரி, நேயர் அன்பு நேயர்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பேருக்குமே உலகத்தில் பிடிச்சது அம்மா தான். அந்த அம்மாவுக்கான பாடல் வந்து மண் வளர்த்த குட்டி ஒரு 5, ஆனால் அதில் 3 வரும், எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 5. மான் வளர்த்த குட்டி ஒரு 5, அந்த 5 ஒரு உலகம், பாலூட்டி வந்ததந்த மானு அதன் பாசம் ஒரு உலகம், சிரிச்சா அதுவும் சிரிக்கும், அம்மானை எப்போதும் நாம் காப்போம்.
0: பாடல் கேக்குறாங்களா?
1: நிச்சயமாக எல்லா பேரும் கேட்கணும்ல.
0: பாடல போடுங்கப்பா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
6: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பன்மலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
7: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ சொல்லுங்கள், வண்ண நிலவை வாழ்த்து சொல்லுங்கள்.
4: கோடை பன்மலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பன்மலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
8: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
4: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பன்மலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
3: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அன்னுலகச்சாணைக்கு எண்ணம் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. வென்றார் வந்தார் இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோட இணைஞ்சு சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காரு மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் ஆலம்பட்டியிலிருந்து எஸ் ராமர்.
5: தேங்க்யூ மேடம்.
4: அத ரொம்ப அம்மா பத்திர ரொம்ப நிகழ்ச்சியா சொன்னீங்க. அவருக்காக பாடல் வேற பாடுனீங்க, அதுவுமே அழகா இருந்தது.
5: மனசுக்குள்ளேயே தங்கி ரத்தத்திலேயே கலக்கிறதான மேடம், எல்லா பேருக்கும் அம்மாண்டா, அதுக்கடுத்து மனைவி, அதுக்கடுத்து நம்ம குலதெய்வம் தான். செய்யற வேலையில உண்மையும் தைரியமும் இருந்தா என்னைக்குமே யாருக்குமே எல்லாருக்கும்
4: தேவையில்லைங்க.
5: கரெக்ட்,
4: சரிங்களா?
5: அருமை அருமை ஆனந்த் மேடம்.
4: அப்படி ஒரு விஷயம் இருக்குது.
5: ஆமா,
4: பாடல் வந்து முதல் தெரிவே ரொம்ப அழகா இருந்தது.
5: நன்றி மேடம்.
4: நீங்க வந்து அதிகமா வந்து பாடல்கள் எப்படி விரும்புவீங்க?
5: நான் இது எங்கள் அண்ணன் இருக்காங்களே, எங்கள் அண்ணன் வந்து அப்போ சின்ன ஒரு ஸ்டீரியோ செட்டு வச்சிருந்தாரு, சின்ன ரேடியோ விற்கும்
4: அப்ப இருக்கட்டும். இப்ப வந்து இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம், நம்ம எல்லாருமே நீங்க வந்து ஒரு தகப்பனார் இருக்கீங்க அப்படின்றப்ப உங்க மனைவி ஒரு விருப்பமா கேட்கலாம், அம்மா ஒரு விருப்பமா கேட்கலாம், பிள்ளைகள் ஒரு விருப்பமா கேட்கலாம், நீங்க ஒரு விருப்பமா கேட்கலாம். ஆனா இந்த காலத்துலயும் எனக்கு இந்த மாதிரி பாடல்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பாடல்கள் கேட்க பிடிக்கும்?
5: இல்லை, இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த நான்
4: மாறிக்கிறேன்.
5: கருத்துக்கள் இருக்கு, 10 வரி இல்லை 2 வரி செம்ம கருத்து இப்போ இருக்கு, சரிங்களா? அப்போ நடித்த நடிகிட்டத்தான் கருத்து இருக்குன்றதுல இப்பயும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன துள்ளி திரிஞ்ச டம்மு டம்முண்டு ஆடுறதுனால அது உங்களுக்கு தெரியலை. இதில் மியூசிக் வந்து கொஞ்சம் தனிவாக வரும் பழைய பாடல்களை, இதில் டம்மு டம்முண்டு அடிக்கும்போது அப்படி தெரியுது.
4: அதனால புரியலன்னு நினைக்கறாங்க.
5: நம்ம FM.co டமாக்காண்ட் போடுவாங்கல்ல,
4: .com.co/2-3
5: அப்படி தான ஜம்புண்டு வருது, அதனால விரும்பி கேக்குறானல்ல.
4: இப்ப வந்து டோல் தமாக்கா டூல் அப்படினு போகுது.
5: ஆமாங்க மேடம், அருமையா இருக்கு.
4: பல வருடங்களுக்கு முன்பாக நாக் அவுட் தமாக்காவா பண்ணிட்டு இருந்தோம்.
5: ஆமா,
4: அப்படி பாடல்கள்லாம் எப்பயுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது.
5: நிச்சயமா, எல்லா பேரும் மனசுலயும் எப்பயுமே FM.
4: மதுரையில இருந்து நீங்க கொடைக்கானலுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
5: வந்திருக்கேன், படிக்கிற காலத்துல வந்திருக்கேன். வந்த காலையில வந்தமா கிளம்பு இந்த அதை பாக்கணும்
4: வரிசையில வா.
5: ஆமா, கைய புடிச்சுக்க. ஏ, அவன புரியா ஃபர்ஸ்ட் அப்படின்றதோட நிகழ்ச்சி இருந்துச்சு.
4: அப்படி உங்களை சொல்லியிருக்காங்களா
5: அப்படின்ட்டு என்னைய சொன்னாங்களான்றது எனக்கு தெரியாது. நம்ம பண்ற சேட்டா நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும்.
4: அம்மாவுக்கு தெரியுது, ஆசிரியருக்கு தெரிஞ்சிடும். அம்மா கூட என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு
5: அப்படின்னு
4: சொல்லுவாங்க.
5: அப்புறம் வீட்டுல வந்து தனியா 5.5 மேல அடிக்கும் போதே தெரியும்
4: எந்த பிள்ளை எப்படியாப்பட்ட பிள்ளை
5: பிள்ளைன்றது. ஆமா,
4: சரி. ரெண்டாவது என்ன பாடல் கேட்கலாம்?
5: அதாவது வந்து எல்லாம் வந்து இப்ப நீங்க கேட்டீங்களா, ஓரளவுக்கு துள்ளி திரியிறாப்புல பாடல். இது எவ்வளவு கவலை இருந்தாலும், மனசுல ஒரு தொழில இருந்து ஒரு தொய்வு இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும் போது சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுல வர்ற மியூசிக், அந்த ஏற்றமான அந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
4: அந்த பாடலுக்கு ஏதோ விளக்கம் எழுதி இருக்கீங்களா? இப்படிதான் இருக்கும்னு
5: இல்ல, இத கொஞ்சம் சுறுசுறு, அதாவது கொஞ்சம் விளக்கம் எல்லாம் எழுதினா தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சுறுசுறுப்பா போகும், அந்த வயசுலயே அந்த காலை கீழே போட்டு அந்த நொண்டி நொண்டி அடிச்சா அப்படியே அந்த டைல்ஸ்ல வரும்போது இப்ப இருக்கிறவங்க அந்த வயசுல இருக்கவங்க செய்வாங்களான்றது எனக்கு தெரியல.
4: பாடலை கேட்கலாங்களா?
5: ரொம்ப நன்றி மேடம், போடுங்க. தேங்க்யூ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருந்தது?
6: பயணம் அப்படின்றது இன்றைய பயணத்தை சொல்கிறது.
5: இன்றைய பயணம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது வீட்டில் வந்து சரி நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை எதுக்கு இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே?
6: இல்லை இல்லை, ரொம்ப எங்கள் பாப்பாவுக்கும் எங்கள் பொண்ணுகிட்டத்தையும் ஃபஸ்ட்டு சொன்னேன். இந்த இது செப்புக சந்தேமில்ல ஜெயிச்ச உடனேவும் வென்ற உடனேவும் கீழே வந்து நான் மாடியில் இருந்தேன். அங்கே தான் எஃப்எம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் இருக்கணும்னு தனியாக தான் இருந்தேன். ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, அந்த வகையில் அவங்க ஒரு வேலை பார்த்துக்கணும். அதனால் கீழே வந்து என் ஒய்ஃப்கிட்டையும் என் மகள் அஷ்டமினிகிட்டேயும் தான் சொன்னேன். வாவ்னு கிரேட்டாக ஸ்ட்ரேஞ்சாக தான் ஃபீல் பண்ணாங்க, வித்தியாசமாக தான் சந்தோஷப்பட்டாங்க. அந்த வகையில் அப்படியே அந்த அந்த தருணத்திலே இப்போ போய்கிட்டே இருந்து இங்கே வரையில் வந்து உக்காந்துட்டேன். ஹாப்பியாக தான் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை.
5: நீங்கள் வென்றீங்க நிகழ்ச்சியில் வந்து, நீங்கள் வெற்றி பெற்றீங்க. ஆனால் அழைப்புன்னு ஒன்று வந்தது இல்லைங்களா? இங்கேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கும், நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்கீங்க, இப்படி சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? அப்போது இதே சந்தோஷத்தை தான் உங்களை அனுப்பி வச்சாங்க.
6: அப்போ
5: அவங்க சொல்லலையா பாப்பாவுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நான் வேறு இங்கே இருந்திருக்கேன், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லலையா?
6: இல்லை எங்கள் நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. ஏன் அப்படின்னா எங்கள் பரீட்சைக்கு எங்கள் பாப்பாவுக்கு பரீட்சைங்கிறது எங்கேயோ ஆடிட்டர் ஒர்க்குக்கு பரீட்சை இல்லைனாலும் மாற்ற முடியாது. ஆனால் என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டு இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. என்ன போல நேர்களுக்கு ஒவ்வொரு தேதியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து தேதியை கொஞ்சம் மாத்தி கேட்க முடியாத சூழ்நிலை. NFM என் குடும்பம் தானே, எப்ப வேண்டாலும் வரலாம், அப்ப நம்ம குடும்பத்தை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆகையினால சிறப்பா தான் சந்தோஷமா தான் என்னை வழி அனுப்பிச்சு வச்சாங்க.
5: நீங்க வந்து பள்ளி கல்லூரியில வந்து கொடைக்கானலுக்கு வந்து அனுபவம் இருக்குது, குடும்பத்தோட ஒரு நாள் நீங்க அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா?
6: இது என் குடும்பம் அழியாதது, விண்மீன் மேகம் தென்றலா இருக்கு, அலையா இருக்கு, கடல் போல அலையா இருக்கும் போது FM நிச்சயமா ஒரு நாளைக்கு இந்த இல்லத்துக்கு வருவோம்.
5: இல்லத்துக்கு வந்துருவீங்க அப்படின்றப்ப அந்த இல்லம் ஒரு இடத்துல இருக்கு இல்லைங்களா, கொடைக்கானல் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த வீடு இருக்குது.
6: நிச்சயமாக
5: கொடைக்கானலுக்கு வரும்போது அந்த இடத்துல போய் இதெல்லாம் பார்க்கணும்
6: ஆமா
5: அப்படின்னு உங்க வீட்டுல சொல்லியிருக்காங்களா, இல்ல உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி ஆசை ஆர்வம்?
6: இல்ல இல்ல, என் மனைவி படிச்சதுன்றதுனால இந்த இடத்துக்கு எல்லாம் போன முடியும் ஸ்டார்டிங்லயே, அதாவது திருமணத்துக்கு அப்பயே சொல்லிட்டாங்க. என்னுடைய பணி
5: கூப்பிட்டு வந்தது இல்ல,
6: அதான் கரெக்டா சொல்லி சரியா சொல்லிட்டீங்க மேடம், கூப்பிட்டே வரல. அது ஒரு ஒரு மூலையில என் ஒய்ஃப் கிட்ட அந்த என் மேல ஒரு கோபம்
5: இருக்கு.
6: திருப்பதி போறோம், பல பல இடங்களுக்கு அந்த தெய்வத்துக்காக போறோம், பட் இதுக்காக அந்த தருணத்தை வந்து நான் பயன்படுத்த முட்டேன்றது. இதே போல மற்றவங்களும் அம்சமா வந்துடணும் இந்த கொடைக்கானலுக்கு.
5: இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நீங்க போவீங்க, இந்த ஒரு சந்தோஷம் வந்து உங்க பேச்சிலையும் உங்க முகத்திலையும் நான் நேரடியாவே பாக்குறேன். நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது அப்படின்னு இதே சந்தோஷத்தோட நீங்க போயிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி
6: சரிங்களா
5: கொடைக்கானலுக்கு நீங்க அழைச்சிட்டு வரணும்.
6: நிச்சயமா
5: சரிங்களா, அவங்க சொல்ற எல்லா இடத்தையும் நீங்க சுத்தி காமிக்கணும்.
6: எல்லா இடத்தையும்
5: அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல வந்த மாதிரி காலையில வந்து சாயங்காலம் அப்படியே கூட்டு போயிடக்கூடாது.
6: நிச்சயமாக
5: இங்க தங்கி இங்க இருக்க இடங்களை எல்லாம் வீட்டுல உள்ளவங்க ரசிக்கணும், அதை பார்த்து நீங்க ரசிக்கணும்.
6: சொல்ல மந்திரம் ஆயி போச்சுல மேடம், இனிமேல் என்ன மீற முடியுமா? நான்
5: என்ன நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
6: அடுத்த பாடல் அப்படின்ட்டா சிரித்து வாழ வேண்டும் படத்துல வந்து எல்லோருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஒரு சின்ன விளையாட்டுனா கூட அதை நேர்மையா விளையாடணும். உழைக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா விளையாட்டுல கூட ஒரு தப்பா விளையாடக்கூடாது அப்படின்ற கருத்து என் மனசுல எப்போதும்.
5: குழந்தைங்களா அப்படிதான், ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுனா கூட இல்ல ஒரு விளையாட்டு விளையாண்டா கூட கூட இருக்கவங்க போட்டியாளர் தோக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு உபாதையோ இல்ல ஒரு தடங்கோ

0: போல வருதுன்னா அந்த
1: ஆமாம் ஆமாங்க
0: ஜெயிக்கணும்ன்ற
1: மேடம்,
0: எல்லையில் இருக்கவங்க கூட வந்து உதவி செஞ்சுட்டு போகிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு
1: ஆமாம்
0: அவ்வளோ கூர்மையாக இருக்காங்க,
1: கூர்மையாக
0: பார்க்க
1: இருக்காங்க,
0: சந்தோஷம்,
1: நல்ல உத்வேகம். இப்போ இருக்க குழந்தைகளை சும்மா சொல்லக்கூடாது, நல்ல உத்வேகம். அந்த வகையில் 8-9 வரும் பாருங்க குழந்தைகளுக்கு,
0: இளமை பேசுகிறது,
1: இளமை பேசுகிறது. அதில் ஒன்று சொன்னாங்க மேடம், அந்த பிள்ளைய சொல்ல சொல்லி ஆனால் சொல்ல வச்சுட்டாங்க. அந்த பாப்பாவும் சொல்லிருச்சு, தித்திக்கும் தேன் தின்று திளைக்கும் தேனி, தென்றலில் துள்ளி திரிகிறது. 4வது முறை அம்சமாக சொல்லிருச்சு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை ட்ரை பண்ணி தான் சொல்லி முடித்தேன்.
0: அந்த பாப்பா சொல்ல வச்சுட்டாங்க.
1: ஆமாம், சொல்ல வச்சுட்டாங்க. அப்போ நிகழ்ச்சி பாருங்கள், NFM 100.5 FM வந்து எல்லா பேர்த்தையும் உத்வேகப்படுத்துறது, படுத்தவனையும் எந்திரிக்க வச்சிருது, சாப்பிடாதவனையும் சாப்பிட வச்சிருது. ஒரு டானிக்கு, சத்து டானிக் கொடுத்தா எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 18 மணி நேரத்தில் சில மணி நேரம் கேட்டாலே போதும், அம்சமாக நம்ம மாறி
0: பாடல் கேட்கலாம். இப்போ
1: அந்த வகையில் சிரித்து வாழ வேண்டும் நிகழ்ச்சியில் தான் ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் அந்த பாடல், ப்ளீஸ் மேடம்
0: கேட்கலாங்களா?
1: நிச்சயமாக, அனைவரும் நேயர்களுக்காகவும்

0: அம்சமாக நம்ம
1: மாறிடலாம். பாடல் கேட்கலாம் இப்போ.
0: அந்த வகையில் சிரித்து வாழ வேண்டும் நிகழ்ச்சியில் தான் ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் அந்த பாடல். ப்ளீஸ் மேடம்
1: கேட்கலாங்களா?
0: நிச்சயமாக அனைவரும் நேயர்களுக்காகவும்

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பண்பலையின் சார்பாக ஐயா மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆலம்பட்டியிலிருந்து வந்த எஸ் ராமர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்.
1: மிக்க நன்றி மேடம். என்எஃப்எம் 18 மணி நேரமும் அனைவருக்கும் டானிக் எடுக்கும் எனர்ஜி போல் நிகழ்ச்சிகளை அள்ளு வழங்குவதில் 8 to 9 வழங்குவதில் எந்த குறையும் இல்லை. அந்த வகையில் இந்த இனிய எஃப்எம் எல்லோருக்கான எஃப்எம். அந்த வகையில் இது வந்து எப்பவுமே ஜோதியாய் ஜொலிக்கணும். அனைவரும் இங்கு வரணும். எல்லோரும் ஒரு குடும்பம். நன்மையே செய்வோம், நல்லதே நினைப்பேன். எல்லோரும் நல்லவரே.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க. நினைப்பதை தவிர உழைப்பதற்கே நேரம் சரியாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில். விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி உயிரெழுத்து நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி

உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இல் இந்த உயிரெழுத்து தனி வகை. வார்த்தைகளால் கோர்த்து இசையில் நனைத்து உங்கள் இதயங்களை வெல்ல வருகிறது உங்கள் உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேயரின் இதய தெரிவால் புதுப்பொழிவோடு உங்கள் செவிகளில் உலாவரும் உங்கள் உயிரெழுத்து. அந்த வகையில் இன்றைய நாளின் இந்த இனிய அலைவரிசையை தன் உன்னத தெரிவால் அலங்கரிப்பவர் தென்காசி மாவட்டம் சுபலாபுரம் கணேசன் அவர்கள். முதலில் நேயர் பண்பலையை பற்றி கூறியிருப்பதை கேட்போமா? நான் ஒரு நெசவு தொழிலாளி. நான் நமது கோடை பண்பலை 100.5 சோதனை ஒளிபரப்பு முதல் இன்று வரை கேட்டு வருகின்றேன். எனது தரையின் அருகே 100.5 எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கும். உலகில் எத்தனையோ உறவுகள் தோன்றலாம், ஆனால் உயிரை கொடுத்து நட்பை காக்கும் உன்னத தோழமைகளுக்கு சமர்ப்பணமாய் திரைப்படங்களில் நண்பர்கள் என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார் தென்காசி மாவட்டம் சுபலாபுரம் கணேசன் அவர்கள். நட்பு காவிய பாடல்களை உங்களோடு பகிர்ந்து மகிழ்வது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளர் தஞ்சை என்.எஸ். ஹரிஹரன். எத்தனையோ திருவிழாக்கள் வந்தாலும் நண்பர்கள் ஒன்று சேரும் நிகழ்விற்கு ஈடாகுமா? இந்த நண்பர்கள் இணைந்து பாடும் இப்பாடல் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது புதுவசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
8: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
10: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் கணேசன் அவர்கள். மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லித்தர தேவையில்லை, பட்டாம்பூச்சிக்கு பறப்பதற்கு கற்றுத்தர தேவையில்லை, அதுபோல குயிலுக்கு கூவ கற்றுத்தர ஆசிரியர் தேவையில்லை. ஆனால் இந்த நண்பர்கள்

0: இதயம் விரும்பும் மெல்லிசை பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கொடிப்பண்பலை 100.5. இது உயிரெழுத்து. நண்பர்கள் ஒன்று சேர்ந்து தனது நண்பனின் திருமணத்தில் நண்பனுக்கு அறிவுரை மற்றும் நகைச்சுவையாய் பாடுவதாய் அமைந்த இப்பாடல் எங்களுக்கு மட்டுமல்ல கேட்போர் அனைவருக்கும் பிடிக்கும். இனி கேட்கலாம் ஆண்களை நம்பாதே திரைப்படத்திலிருந்து. ஒழிக்கின்றது கொடிப்பண்பலை 100.5. நேர்களுக்காக
1: என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரத்தான் நான் எப்பவும் பார்க்கணும்.
2: அது என்னுடைய கடமை தம்பி, நீ கவலைப்படாத.
1: அண்ணே, ரெண்டுக்கு பிறகு வேண்டவே வேண்டாம். எங்க அண்ணனை பத்திரமா பாத்துங்க அண்ணி.
2: ஆஹா,

மெல்லிசை கீதங்களை இதயத்திற்கு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது கொடிப்பண்பலை 100.5 உயிரெழுத்தில். நான் உங்களுடன் தஞ்சை என் எஸ் ஹரிஹரன். நம் கோடிப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுபலாபுரம் கணேசன் அவர்கள்.

இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த நண்பர்கள் பிரிவதில்லை. அவ்வாறு இணைப்பிரியா நண்பர்கள் பாடும் நண்பனே எனது உயிர் எனும் பாடலை கேட்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சி வாயிலாக.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுபலாபுரம் கணேசன் அவர்கள்.

தோழனும் தோழியும் பாடுவதாய் அமைந்த இப்பாடலும் சரி, அப்பாடலில் தோன்றும் நண்பர்களும் சரி, நட்பின் இலக்கணம். இந்த நண்பர்கள் பாடும் கீதம் இடம்பெற்ற திரைப்படம் பாண்டவர் பூமி.

மனதை வருடும் மெல்லிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது கொடிப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுபலாபுரம் கணேசன் அவர்கள். உயிர்காப்பான் தோழன் என்ற தத்துவத்திற்கு இலக்கணமாய் விளங்கும் தளபதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது பாடல் கோடைப்பண்பலை 100.5.

0: போதும்.
1: கோடை பந்தலை நொறுப்பு.

0: ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பந்தர்
1: பந்தல்
0: அல்லது
1: நிழல்
0: அல்லது
1: பண்டகசாலை
0: அல்லது
1: ஒரு கடற்கரை பட்டினம்.
0: பந்தர்
1: நிழல்.

செவிக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது கொடிப்பண்பலை 100.5. இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்பலாபுரம் கணேசன் அவர்கள். தோழியின் வருங்கால கணவரை பற்றி தோழிகள் யாவரும் இணைந்து கேலி செய்து பாடும் ஒரு கிராமிய கொண்டாட்டம். கன்னி பருவத்திலே திரைப்படத்திலிருந்து நெஞ்சை கவரும் ஆவாரம் பூமேனி ஆடாதோ பாடலை உங்களோடு பகிர்ந்து மகிழ்வது நான் உங்கள் தஞ்சை என் எஸ் ஹரிஹரன். செவிமடுங்கள் நாளும் உலாவரும் உங்கள் உயிரெழுத்தில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மன்னத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்களின் மன்னத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

செவிக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது கொடைப்பண்பலை 100.5. இது உயிரெழுத்து. நிலையத்தில் நேரம் இப்போது 3:50. நட்புக்கு அழிவில்லை. நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். வானுக்கு கூட எல்லை உண்டு, ஆனால் நட்புக்கு இல்லை. இணைப்பிரியா இந்த நண்பர்களின் பாடலை கேட்கலாம். கோடைப்பண்பலை 100.5.

0: இசைச்சாரலாய் வீசிக்கொண்டிருக்கிறது கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இசைத்தன்றல் வீசும் தருவாயில் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுபலாபுரம் கணேசன் அவர்களின் பங்களிப்பில். வெளியூர் சென்றுவிட்டு நீண்ட நாட்கள் கழித்து வரும் தனது நண்பனிடம் நாட்டு நடப்புகளையும் தனது ஊர் நிகழ்வுகளையும் நகைச்சுவையாய் சொல்லும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கோழி கூவுது.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: அதுக்குள்ள ஓடி போச்சுன்னு.
1: நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான், தஞ்சை NS ஹரிஹரன். கொடைப்பண்பலை 100.5 இனி கேட்கலாம் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம்.

0: இன்னைக்கு போத அறிவு கேள்விகளோட நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். நேயர்கள் வரலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 நமது வழக்கமான நேயர்கள் 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: லக்ஷ்மி நாகேந்திரன்,
0: தீபா நடராஜன். வணக்கம் நேயர்களே.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே. வண்ணத்துறையில் பண்பலைக்கழகம் பொது அறிவு பெட்டகம் நூலகம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அவ்வளோ வந்து ஒரு
0: நிறைய புதஞ்சு கிடக்கு. அந்த ஒரு களஞ்சியம்னு சொல்லுவாங்கல்ல, தோண்ட தோண்ட தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும்.
1: எனக்கு அப்படி ஒரு பானை கிடைச்சா நல்லா இருக்கும். எதை போட்டாலும் நிறைய வரும் சொல்லுவாங்க தெரியுமா,
0: அச்சய பாத்திரம்.
1: அந்த மாதிரி எதை போட்டாலும் அது ட்ரிபிளா.
0: அப்ப நீங்க யாரா இருக்கணும்? மணிமேகலையா இருக்கணும்.
1: அப்படியா?
0: சாதாரண ஆளுக்கு எங்க வருது இந்த கூரையை பிச்சுட்டு கொட்டுமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொதறிவு கேள்விகள் வந்து நம்ம தோண்ட தோண்ட
1: வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து எடுத்தாலும் அழியாத செல்வமும் கூட அது வந்துகிட்டேதான் இருக்கும். அச்சய பத்திரம் தான் இல்லைங்களா?
0: அதே மாதிரி நம்ம கேட்கிற கேள்வியில நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும். நேயர்கள் நினைப்பாங்க என்ன ஒரு கேள்விக்குள்ள இத்தனை கேள்வி கேட்கறீங்கன்னு. பொதறிவுனா அப்படிதாங்க, தோண்டி தோண்டி நம்ம எடுத்துட்டே இருக்க வேண்டியதா, நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இன்னைக்கும் நிறைய கேள்வியோட வந்திருக்கோம்
1: வந்திருக்கோம் வந்திருக்கோம் வந்திருக்கோம்.
0: நேயர்களும் வந்து அதுக்கு பதில் சொல்லி பரிசு பாட்டல் வாங்கி
1: பார்த்தாதான் பதில் தெரியும்.
0: எங்களுக்கு கேட்டாதான் கேள்வியே தெரியும்.
1: அப்படி
0: சரி,
1: நேயர்கள் இருக்காங்க. வருக வணக்கம். வணக்கம்
2: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் மோகன் சிவங்கடம். இரவு நலங்களா?
0: நலமா இருக்கும் சிவாயா. வரப்பே வணக்கம்ன்றதே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எங்க வணக்கம் பெருசா இருக்கே.
2: ஆமா ஆமா.
1: நாமக்கல் சிவா
2: சொல்லுங்க மேடம்.
1: மோகனூர் சிவா. பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியில வந்து விளையாட்டோட ஆரம்பிச்சிடலாம்.
2: விளையாட்டோட
1: ஆரம்பிச்சிடலாம்.
2: சரி,
1: என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் சிவா?
2: எனக்கு
0: வந்து கால்பந்து, கிரிக்கெட் இது ரெண்டும்
1: பிடிக்கும். உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் தீபா? எனக்கு தமிழ்நாட்டு
0: விளையாட்டுன்னா கபடிதான்.
1: அப்படியா? எனக்கு கிட்டி விளையாடுவாங்கல்ல, அதுவும் கோலி குண்டு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்வம் இருக்கு
0: அவருக்கு பாத்தீங்களா? அவர் கால்பந்து அப்ப விளையாட போவீங்களா ஞாயிற்றுக்கிழமையானா சிவா?
2: இப்பெல்லாம்
1: பிடிக்கும் ஒரு விளையாட்டு பிடிக்கும், ஆனா நேரம் இல்ல இப்ப போய் விளையாட மாட்டேன்றாங்க. ஆனா இப்பயும் வீட்டுல ஒரு கோழி கொண்டு இருந்தா நம்ம உட்காந்து விளையாடலாம். நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு குச்சி இருந்தா வீட்டுல மத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு கிட்டி அடிக்கலாம்.
0: எங்க போய் இவ்வளவு தெரியாது.
1: சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு விளையாட்டாடைய ஒரு விளையாட்டு கேள்வி சம்பந்தமாவே நீங்க நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் சிவா. கேக்கலாங்களா? ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்?
2: ஒன்னே
1: ஒண்ணுதான் தருவேன், அதுக்கு மேல தரமாட்டேன். அவங்க யாருன்னா தமிழகத்தை சார்ந்த வீராங்கனை. தமிழகத்தை சார்ந்த வீராங்கனை, இந்தியா சார்பா விளையாண்டு வெற்றி பெற்றார்கள். வீராங்கனை
2: என்னங்க?
1: மங்கோலியால எங்க நடந்துச்சு? மங்கோலியால உலான் படார் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. சரியா சொல்லிட்டீங்க, சவிதா ஸ்ரீனி பாஸ்கர் சொல்லிட்டு அவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க. ஆனா கேள்வி என்ன தெரியுங்களா? அதுலயே நார்வே சதுரங்க பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்?
0: இப்பதான் மூணு நாள் அதுதான் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ஈஸியான
1: எளிதாங்க. ஒரு மூணு நாள் கூட ஆகல வந்தாரு தம்பி.
2: இப்போதான் நடந்தது.
1: அவர் பேர் மட்டும் சொல்லுங்க.
0: அந்த செய்தி தான் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும்.
1: நல்ல பேரு அவங்க அப்பா அம்மா வச்சாங்க, நமக்கு தான் மறந்து போச்சு.
0: அவங்க அக்காவும் ஒரு செஸ் வீராங்கனை தான்.

0: நம் காடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: தான் வரும் பிரக்யானந்தா.
1: ஆனா அவருக்கு பதில் எல்லாம் தெரிஞ்சிருக்கு,
2: இப்பதான் வாசிட்டு இருக்காரு பிரக்யானந்த பேர அப்படிதானே. சரி, அவங்க அக்கா பேர் என்ன? அவங்க அக்கா பேர் என்ன?
1: அம்மா பேர் அப்பா பேர் எல்லாம் கேட்டுருவீங்க போல.
2: அவங்களும் செஸ் வீராங்கனை தானே, அவங்களும் வெற்றி பெற்றாங்க. அவங்க பேர் என்ன? அப்படிங்களா
0: மேடம்?
1: என்ன பாடல் கேட்கலாம் சிவா?
2: சரி, அவங்க பேர் நம்ம சொல்லிடுவோம். அவங்க பேர் வந்து வைஷாலி.
1: நன்றிங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டெல்லாம் கொழும்புதுரா எனக்கு.
10: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
11: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
12: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
13: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
14: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
15: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
16: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
17: நாமக்கல்
18: சிவா, நாமக்கல் செந்தில்.
17: இன்னைக்கு
18: நினைக்கிறேன் அவர்களே, பழங்கள்ல உங்களுக்கு என்ன பழம் ரொம்ப பிடிக்கும்?
17: மாதுளை இல்ல, எங்க கிட்ட எல்லாம் மாதுளம் மாதுளம் பிடிக்கும், ஆனா அதை வெட்டி அதை எடுத்து கையி எல்லா இடம்
18: பட்டுருமேன்ட்டு
17: ஆப்பிள் வெட்டுறது ஈஸின்னு யோசிப்போம், அதனாலதான் கேட்டோம்.
18: சரிங்க, கேள்வி கேட்கலாமா?
17: ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது எதன் வளர்ச்சி? ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது எதன் வளர்ச்சி?
18: சரி, இன்னைக்கு கேள்வி விட்டீங்களா?

0: நன்றிங்க,
1: வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து விஜயாங்க மேடம்.
3: ஓ, நாமக்கலுக்கு அடுத்து கரூர்.
2: ஆமாங்க மேடம்.
1: நீங்க கேட்டிங்களா?
3: நலமா இருக்கோமா
2: மேடம். லைன்ல இருந்தே.
3: ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது எதன் வளர்ச்சி? எதோட வளர்ச்சி வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படினு சொல்வாங்க.
1: கேளுங்க அடுத்த கேள்வி, எதோட தொடர்புடையது?
2: அதாங்க.
3: ஓ, கண்டுபிடி கண்டுபிடி. ஏதாவது இங்க பாருங்க, நீங்க இங்கிட்டு கவனிச்சு பேசணும், அங்கிட்டு பேசுறதே கவனிச்சுட்டு இருந்தா
1: குறிப்பு கேக்குறாங்க.
2: கடையில ஆபீசர் வந்துறாங்க.
3: ஓ
1: சரி, ஆபீசர் என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம அடுத்த நேர சந்திக்கலாம்.
2: பதில் சொல்லிடுறேங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இந்தியாவின் வளர்ச்சியாங்க மேடம்.
3: இந்தியாவின் வளர்ச்சி இல்ல, ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது எதன் வளர்ச்சி?
1: கொடைக்கானல் ஆப்பிள் பாத்திருக்கேன், காஷ்மீர் ஆப்பிள் பாத்திருக்கேன்.
3: இருங்க, எனக்கு நீங்க பேசுறது கேக்கல, அங்கிட்ட இருக்க உங்க ஆபீசர் பேசுறதுதான் கேக்குது. அவர் ஏதோ சொல்லிட்டே இருக்காரு.
1: நன்றிங்க.
3: நேரம் 4:18. இப்ப இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். நல்வாழ்த்துக்கள். கோடைப்பண்பலை 100.5 சார்பாக இப்ப பதில் சொல்வீங்களா?
4: குரல் வளரின் வளர்ச்சி.
3: அந்த குரல் வலையோட வளர்ச்சியை தான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். சரி, குரல் வலை எதுக்கு இருக்கு நமக்கு? இருங்க, அவர் சொல்லுவார் எதுக்கு குரல் வலை
4: இருக்குன்னு.
3: இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் குரல் வலை எதுக்கு இருக்குன்னு. என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, 1ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி தான் கேட்குறேன். குரல் வலை நமக்கு எதற்கு?
1: அட, கை எதுக்கு பாருக்கு?
4: வாய் பேசுறதுக்கு மேடம்.
3: வாய் பேசுறதுக்கா? என்ன சொல்வாங்க, பேசுறது இல்ல, அது வந்து நம்ம நாக்கு அதோட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கனால பேசுறோம். ஆனா குரல் வலையோட உண்மையான வேலை என்ன தெரியுமா? குரல் வலையோட உண்மையான இதை வந்து நம்ம மூச்சுக்குள்ள இருந்து அங்க போறனால சுவாசிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மூச்சுக்குள்ள பாதுகாக்கிறதே இந்த குரல் வலை தான். அந்த வலை தான் நம்ம மூச்சுக்குள்ள பாதுகாக்குது. அதுக்கப்புறம் கடைசியா தான் ஒலி உருவாக்குதல். இப்ப நம்ம பேசுறதெல்லாம் சத்தமா கேக்குது இல்ல, அந்த ஒலியை உருவாக்குறது. அப்ப முதன்மையானது வந்து மூச்சுக்குள்ள பாதுகாக்கிறது தான் குரல் வலையோட முதன்மையான வேலை. சரி, இருந்தாலும் பதில் சொல்லிட்டீங்க. பாடல் கேட்போம். என்ன பாடல்
4: மேடம்? எனக்கு சந்திரமுகுதியிலிருந்து தேவியோட தீவிர. நம்முடைய அனைத்து நேர்களுக்காகவும் இந்த போடல். நன்றி.
1: கேட்கலாங்க. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை

0: இருப்பதில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரிச்ச வண்ணம்.
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரிச்ச வண்ணம்.
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: ஆரம்பிக்கலாங்களா?
0: பண்பலை 100.5 27th உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
8: ஒரே ஒரு பெயர்தான்
9: கோடை பண்பலை.
8: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
9: தனமா இருக்கும்
10: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
8: நெஞ்சுக்குள்ளும்
10: கோடை பண்பலை 100.5
8: நல்ல நேரம்தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேரம் 4:31 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம்.
8: தீபா
7: சொல்லுங்கக்கா,
8: சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது சரி, இப்ப இருக்கும் சரி, நிறைய மழை பெய்யும், வெயில் அடிச்சா கூட தெரியாது, குளிர் அடிச்சா கூட விட்டுருவோம். நிறைய மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல பள்ளியில படிக்கும் போது போய் ஒரு வானொலிக்கு அருகிலேயோ இல்ல ஒரு தொலைக்காட்சிக்கு அருகிலேயோ இருப்போம். ஏன்னு சொல்லுங்க.
7: இது வந்து ஒரு வடிவேல் நகைச்சுவையாவே சொல்லலாம். அவர் வந்து ஒருத்தட்ட போன் பண்ணி கேட்பார், இன்னைக்கு மழை வருமா வராதா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் ஒண்ணு சொல்லுவாரு, ஹே அப்ப கண்டிப்பா மழை வந்துரும், இன்னைக்கு வந்து மழை வந்துரும், லீவ் தான். அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறதா, நமக்கு லீவ் விடுவோம்.

0: ஒரு நாள் கிடைக்குமா ரெண்டு நாள் கிடைக்குமா வீட்டுல இருக்கலாமா ஜாலியா இருக்குமே அப்படி தோணும்.
1: அப்ப அதை கணிக்கிறவங்க அந்த வானிலை அவர் எப்ப சொல்லுவாரு, அவர் பேர்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லைங்களா, எப்ப சொல்லுவாரு, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், அப்ப இன்னைக்கு மழைதான் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில்
0: நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் இருந்த பேர் கூட ரமணன் என்னமோ டிவில அவரை பார்த்தோடே லீவு
1: அவரேதான் அவரேதான் இல்லைங்களா, அதான் சொன்னேன் ஃபேமஸான பேரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது?
0: ஓ, அங்கேயும் ஒரு ஆராய்ச்சி நிலை அந்த அலுவலர் இருப்பார், அவர் வந்து லீவ் சொல்வார், அதுதான் எங்க மண்டல ஒருத்துக்கா.
1: சரியா சொல்றாங்கன்னு கேப்போமா, இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது சமீபமா தான்?
0: நாங்க வணக்கம்
2: திரும்பும் திசையெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கும் கலக்கல் பண்பலைக்கும் கலக்கலாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் இருவருக்கும் மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் கூடியூர் சுரேஷ்.
1: சுரேஷ் சொல்லிருவாரு
0: லீவுனா
1: இல்ல இல்ல
0: சொல்லுங்க சுரேஷ் சொல்லுங்க, நாலு நாள் லீவுன்னு சொல்லுங்க,
1: சொல்லுங்க சுரேஷ் சொல்லுங்க,
0: நாலு நாள் விடுமுறைன்னு சொல்லுங்க.
1: சரி, கேள்வி என்னன்னா, இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது?
2: மேடம் அண்மையில, மேடம்
1: அண்மையில ரொம்ப அருகாமையில
0: பக்கத்து மாநிலமா நம்ம மாநிலமா அதெல்லாம் கேளுங்க, கேட்கப்பட்டாரே ஒன்றும் இல்லைங்க.
2: இல்லை மேடம், எப்போ பக்கமானா ஒரு ஒரு இந்த வருஷத்துக்கு இல்லைங்களா மேடம்?
1: இல்லை இல்லை, இந்த இந்த மாசத்துல
2: தான். இந்த மாசங்களா மேடம்?
1: இது என்ன ஜூன் மாசமா?
2: கடிச்ச மாதிரி ஞாபகம்
1: இருக்கு, ஞாபகம் வந்துடும் வந்துடும் வந்துடும் வந்துடும்.
0: ஜூனுக்கும் மே மாசத்துக்கும் இடையுது
2: மேடம்.
1: இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது?
0: க்ளூ குடுப்பீங்களா?
1: இந்தியாக்குள்ளதான், ஒரு மாநிலத்துல, அந்த மாநிலம் கூட கொஞ்சம் பெருசுதான்,
0: நம்ம மாநிலத்துக்கு கொஞ்சம் பக்கம் தான், நம்ம மாநிலம் தான், அப்படிலாம் எதனாலும் யோசித்து ஒன்று சொல்லுங்க.
1: சரிதானா? உத்தரப்பிரதேசல எங்க?
2: அது படிச்ச மேடம் தக்க ஞாபகம் இல்லைங்களா மேடம்?
1: உத்தரப்பிரதேசம் மட்டும் சொல்லிருவோம், அதை
0: சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பரிசு பாடல் இல்லைனா.
1: அப்ப 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறக்கப்பட்டது?
2: மேடம் ஜம்மு காஷ்மீர் மேடம்.
1: அப்ப 6வது
0: இருங்க லைனா வரும்,
1: 6வது தெரியல, 7வது ஜம்மு, 8வது யூபியில.
2: மேடம் சௌகாத்தி மேடம்.
1: ஓ, பக்கத்து சொன்னே பார்த்தீங்களா, எதை கேட்டாலும்
0: சொல்லுங்க, பார்த்துட்டு இருக்கீங்க.
1: சரியான பதில் தான் உத்தரப்பிரதேசத்துல லக்னோல. சரிங்களா, முதல் அந்த மீதம் இருக்க ஃபர்ஸ்ட் வந்து தில்லி, ரெண்டாவது மும்பை, மூன்றாவது கல்கத்தால, நான்காவது சென்னையில, அஞ்சாவது நாக்பூர், ஆறாவது ஹவுகாதி, ஏழாவது ஜம்மு,
0: எட்டாவது உத்தரப்பிரதேசம்
1: லக்னோல திறந்து வச்சிருக்காங்க. என்ன பாடல் கேட்கலாம் சுரேஷ்?
2: அண்ணாமலை படத்துல இருந்து
0: நீங்க என்ன ஒரே ரஜினி பாடலா போகுது?
1: ரஜினி
0: ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பாடல் கேட்கலாம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் இன் சித்திரச்ச வண்ணம்.
8: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
9: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
10: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
9: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வண்ணம்.
2: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
3: JKKM அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
3: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 27th உதயவிழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை வானொலி
1: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 045-42.
0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
3: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
6: பொது அறிவு கேள்விகளோடு கோடை பண்பலை 100.5 வண்ணத்தொரிகையில் இது பண்பலைக்கழகம். நேரம் சரியாக 4:44.
7: திபா, பண்பலைக்கழகம் நீங்க பல்கலைக்கழகத்தில் படிச்சீங்களா?
6: ஆமாம்
7: படிச்சீங்க இல்லைங்களா? அப்போ கொடைக்கானல்ல படிக்கும் போதும் சரி இப்பவும் சரி ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது தோணிருக்கா? கொடைக்கானலுக்குள்ள
6: வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அங்கே போகணும்னு தோணுக்கா?
7: அப்படியா?
6: வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னா லேக்கும் பார்க்கும் தான்.
7: பார்க் இருக்கும். பார்க்கு நிறைய இடங்களில் பூங்கா வந்து எல்லா ஊர்களையும் இருக்கலாம், ஆனால் கொடைக்கானல் பூங்கா மாதிரி வராதுன்னு நான் மாறுதட்டி சொல்லுவேன்.
6: அந்த இயல்பாகவே சொல்லுவாங்களே, வீட்டிலேயே சொல்லுவாங்க, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு பூ பார்த்தோன்னாலே அந்த மனசில் இருக்க கஷ்டம்லாம்
7: குறைஞ்சிடும்,
6: புத்துணர்ச்சி கிடைக்கும்ன்றக்காக வீட்டில் வந்து
7: ஏதாவது ஒரு செடி வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
6: பூத்து குலுங்கிறத பார்த்தோன்னே எல்லாமே மறந்துடும் சொல்லுவாங்க.
7: ஏன்னா அவங்களும் சிரிப்பாங்க, அதை பார்த்துருக்கீங்களா? அதுகளும் நம்மகிட்ட பேசும், நம்ம அதுகள்கிட்ட பேசுகிறது ஒரு சிரிப்பு வரும். அது ஒரு இதழ் வந்து விழுந்தாலும் நம்ம மனசு தாங்காது.
6: ஆனா பார்க்ல வந்து பூ பறிக்கிறது தோடும்.
7: நான் தொட மாட்டேன், தொடாதீங்கன்னு அது நம்மளை பார்த்து சொல்லுமா, அதனால தொட மாட்டேன்.
6: ஆனா இந்த தடவை வந்து பார்த்தோம்னா பூத்து குலுங்குச்சு,
7: இருந்தது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. சரி, அது தொடர்பா வந்து ஒரு கேள்வி இருக்கு,
6: கேட்டலாம். வாங்க நேயர்கள் சந்திச்சிருவோமா?
7: வருங்க. வணக்கம். வணக்கம்.
8: தீபா நடராஜன் மேடத்துக்கும் லட்சுமி நாயன் மேடத்துக்கும் அன்பு அறிவிப்பு அனைவருக்கும் மாலை வணக்கம்.
7: ஓடப்பிடி
8: மகாராஜன் பரமேஸ்வரி.
7: மகாராஜன் ஐயா
8: சொல்லுங்க மேடம்,
7: உங்க தேனி மாவட்டத்துல பூங்கா இருக்கா?
8: எங்க தேனி மாவட்டத்துல ஒரு இமயமே சரிஞ்சு மேடம், அது மனக்கவலையா இருக்கு, பூங்காவெல்லாம் பார்க்க முடியல மேடம்.
7: சரி, கேள்விக்குள்ள போயிடலாங்களா?
8: போயிடலாம் மேடம்.
6: சரி, தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய பூங்கா உள்ளன?
7: என்னென்ன பூங்கா சொல்லுங்க பாப்போம். நன்றிங்க.
6: சரி, அது என்னென்ன பூங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா போயிட்டு வாங்க.
7: வருக. வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
7: வணக்கங்க.
9: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி மேடம்.
7: கனிமொழி அம்மா கேட்டீங்களா?
6: நலமா இருக்கும்.
9: கேட்டங்க மேடம்.
7: பதில்
9: நல்லா இருக்கீங்களா மேடம்?
7: நலமா இருக்கோங்க.
9: நீங்க சொல்லவே இல்லை.
7: அச்சோ சொல்லிட்டோம்.
6: சரி, அந்த மன மகிழ்ச்சியோட பதில் சொல்லுங்க. அஞ்சா?
9: முதுமலை தேசிய பூங்கா மேடம்.

0: ஏதோ படிச்சிட்டு இருக்கீங்க. சரி, முதுமலை தேசிய பூங்கா எங்க இருக்கு?
1: முதுமலை தேசிய
0: பூங்கா அது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்குங்க. முதுமலையில இருக்கா?
1: இல்ல இல்ல மேடம், எங்க இருக்குன்னு தெரியல மேடம்,
0: ஆனா தமிழ்நாட்டுல இருக்கு.
1: ஆமா மேடம்.
0: இதெல்லாம் சொன்னீங்கன்னா தானே உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்க முடியும்
1: மேடம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேங்க மேடம்.
0: அப்ப மீதிக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிக்கோங்க மேடம். அப்படியா?
1: கரெக்டா சொல்லிடுறீங்களே, நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம்.
0: சரி, முதுமலை தேசிய பூங்கா வந்து எங்க இருக்குன்னா நீலகிரியில, ஊட்டியில இருக்கு. அங்க ஊட்டியில ரெண்டு தேசிய பூங்கா இருக்கு, ஒன்னு வந்து முதுமலை தேசிய பூங்கா, இன்னொன்னு வந்து முகூர்த்தி தேசிய பூங்கா. ரெண்டுமே நீலகிரியில தான் இருக்கு. அடுத்து வந்து சென்னையில ஒன்று இருக்கு, கிண்டி, கிண்டி தேசிய பூங்கா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து தூத்துக்குடியில் இருக்கு, மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்து இந்திரா காந்தி தேசிய பூங்கா, இது வந்து ஆனைமலையில் இருக்குது. இதில் இந்த மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா இருக்குல்ல, இதுதான் வந்து ஆசியாவிலே முதன் முதல்ல தொடங்கப்பட்ட கடல் தேசிய பூங்கா. சரியா? அதாவது கடல் வாழ் உயிரினங்களுக்காக தொடங்கப்பட்டது. முதுமலை தேசிய பூங்கா தான் மிக பழமையானது, 1940 தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா நீலகிரியில் வந்து முதுமலையில் வந்து புலிகள், காட்டெருமை, யானை இதெல்லாம் இருக்குது. முகூர்த்தியில் வந்து நீலகிரி தார் அப்படின்றது என்ன?
2: சரி, அந்த நீலகிரி தார் நீங்கள் சொன்னோன்னா ஒரு ஞாபகம் வருது இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி அந்த தார் வரையாடுன்னு சொல்லுவோம்ல, அதோட எண்ணிக்கை இந்த வருஷம் எவ்வளவா இருக்கு? அதையும் ஒரு கேள்வியாக வைக்கிறோம்.
0: இவங்க கிட்ட
2: இவங்க சொல்லிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க,
0: அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. கரெக்டா?
1: ஆமா மேடம், திருப்பி கேள்வி கேக்குறீங்கன்னு
0: பயந்து. சரி, அந்த வரையாடு இதெல்லாம் நீங்க ஓரளவு சொன்னனால, ஒரு 5 இருக்குன்றத பதில் மட்டும் சொன்னனால உங்களுக்கு பரிசு பாடல் கொடுத்துடலாம். என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? எனக்கு வந்து சேது படத்துல இருந்து கான கருங்கு
2: கச்சேரிக்கு வரியா வரியா வரணே வரணே.
0: ரஜினி பாடலா போச்சு, டக்குன்னு விக்ரம் பாடலுக்கு மாறிட்டீங்க.
2: போடுங்கப்பா பாடலை.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வண்ணம்.
6: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
9: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வண்ணம்.
6: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: அதிகமான கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்டோம் இல்லையா? அதுல ஒரு கேள்வி நம்ம கேட்டோம், அது என்னது? தமிழ்நாட்டின் நீலகிரி வரையாட்டின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப ஆனைமலையில தான் அது அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 1364 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம், அந்த கேள்விகளையும் நம்ம வரிசையா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா பதிலும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அடுத்து உலக அங்கீகார தினம் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா ஜூன் 9. அதே மாதிரி சர்வதேச ஆவண காப்பு

0: காப்பீடு தினம் எப்போ அப்படின்னா, காப்பக தினம் அப்படின்னா ஜூன் 9 தான். இது ரெண்டுமே.
1: உலக பெருங்கடல் தினம் எப்போது அப்படின்னா அதுக்கு மொதல் நாள் ஜூன் 8. இது வந்து எதுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, கடல்ல வந்து மாசுபாட்டை தடுக்கவும் அந்த கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் ஜூன் 8 வந்து உலக பெருங்கடல் தினம்.
0: அதே மாதிரி யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான மகாபோதி கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா பீகார். அதுல வந்து போத் கையால இருக்குது. இங்க வந்து புத்தர் போதி மரம் ஞானம் பெற்ற இடம்னு சொல்றாங்க. 2002 இது வந்து சேர்த்திருக்காங்க. இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார்ல உள்ள ஒரே ஒரு நேஷனல் பார்க், பீகாரின் பெருமையா சொல்லக்கூடியது வால்மீகி. அதே மாதிரி ஆந்திர பிரதேசல வந்து

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கொடுத்துருப்பாங்க
6: ஆர் கே ராஜேஷ், ஆர் சுந்தர் ராஜ்.
5: அழகான பாடல்களை கொடுத்து நம்மளுக்கு மைக்கையும் கொடுத்தாரு ஒருத்தர்
6: ஜேம்ஸ் ஆண்ட்ரூ.
5: சரி, நேயர்களை நமக்காக கொடுத்தாங்க
6: சாரா.
5: சரி, கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் இடைக்கால மெட்டுக்களோடு சித்திரச்சவானம் வருமுன் செவி கொடுப்போம் செய்திச்சுருக்கத்திற்கு.

வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இயக்குநர் எம்ஏஎம் பாரதி ராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன்வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இன்றைய பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். பகலின் அவசரங்களும் இரவின் அமைதியும் சந்திக்கும் அழகான எல்லை மாலை நேரம். வானம் தன் நிறங்களை மாற்றிக்கொள்ளும் நேரம். பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி பறக்கும் நேரம். தென்றல் மனதை வருடும் நேரம். இந்த மாலை பொழுதில் சில நினைவுகள் நம்மை தேடி வரும். சில உணர்வுகள் வார்த்தைகளின்றி மனதோடு பேசும். அப்படியான மாலை நேரத்தில் உணர்வுகளை இசையாக வீச காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே அபிஷேக்ஸ் நாகதேவன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
6: 350-5151. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
10: கோடை பண்பலை 100.5 நேரம், மாலை 5:12. நாம் இணைந்துள்ளோம் சித்திரச்செவ்வானம். ஆற்றங்கரைகள் தமிழ் மண்ணின் அழகான நினைவுகளை தாங்கி நிற்கும் இடங்கள். ஆற்றின் சலசலப்பும் தென்றலின் மென்மையும் தோப்புகளின் நிழலும் கிராமத்து வாழ்க்கையின் இனிமையையும் ஒன்றாக கலக்கும் ஓர் உலகம். அந்த உலகத்தில் காதலும் இயற்கையும் கைகோர்த்து நடக்கும். நாமும்

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
1: இடைக்கால மெட்டுகளுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானம். சில வார்த்தைகள் கவிதையாய் பிறக்கின்றன, சில உணர்வுகள் இசையாய் மகிழ்கின்றன. அன்பும் அழகும் தூய்மையும் ஒன்றாக உறவெடுத்தால் அது ஒரு பெண்ணின் புன்னகையாக மாறுகிறது. அத்தகைய அழகையும் மென்மையையும் மரியாதையையும் இசையில் நெய்த வரிகளால் கேட்டு மகிழ்வோமா நேயர்களே.

கோடை பண்பலையின் நேரம் மாலை 5:23. மண் ஒரு சொல் அல்ல, அது ஒரு உணர்வு. அதன் மீது விழும் மலைத்துளியில் வாழ்க்கை துளிர்கிறது. அதன் மீது உழைக்கும் கைகளில் நம்பிக்கை மலர்கிறது. வயல்களின் பசுமையும் காற்றின் மண் வாசனையும் நம் மனதை எப்போதும் நெருக்கமாய் தொடுகின்றன.

0: புதுக்கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம், AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
3: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கவுன்சிலிங் கோட் 2758.
4: இன்றைய சித்திர செவ்வானம் கிராமத்து மண்ணோட வாசனையும் காதலோட மென்மையும் அப்படியே நம் கண்முன்னே நிற்க வச்சு போயிட்டுருக்குங்க. பசும்பொன் விளைகிற பூமியில் வெக்கப்பட்டு நிற்கிற ஒரு கிராமத்து பொண்ணோட அழகையும் இதை விட அழகாக யாராலையும் சொல்ல முடியாது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறை

தரப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜேகேகே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜேகேகே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 6, சிற்பியின் வீடு. ஒற்றர் தலைவன் அருகில் சிற்பியின் வீடு இருப்பதாகவும் அங்கே வந்து தங்கிவிட்டு காலையில் கிளம்புமாறும் விக்ரமனிடம் சொன்னார். விக்ரமனும் ஒப்புதல் தெரிவித்து ஒற்றர் தலைவனின் பின்னால் நடக்க ஆரம்பித்தான். இனி அடர்ந்த காட்டின் வழியே ஒரு கொடி வழி சென்றது. பட்ட பகலிலேயே அந்த வழியில் இருள் சூழ்ந்திருக்கும். நடுநிசையில் கேட்க வேண்டியதில்லை. பெரிய பாதையில் ஆங்காங்கு எட்டி பார்த்த நட்சத்திர வெளிச்சம் கூட இந்த கொடி வழியில் கிடையாது. அப்படிப்பட்ட இருளில் முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை பின்தொடர்ந்து காட்டுக் கொடி வழியில் செல்லும் போது விக்ரமனுடைய தீர நெஞ்சம் கூட திக் திக்கென்று அடித்துக் கொண்டது. வழியோ மிகவும் குறுகலானது. இருபுறத்திலும் தழைத்திருந்த மரக்குழைகளும் செடிகளும் கொடிகளும் அடிக்கடி விக்ரமன் மேல் உராய்ந்தன. வெகு சமீபத்திலிருந்து ஆந்தைகளும் கோட்டான்களும் கர்ண கடூரமான குரலில் சத்தமிட்டன. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு உருமல் சத்தம் வந்தது. அதை கேட்ட குதிரை கனைத்தது. ஒற்றர் தலைவன் அப்போது குதிரையை தட்டி கொடுத்தான். அது நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்வது போல் இருந்தது. முதலில் குதிரையும் பிறகு ஒற்றர் தலைவனும் பின்னால் விக்ரமனுமாக போய்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் ஒரு மரத்தின் வேரில் கால் தடுக்கி விக்ரமன் கீழே விழுந்தான். ஒற்றர் தலைவன் அவனுடைய கையை பிடி

0: அப்போது விக்ரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. ஆஹா, இது எத்தகைய இரும்புக்கை! இந்த கையில்தான் எவ்வளவு வலிவு! இந்த ஒற்றர் தலைவன் சாதாரண மனுஷன் இல்லை, மகாவீரனாய் இருக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் சரியான ஆளைத்தான் தெரிந்திருக்கிறார் என்று எண்ணினான். இன்னும் எவ்வளவு தூரம் இந்த கொடி வழியாக போக வேண்டுமோ என்று விக்ரமன் எண்ணிய சமயத்தில் சட்டென்று இருள் சிறிது அகன்று வானம் தெரிந்தது. எதிரில் ஒரு கட்டடம் இருப்பது லேசாக புலப்பட்டது. நான் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டில் இரவை கழிக்கலாம். பொழுது விடிந்ததும் நீர் கிளம்பலாம் என்றான் ஒற்றர் தலைவன். ஆகட்டும், ஆனால் இது யாருடைய வீடு? இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டின் நடுவே யார் வீடு கட்டி கொண்டு வசிக்கிறார்கள்? எதற்காக என்று விக்ரமன் வியப்புடன் கேட்டான். இந்த வீட்டை கட்டியவர் இப்போது இல்லை. அவர் இருந்தபோது இங்கே இவ்வளவு அடர்ந்த காடாகவும் இல்லை. அது பெரிய கதை. ராத்திரி உமக்கு தூக்கம் வராவிட்டால் சொல்கிறேன் என்றான் ஒற்றர் தலைவன். பிறகு அவன் வீட்டண்டை நெருங்கி கதவை இடித்தான். வீட்டின் சமீபத்தில் வந்ததும் விக்ரமன் அது சாதாரண வீடு அல்லவென்பதை கண்டான். சித்திர மண்டபமோ அல்லது சிற்ப கோவிலோ என்று சொல்லும்படியாய் இருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. கதவை திறந்தவள் ஒரு தொண்டு கிழவி. அவள் கையில் ஒரு கல் விளக்கு இருந்தது. கிழவி கதவை திறந்ததும் முன்னே நின்ற ஒற்றர் தலைவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். அப்போது அவளுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. இடது கையின் ஆட்காட்டி விரலை அவன் லேசாக தன் உதடுகளின் மேலே வைத்து உடனே எடுத்துவிட்டான். அந்த சமிக்ஞையின் கருத்தை கிழவி உணர்ந்திருக்க வேண்டும். உடனே அவளுடைய முகத்திலிருந்து வியப்புக்குறி மாறிவிட்டது. வாருங்கள் ஐயா என்று சொல்லிவிட்டு கிழவி கதவை நன்றாய் திறந்தாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: கொடை பண்பலை 100.5 நேரம், 5:46. நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. கடிகாரத்தின் முட்கள் நேரத்தை மட்டும் நகர்த்துவதில்லை, நினைவுகளையும் சேர்த்தே நகர்த்துகின்றன. சில தருணங்கள் மட்டுமே நம் மனதில் தங்கிவிடுகின்றன. காலம் கடந்தாலும் அவற்றின் சுவடுகள் அழிவதில்லை. வாழ்க்கையின் அந்த இனிய நினைவுகளையும் மனதை வருடும் உணர்வையும் மீண்டும் ஒருமுறை சந்திக்க செய்வோம் நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: காலம் யாருக்காகவும் காத்திருக்காது, ஆனால் முயற்சியை ஒருபோதும் ஏமாற்றாது. தடைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், ஆனால் தன்னம்பிக்கையை இழக்காத மனதிற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பே. புன்னகையுடன் முன்னேறுவோம், நம்பிக்கையுடன் பயணிப்போம். சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்பட வேண்டியவே. வரும் பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திர செவ்வானம். இன்று என்னுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். அறிவிப்பாளர் அபிஷேக் நாகதேவன்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இணைந்து வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில், ஆலய தரிசனம்
1: இன்று திருச்சி மாவட்டம் திருக்கர்குடி உய்யக்குண்டான் திருமலை உஜ்ஜீவநாதர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றானது திருக்கற்குடி. தேவாரத்தில் கற்குடி என்று பெயர் பெற்ற இத்தலம் இப்பொழுது உய்யக்கொண்டான் திருமலை என்று

என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அருள் புரியும் ஈசனுக்கு உஜ்ஜீவனநாதர், உஜ்ஜீவனேஸ்வரர் என்ற திருநாமங்கள் உண்டு. மூத்தவடை வானவர்க்கு மூவாமேனி, முதலவனை திருவரையின் மூர்க்க பாம்பொன்று, ஆர்த்தவனை அக்காரவம் ஆரமாக, அணிந்தவனை பணிந்திடியார் அடைந்த வன்போடு, ஏத்தவனை இருவரையில் ஏனை ஏனையோர்க்கு, இன்னமுதம் அளித்தவனை இடரை எல்லாம், காத்தவனை கற்குடியில் விழுமி யானை, கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே என்று இந்த ஆலயம் பற்றி திருநாவுக்கரசர் பதிகத்தில் பாடியுள்ளார். இந்த ஆலயம் திருச்சியிலிருந்து

கோபுரத்துடன் மூன்று வாயில்களை கொண்ட இவ்வாலயத்தின் இரண்டு வாயில்கள் தெற்கு நோக்கியும் ஒன்று கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளன. குன்றின் மேல் வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் எதிரே கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் உள்ளது. கொடிமரம் முன்பு மார்க்கண்டனை காக்க, யமனை தடுப்பதற்காக கருவறை விட்டு நீங்கி வந்து நின்ற சுவாமியின் பாதம் உள்ளதை நாம் காணலாம். இதற்கு ஒரு தல வரலாறும் உண்டு. மிருகண்ட முனிவர் தனக்கு குழந்தை வேண்டி ஈசனிடம் தவமிருந்தார். அவரின் தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் அவர் முன்னே வந்து, உனக்கு உபயோகம் இல்லாத 100 குழந்தைகள் வேண்டுமா, அல்லது 16 வயது மட்டுமே வாழக்கூடிய அறிவும் இறை வழிபாட்டில் சிறந்தும் விளங்கும் ஒரு மகன் வேண்டுமா என்று கேட்டபோது, அறிவில் சிறந்த ஒரு மகன் போதும் என்று வரம் பெற்றார். அப்படி பிறந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார். சிவபெருமான் கூறியபடி 16 வயது நெருங்கும் போது மிருகண்ட முனிவர் அவனுடைய ஆயுள் விவரத்தை கூறி சிவபெருமானை பூஜிக்கும்படி கூறினார். அதன்படியே மார்க்கண்டேயன் பல சிவ ஆலயங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டு, இந்த கற்குடி தலத்தில் ஈசன் உஜ்ஜீவனேஸ்வரர் காட்சி கொடுத்து என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ வரம் கொடுத்தார் என்று கூறுகிறது வரலாறு.

0: ஆடி பௌர்ணமியன்று இரவில் மார்க்கண்டேயருக்கு சிவன் காட்சி தந்ததாக ஐதீகம். எனவே அந்நாளில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதோடு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. மூலவர் உஜ்ஜீவனேஸ்வரர் மேற்கு பார்த்த சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு அஞ்சனாட்சி அம்பாள் சன்னதி உள்ளது. மேற்கு நோக்கிய சன்னதியில் காட்சி தரும் இவர் பழைய அம்பாள். ஆயினும் இந்த அம்பாளை அப்புறப்படுத்தாது அப்படியே விட்டிருக்கிறார்கள். ஆனாலும் புதிய அம்பாள் பாலாம்பிகை பிரதிஷ்டை செய்துள்ளனர். அபயவரத முத்திரையுடன் இரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கி நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். கோபுரவாசலின் உள்ளே சென்றால் நேராக ஆறுமுக பெருமானின் சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். இத்தலம் ஒரு திருப்புகழ் தலம். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது இரு பாடல்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்புறம் ஞானவாவி தீர்த்தம் உள்ளது. பங்குனியில் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, தைப்பூசம் என எல்லா விழாக்களும் வெகு விமரிசையாக நடைபெறும். இன்று திருச்சி குமார வயலூர் உயகுண்டான் திருமலை உஜ்ஜீவிநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட்.

0: நேர்சி.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குணாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேற எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேற கூடு கட்டணுமா? அதில் ஒரு ஆச்சரியம், அவர் என்ன சொன்னீங்களா, பனைமரத்தில் ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு இருக்கு. ஆண் பனைமரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா? இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமா இந்த குருவி இருக்கே, தூக்குணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால ரெண்டு காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு, இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை. அப்படி தத்தி திரியும் அந்த குருவி, நான் பாரதி, தத்தி தான் போகும். தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அவர் சொன்னா ரெண்டு கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து போறீங்களேன், ரெண்டு ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்குணாங்குருவி தான். இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்றோம்ல, அது வச்சிருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டா இந்த பக்கம் கூடி போயிடும். அதை காட்டில் ஆச்சரியம், பெட்ரூம்ல லைட் வச்சிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு அதில் ஒட்ட வச்சிருக்குங்க. இது இதெல்லாம் எங்கே பார்த்தோம், எதில் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது. தெரியுமா உங்களுக்கு, அந்த கரையான் புத்து கட்டிட்டு அதில் தான் பாம்பு போய் குடியிருக்குமா? கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல. இந்த கரையானுக்கு புத்து கட்டை கட்டு கண்டுபிடிச்சது யாரு? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா, அதனுடைய சலைவாலிருந்து பெறுது. அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம், தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதுதான் ஆச்சரியம், அதுக்கு எங்கனங்கன நிக்கணும்னு தெரியும். எல்லாருக்கும் எல்லா அறிவிற்கும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அப்படின்னா இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
5: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. காற்றில் ஏதோ ஒரு மென்மை, குளிரின் தொடுதல், மனதில் ஒரு நிசப்தம்,

0: இன்றிரவு 8 மணிக்கு வர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை. 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களே, விளையாடலாம் இன்றிரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: அண்ணாச்சி,
3: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
0: இனிய காணங்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரிசெய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது.

0: திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனிய காலங்களின் இன்ப உலாவை இது கோடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: இனி கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
3: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
4: என்று தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
5: வணக்கம் வேளாண் பெருமக்களே. எனது பெயர் முனைவர் கோ. சதீஷ், இணை பேராசிரியர் தோட்டக்கலை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், பல அறிவியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகளை பற்றி பேச இருக்கிறேன். தக்காளி ஒரு வெப்பமண்டல பயிர். அமெரிக்காவில் உள்ள பெரு என்ற நாட்டில் இந்த பயிர் தோன்றியது. நன்கு பழுத்த பழங்கள் நாம் அன்றாடம் செய்யும் சமையலில் பயன்படுத்துவதுடன் சூப், சாஸ், ஜாம், வடகம் போன்ற தயாரிப்புகளுக்கு பயன்படுத்துகின்றது. இதில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்கள் தக்காளி பழத்தில் அதிகம் உள்ளன. நாம் இப்போது சாகுபடி குறிப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது இதற்கு ஏற்ற மண்டலம் மற்றும் தட்பவெப்பநிலை பற்றி காண்போம். நல்ல வடிகால் வசதியுள்ள நிலம் தக்காளி சாகுபடிக்கு உகந்ததாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை 6-7 வரை இருக்கலாம். காற்றின் வெப்பநிலை 20°C முதல் 25°C வரை இருக்கும்போது தக்காளி நன்கு வளர்ந்து அதிக மகசூல் தரும். குறைந்த அளவு வெப்பநிலை 15°C இருக்கும். குறையும் போது அதிக வெப்பநிலை 35°C விட அதிகரிக்கும் போதும் இப்பயிரின் மகசூல் பாதிக்கப்படுகின்றது. அடுத்ததாக ரகங்களை பற்றி பார்ப்போம். அதாவது தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்தில் ஒரு ரகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது PKM1. அடுத்ததாக கோயம்புத்தூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 3 ரகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் கோ 1, கோ 2, கோ 3 ரகங்கள் எனப்படும். முதலாக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூரில் உள்ள ரகங்களை பற்றி பார்ப்போம். கோயம்புத்தூர் 1, இது கல்யாண்பூர் தேர்விலிருந்து மறு தேர்வு செய்யப்பட்ட ஓர் ரகம். பழங்கள் உருண்டையாகவும் சிவப்பு நிறத்துடன் காணப்படும். இந்த பழத்தில் கோடு இருக்காது. செடிகள் குத்து செடியும் இல்லாமல் கொடியும் இல்லாமல் இடைப்பட்ட வளர்ச்சியை கொண்டிருக்கும். இதன் வயது 135 நாட்கள் வரை, ஹெக்டருக்கு 25 டன் வரை மகசூல் தரவல்லது. இரண்டாவதாக கோ 2 ரகம். இந்த ரகம் ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஓர் ரகமாகும். மறு தேர்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகம் பழங்கள் பெரியதாகவும் தட்டையான வடிவத்துடனும் 5 ஆழமான கோடுகளுடன் காணப்படும். நன்கு பழுத்த பழங்கள் ஆரஞ்சு சிவப்பு நிறத்துடன் இருக்கும். இதன் வயது 140 நாட்கள், ஹெக்டருக்கு 28 முதல் 30 டன் வரை மகசூல் தரவல்லது. அடுத்ததாக கோ 3 ரகம். இது மருதம் எனவும் இது கூறுவார்கள். கோ 1 ரகத்தின் விதைகளை சடுதி மாற்றம் செய்து உருவாக்கப்பட்ட ரகமாகும் கோ 3. இது ஒரு குத்து ரகமாகும். மிகவும் நெருக்கமாக நடவு செய்வதற்கு உகந்ததாகும். அதாவது 30×30 cm அளவிற்கு நடவு செய்யலாம். பழங்கள் உருண்டையாக நன்கு மெல்லிய கோடுகளுடன் காணப்படும். நன்கு பழுத்த பழங்கள் அடர்சிவப்பு நிறத்துடன் இருக்கும். கொத்தாக காய்கள் பிடிக்கும். இந்த ரகம் 100 முதல் 105 நாட்கள் வரை இருக்கும். ஹெக்டருக்கு 40 டன்கள் வரை மகசூல் தரவல்ல.

0: வருகிறது. அடுத்ததாக பெரியகுளத்தில் வெளியிட்ட ரகம், அதாவது PKM1. இந்த ரகம் பெரியகுளத்தில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் அன்னஞ்சி என்ற உள்ளூர் ரகத்தை சடுதி மாற்றம் செய்து உருவாக்கப்பட்டது. இந்த ரகம் தட்டை மற்றும் உருண்டை வடிவ பழங்களை கொண்டது. பழங்கள் மேற்பரப்பில் பச்சையுடனும் அடிப்பக்கம் நல்ல சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். இது 135 நாட்களில் ஓர் ஹெக்டருக்கு 30 முதல் 35 டன் வரை மகசூல் தரவல்லது. பழங்கள் அதிக தூரம் எடுத்து செல்ல உகந்தவை. அடுத்ததாக நாற்றாங்கால் தயாரிப்பு பற்றி காண்போம். விதைகள் மிக சிறிய அளவில் இருப்பதால் நாற்று விட்டு நடவு செய்யப்படுகின்றன. ஒரு ஹெக்டர் நடவு செய்ய தேவையான நாற்றாங்காலை தயாரிக்க சுமார் 400 கிராம் விதை தேவைப்படுகின்றது. இவ்விதை 4 செண்டு பரப்பு நாற்றாங்காலால் தயார் செய்ய ஏதுவாக இருக்கும். மே மாதத்தின் கடைசி வாரத்திலோ டிசம்பர் மாத முதல் வாரத்திலோ நாற்றாங்கால் தயாரிக்கப்பட்டு விதைகள் விதைக்கப்படுகின்றன. முதலில் நிலத்தை நன்கு ஆழமாக கிளறிவிட்டு 4 செண்டு பரப்பிற்கு 160 கிலோ மக்கிய தொழு உரத்தை இட்டு கலந்து மண் கட்டிகள் இல்லாதவாறு தட்டிவிட்டு சுமார் 60 முதல் 70 சென்டிமீட்டர் அகலமும் வசதியான அளவு நீளமும் கொண்ட மேட்டுப்பாதைகள் அமைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக விதைப்புக்கு நுண்ணுயிர் மூலம் விதை நேர்த்தி செய்வதை எப்படி பற்றி பார்க்கலாம். ஓர் ஹெக்டருக்கு தேவையான 400 கிராம் விதையுடன் சோறு வடித்த கஞ்சியை சிறிது சிறிதாக சேர்த்து கலந்து விதைகளின் மேற்பரப்பில் அது சிறிதே படிந்திருக்கும் தருணத்தில் 100 முதல் 200 கிராம் அசோஸ்பைரிலம் என்ற நுண்ணுயிர் கலவையை தூவி கலந்து விடவும். இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை சுமார் 300 நிமிடங்கள் நிழலில் காய வைக்க வேண்டும். அடுத்ததாக விதைப்பு. தயார் செய்யப்பட்ட மேட்டுப்பாத்திகளின் குறுக்கே 2.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் விரலால் கோடுகள் கிழித்து அதில் நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை அதிக நெருக்கமின்றி சீராக தூவி விதைத்து பின் மேல் மணலால் மூட வேண்டும். இதற்கு 10 கிலோ மக்கிய காய்ந்த பொடி செய்யப்பட்ட தொழு உரத்தினை 2 கிலோ அசோஸ்பைரிலம் கலந்து கலவையை ஒரே சீராக தூவி மூடவும். பாத்திகளின் மேல்பரப்பு வைக்கோல் அல்லது காய்ந்த புல் கொண்டு மென்மையான போர்வையால் பரப்பி அதன் மேல் பூவாளி கொண்டு நீர் ஊற்றி வர வேண்டும். விதைத்த 7 முதல் 8 நாட்களில் விதைகள் முளைக்க ஆரம்பித்துவிடும். அப்போது பாத்திகள் மேல் பரப்பப்பட்ட வைக்கோல் போர்வையை நீக்கிவிட வேண்டும். இத்தருணத்தில் வேறு அழுகல் நோயினால் இளஞ்செடிகள் காய்ந்துவிடும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே இதிலிருந்து நாற்றுகளை காப்பாற்ற 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற விகிதத்தில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற பூஞ்சான கொல்லியை கரைத்து இக்கரைசலை பூவாளியினால் பாத்திகளில் நன்கு நனையும் வரை ஊற்ற வேண்டும்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: மணி 52 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நேயர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது.

இதயத்தை இதமாய் வருடி இன்ப நினைவலைகளோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியை. தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேயர்களே.

0: நேயர்களின் வாழ்த்துக்களோடு வலம் வர காத்திருக்கிறது இன்று சிறப்பு வாழ்த்து சென்றல்.
1: அன்புக்கு நான் அடிமை, கோடை பண்பனைக்கு நான் அடிமை, பண்புக்கு நான் அடிமை, அங்கு உள்ள அறிவிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் நான் அடிமை, குணத்திற்கு நான் அடிமை, அந்த ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நான் அனைத்தினுடைய குணத்திற்கும் நான் அடிமை, என் உயிரினும் மேலான 100.5 பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன். வாழ்க வளமுடன், வளர்கிற கோடை பண்பலை 100.5.
2: வணக்கம் சகோதரி. என்றென்றும் என் நெஞ்சோடு வாழும் சங்கீதவாணி கோடை பண்பலைக்கு கரூர் வானொலியின் வாசகன் கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேலின் 27 ஆண்டு உதயநாள் நல்வாழ்த்துகள்.

0: கூடையப்பம் என் நினைவில் கூடையப்பம் நினைவிலே புதுசுகம் தர தர சதா தொடருதே தினம் தினம் தர தர சதா என் இனிய கூடையப்பம் என் நினைவில் கூடையப்பம்.
1: கோடை பண்பலைக்கு கோடை பண்பலை 100.5 வணக்கம். எங்கள் வீட்டு இளவரசி கோடை பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: என் பண்பலைக்கு இனிய 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவது கைலாச மலையம் மலருங்கம்மா. அந்நிலையத்துல அனைத்து நிகழ்ச்சிகளும் ரொம்ப அருமை. என்னுடைய வானவில் வானவில் எனக்கு உயிர். இப்படி என்று சொல்ல போனா என்னன்னா விவசாயிங்கிற முறையில என்னுடைய வானவில்லுக்கு நான் ரொம்பவும் அந்த விவசாய வானங்கள் என்னோட உயிரோட உயிர் மேலானதுங்க ஐயா. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பண்பலை, என் உயிர் தோழி, என் தாய் தந்தை இரண்டுமே. எனக்கு கோடி நன்மைகளை தரும் என் பண்பலைக்கு 27வது உதயவிழா வாழ்த்துக்கள் கூறுவது கைலாச மலையமலை. என் தோழிக்கு இன்னும் 100 சீரும் சிறப்போட இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா.
1: கோடை இளவரசிக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் இனிய தோழி
3: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் மகேந்திரவரம் கோயில் தெரு கூலுச்சாமி அமராவதி. கோடை அப்பம் வந்து நான் வந்து காலை 4:55 ஸ்டார்ட் பண்ணி மாலை 11:55 வரைக்கும் கேட்பேன். கோடை பண்கலன் என்னுடைய உயிர். அனைவருக்கும் கல்வி அறிவு எல்லாத்தையுமே கோடை பண்கள் அல்ல அனைவருக்கும். தேனி மாவட்டம் பெரியகுளம் மகேந்திரவர்மன் கோயில் தெரு கூலுச்சாமி அமராவதி எங்கள் செங்கரை பேரூராட்சி சார்பாக 27வது உதய விழா இனிய அனைவருக்கும் என் தேனி மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட. மண்டெல்லாம் கொழும்புதுரா எனக்கு.
4: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
5: இருபத்தி ஏழாவது உதய விழாவை முன்னிட்டு நேயர்களின் வாழ்த்துக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது சிறப்பு வாழ்த்து தென்றல்.
6: வணக்கம். சேலம் மாவட்டம் சட்டூரில் இருந்து ராஜா.

0: சிவகாமி பேசுறேன். நம்ம கோடை பண்பலை அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது எனக்கு வந்து ரொம்ப உயிர்னு கூட சொல்லலாம். நான் வந்து கோடை பண்பலை ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு வரேன். அதிகமா நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுனாலும் எல்லா நேயர்கள் கேட்கறதையும் நான் கேட்பேன். அதனால கோடை பண்பலை மென்மேலும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 27ஆம் ஆண்டு உதயநாள் வாழ்த்து.
1: கோடை பண்பலை 100.5 என் இதயம் கணிந்த 27வது உதய விழா வாழ்த்துக்கள். ஏனெனில் காலை முதல் இரவு வரை எங்களை தாளாட்டி கொண்டிருக்கும், எந்த நேரத்திலும் சலுப்பு என்று இல்லாமல் எங்களை சுறுசுறுப்பாக இயங்கி வைத்துக் கொண்டிருக்கும் 100.5 27வது உதய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி எங்கள் ஊர் கைத்தறி நெசவாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நமது பண்பலையில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளுமே அறிவாற்றலையும் நினைவாற்றலையும் சகோதர தத்துவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக வானவில் மருத்துவ குறிப்புகள், விவசாயம் பற்றிய நல்ல கருத்துக்கள், குழந்தைகளை பற்றிய நிகழ்ச்சிகள், சந்திப்பு நிகழ்ச்சிகள் என்று இதயத்துக்கு இதமான விருப்பமான பாடல்கள் என்றும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு அழகானவை கோடை பண்பலையில் நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு பல பரிசுகளை வென்றிருக்கிறேன் என்பதை மிக பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வளமாகவும் மன நிறைவாகவும் இருக்க என்னை கோடான கோடி மக்களுக்கு அடையாளப்படுத்திய எனது அருமை கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்களை கூறுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்றும் அன்புடன் உங்கள் பழனியாகி கோணாப்பட்டு.
3: வணக்கங்க, சேலம் வேம்புடிதாசிலிருந்து கண்டபாணி பேசுறேன். கோடை பண்பலை என்னுடைய 27ஆம் ஆண்டு உதய விழாவுக்கு என்னுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த கோடை பண்பலை கடந்த கால நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரு பள்ளி மாணவனாக கூட இருந்து ஒரு பல்கலைக்கழக மாணவனாக என்னை உயர்த்தி இருக்குதுங்கிறது நான் சொல்லுவேன். அதுபோல இப்ப சென்றார் வந்தார் நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அதுல வந்து ஒரு நேயர்கள் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மன நிறைவு தந்த இந்த நன்றிகளை சொல்லிட்டு இந்த 27ஆம் ஆண்டு உதய விழாவை அந்த எந்த ஊர்ல நடக்குதுன்னு தெரியல, கண்டிப்பா அதுல கலந்துக்கணுங்கிற ஆர்வத்தோட பார்த்திருக்கேன். சேலம் வேம்புடிதாசன் கண்டபாணி.
4: திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நன்றி. அதன் நான் தான் மயங்குகிறேன், உருக்கினால் தான் வெளிச்சம் தரும் மெழுகு, புளியால் அடித்தால் தான் சிலை வரும் அழகு. இது போல கோடை பண்பலை கேட்டால் வளரும் அறிவு. கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வாழ்த்து சொல்லுங்கள் வண்ண நிலவை, வாழ்த்து சொல்லுங்கள்.
0: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
2: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP

0: முடங்கி அருள் உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: மலைச்சாரலில் இசைத்தூரல் கோடை பண்பலை 100.5 இது சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன். தினந்தோறும் எங்களுக்கு மகிழ்ச்சியான கோடை பண்பலை 100.5 அருமையான நிகழ்ச்சியில் அளித்தரும் மருத்துவ தகவல்கள் எதிரியாத தகவல் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: திருப்பூரிலிருந்து மனவைக்கா சந்திரசேகர். மலையின் இனிமையும் தமிழின் செழுமையும் இசையின் மகிழ்ச்சியும் நேயர்கள் இல்லங்களுக்கு கொண்டு சேர்த்து வரும் கொடைக்கானல் வாழ்க்கைக்கு 27வது பயணத்தை சிறப்பாக கொண்டாட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசை மட்டுமல்லாமல் இலக்கியம், தமிழ், பொதறிவு என இப்படி எங்களுக்கு நல்லதொரு நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பான கொடை பண்புகளுக்கு மீண்டும் 27வது வாழ்த்துக்கள். திருப்பூரிலிருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
3: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். ஆன்மீகம் முதல் அறிவியல் வரை அழகாய் எடுத்துரைக்கிறாய். குழந்தை முதல் குச்சியோடு தாத்தா வரை குதூகலப்படுத்துகின்ற இணையத்திலும் இடம் பிடித்து இளம் இயல்பாய் ஒழிக்கின்றாய். அள்ளும் பகலும் அன்பாய் தாளாட்டுகின்றாய். உன் புகழ் வானம் தாண்டி எட்டட்டும். 27வது அங்கீடுத்து வைக்கும் எங்கள் வீட்டு செல்ல குழந்தையாம். கோடை பண்பலை 100.5 உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
4: கோடை எஃப்எம் ஆகாச வானொலி வணக்கம். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவேல் என்ற தம்பி சேலம். நான் சிறுவயதிலிருந்து வானொலி கேட்பது வணக்கம். இலங்கை வானொலி, திருச்சி வானொலி கேட்பது வணக்கம். பொதுவாக வானொலி கேட்பது எனக்கு புத்துணர்ச்சியாகவும் எனது உடலுக்கு சுறுசுறுப்பாகவும் பக்கபலமாகவும் இருக்கும். மேலும் கோடை எஃப்எம் 26வது ஆண்டு கடந்து 27வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் 100 ஆண்டுகள் பல கருத்துக்கள் எஃப்எம் ஒழித்துக் கொண்டே இருக்க புகழ்கள் சேர்த்திட எண்ணற்ற பழைய பாடல்கள் புதிய பாடல்கள் ஒளிபரப்பு செய்வதனால் நான் ரசித்துக் கொண்டே இருக்க கோடை பண்பலைக்கு மனமான நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: ஏழாவது உதய விழாவை முன்னிட்டு நேயர்களின் வாழ்த்துக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மலைச்சாரலில் இசைத்தூரல் கோடை பண்பலை 100.5 இது சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம். கோடை பண்பலை கோடை பண்பலைக்கு எங்கள் அன்பு கலந்த அழகான வணக்கங்கள். எங்கள் வீட்டு செல்லும் மகள் கோடை பண்பலைக்கு 27 புதிய நாள் வாழ்த்துக்கள். என் உயிர் தோழிக்கு பிறந்த நாள். என்னுடைய வெற்றி பயணம் ஒவ்வொன்றிலும் கோடை பண்பலை 100.5 பங்கு உண்டு. நான் விசைத்தறி வேலை செய்து கொண்டேன். பண்பலையோடு ஒன்றாக இணைந்து நானும் ஒருவராக பயணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தை தருகிறது, மகிழ்ச்சியாக உள்ளது. பண்பலையின் கருத்துக்கள் மூலம் பல காவியங்கள் படைத்து வருகிறேன். கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட ஒரு தாய் போல் இருந்து மனதிற்கு ஆறுதல் அளிக்கிறது. தோழிக்காக ஒரு சிறிய கவிதை. ஒளி வீசி கதிரவன் வாழ்க்கட்டும், மனம் வீசி மலர்கள் வாழ்க்கட்டும், மலை தூவி மேகங்கள் வாழ்க்கட்டும், வண்ணங்களோடு வானவில் வாழ்க்கட்டும், நாட்புறம் இருந்து வாழ்த்துக்கள் நாடி வர நாங்களும் உன்னை அன்போடு வாழ்த்துகிறோம் என் அன்பு தோழியே. நன்றி, வணக்கம்.
2: வாழ்த்துக்களை அன்போடு காற்றலையில் அனுப்புவது வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம்ங்க. கோடை பண்பலை வாழ ரொம்ப பிடிக்கும் சார். 27 உதய வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம். சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முக்கு. கோடை பண்பலை, கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்துமே அறிவை வளர்க்கும் நூலகம். அதாவது விவசாயம், கல்வி, எல்லா துறைகளுக்கும் சார்ந்த நிகழ்ச்சிகளை கொடுக்கும் கோடை பண்பலை அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து. கோடை பண்பலைக்கு 27 உதய நாள் வாழ்த்து சொல்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முக்கு.

0: கோடை பண்பலை 100.5 நாளை வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக, 9 மணிக்கு வானவில் முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள் வானவில் தலைப்பு, முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சிவலிங்கபுரத்திலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாய் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் ஆர் மலர்கொடி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் விருதுநகர் வெள்ளைக்கோட்டை குற்றாலலிங்கம் அவர்கள். மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல், இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு இணைந்து இருங்கள். கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு நேயர்களின் வாழ்த்துக்களோடு பயணித்தது இன்றைய சிறப்பு வாழ்த்து தென்றல்.

நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. அதற்கான ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும். கோடை பண்பலை 100.5 தொடர்வது இளமை பேசுகிறது. முன்பாய் செய்தியறிக்கை.

8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை. வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 5 லட்சம் இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. புத்தகம் கையில் பிடித்து புதிய உலகம் காண கல்வி என்ற ஒளியை கொண்டு கனவுகளை தேடிச் செல்லும் பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவர்கள் வரலாம் அறிமுகம் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0454 இணைத்து. இன்றைக்கு எழுமை பேசுகிறது நிகழ்ச்சியில என்னென்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களோட விளையாட போறோம்? ஒன்று வார்த்தை சங்கிலி, மற்றொன்று இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. இணைப்பில் ஒரு முதல் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி
0: மட்டும் தான் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு.
1: அருஞ்சுனை
0: செல்வி, எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும்
0: நல்லா இருக்கும். ஊர் எப்படி இருக்கு? ஓ சரி, ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு, எப்படி இருக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது?
1: ரொம்ப ஜாலியா.
0: அப்பா, ஒரு மாசம் வீட்லயே அடப்பட்டு இருந்த இப்ப சுதந்திரமா இருக்கும் அப்படி தோணுதா?
1: ஆமாக்கா,
0: உண்மையாவே அப்படிதான் தோணுதா? சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? ஒரு ஒரு மாசமா நம்ம ஒண்ணுமே படிக்காம இருந்தோம், இப்ப படிக்கணும், ஹோம் ஒர்க் அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிருப்பாங்களே?
1: ஆமா சொன்னாங்கக்கா.
0: நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? விளையாட்டு வந்து வார்த்தை சங்கிலி. நான் ஒரு வார்த்தை சொல்வேன், முடியறதுல நீங்க தொடங்கணும், சரியா? உங்களுக்கான வார்த்தை வந்து பூந்தோட்டம். மாதம்.
1: மலர்.
0: ரகசியம்.
1: மல்லிகை.
0: கை.
1: கைக்குட்டை.
0: ஐந்து.
1: தூண்டி.
0: பின். என்னது? நானா? நன்றி. ஈல தொடங்க.
1: ஈசல்.
0: லட்டு. புரியல. ஊல குரில் ஊ, நெடில் ஊ, உயிர் எழுத்துக்கு வருதுல ஊ, முதல் எழுத்து அந்த எழுத்து ஊ.
1: ஊட்டி.
0: சிறப்பு. சிறப்பா விளையாண்டீங்க, சரியா?
1: சரிக்கா.
0: நன்றி.
1: நன்றிக்கா.

ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி ட

பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நீ பொண்ணு மாதிரியே.

0: மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
1: வீடு
2: இருக்கா?
1: இருந்தே.
2: என்ன படிக்கிறீங்க கவின்?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போயிருக்கீங்களா? முடிச்சிட்டீங்களா?
1: போயிட்டு இருக்கேன்.
2: ஓ, இப்பதான் போயிட்டு இருக்கீங்க. ஜூன் 4ஆம் தேதியில இருந்து படிக்கிறீங்க அப்படிதானே?
1: அப்படியா?
2: ஜூன் 4ஆம் தேதியில இருந்து போயிட்டு இருக்கீங்க?
1: ஆமாக்கா.
2: சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்?
1: எட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கக்கா.
2: 4ஆம் கிளாஸ் படிச்சா எட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 8ஆம் கிளாஸ் படிச்சா 16 ஃப்ரெண்ட்ஸா?
1: ஆமாக்கா.
2: ஓ, அப்ப ஓவர் கிளாஸ்க்கு ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டா அப்படியே கூட்டிட்டு போவீங்க அப்படியா?
1: ஆமாக்கா.
2: சரி, உங்களுக்கு இருக்க அந்த எட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல யார ரொம்ப பிடிக்கும்? யாரையுமே பிடிக்காதா கவி? யார பிடிக்கும்?
1: பிடிக்கும்
2: பிடிக்கும் ஆனா பிடிக்காது. அப்படியா? ஏன் ஒரு காரணம் இருக்குல்ல, ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காது? காரணமே இல்லையா? கவின பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் கவின? எவ்வளவு பிடிக்கும்?
1: கொஞ்சமா தான் பிடிக்கும்.
2: உங்களையும் கொஞ்சமா தான் பிடிக்குமா?
1: தம்பி
2: அந்த மூணு பேரை தான் ரொம்ப பிடிக்கும். வேற யாரையுமே கொஞ்சோண்டு தான் பிடிக்கும். அது ஏன் அவங்கள மட்டும் ரொம்ப பிடிக்குது? கூட இருக்கனாலயா? சரி, அப்ப நானும் உங்க வீட்டுக்கு வந்துடவா? சரி, அப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கிளம்பிட வேண்டியதான் தேவதானப்பட்டிக்கு. அட்ரஸ் கொடுத்துருங்க, வந்துடுறேன். சரியா? சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து இஸ்க் இஸ்க் ரிஸ்க் ரிஸ்க். அதாவது நான் ஒரு பொதுவானதை சொல்வேன், அதுக்கு சம்மந்தமானதை சொல்கிறப்ப இஸ்க் இஸ்க் சொல்லணும், சம்மந்தம் இல்லாத சொல்கிறப்ப ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். சரியா? உங்களுக்கு வந்து கடல் சம்மந்தமாக சொல்ல போகிறேன். அப்போ கடலில் என்னென்ன இருக்கோ அதை சொல்கிறப்ப இஸ்க் இஸ்க் சொல்லணும், கடலில் இல்லாததை சொல்கிறப்ப ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். சரியா? கவினுக்கு கடலில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? போயிருக்கீங்களா கடலுக்கு? சரி, அப்போ சரி. மீன்
1: கவின்.
2: கடற்குதிரை. மல்லிகை. கடற்பசு. குதிரை. சிப்பி. சங்கு. ஆமை. ஆடு. பூனை. திமிங்கலம். சுறா. கடற்பஞ்சு. கவின். கவின், ரொம்ப நேரம் யோசித்தீங்களே கவின் சொன்னோன்னு மட்டும். ஏன் நம்ம கடல்ல இருக்கோமா வீட்டுல இருக்கோமான்னு யோசிச்சிருக்கீங்க அப்படியா?

வாழ்த்துக்கள், சிறப்பாக விளையாண்டிங்க கவின். பேசுறது கொஞ்சமா இருந்தாலும் நீங்க செயல்ல வந்து பெரிய ஆள் தான். சரியா, வாழ்த்துக்கள், நன்றி.

ரொம்ப உற்சாகமா சந்திச்சுட்டு இருக்கோம் மாணவ செல்வங்களை. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சிங்லி,

0: இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோட மாணவ செல்வங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம், அங்க வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலை உடன்பட்டிருந்து பிரகலாதன்க்கா.
0: பிரகலாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்க்கா.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: என்ன
0: ஸ்பெஷல் சாப்பாடு? சமைச்சிட்டு இருக்காங்கன்றீங்க, நமக்கு டெய்லி நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஸ்பெஷல் தானே இல்லையா?
1: ஆமாங்கா.
0: அது என்னவா இருந்தா, என்ன சோறா இருந்தாலும் சரிதான், டிஃபன் இருந்தாலும் சரிதான். ஆ சரி, என்ன சாப்பாடு அத சொல்லுங்க. சாதமா, சப்பாத்தியா, தோசையா, இட்லியா?
1: சோறோ.
0: சோறக்கா
1: குழம்புக்கா.
0: ஓ, சோறக்கா குழம்பு. சரி சரி. காலையில அதே சாப்பிட்டுட்டு போயிடுவீங்களா இல்ல காலையில திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஏதாவது சாப்பிடுவீங்களா?
1: வந்துட்டாங்க இல்லக்கா, ஒரே ஒருத்தவங்க கூட ஏன் கூட படிக்கிறாங்கக்கா.
0: ஓ, ஒரே ஒருத்தர் உங்க கூட படிச்சவர் மட்டும் உங்க ஸ்கூலுக்கே வந்துட்டாரு, மத்தவங்க எல்லாம் நீங்க பழைய ஸ்கூல் படிச்ச ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படியா?
1: இல்லக்கா, வேற வேற ஸ்கூல் போயிருப்பாங்கக்கா.
0: ஓ, அப்ப நீங்க படிச்ச ஸ்கூல்ல 5th வரைக்கும் தான் இருந்துச்சு, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருந்துச்சா?
1: ஆமாங்கக்கா.
0: சரி சரி, அப்ப 6ஆம் கிளாஸ்க்கு வேற வேற ஸ்கூலுக்கு தான் போணும். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருப்பீங்களே, கஷ்டமா இல்லையா?
1: இருந்துச்சுக்கா.
0: இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா ஒரு வாரத்துல?
1: நிரந்தரமா ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்.
0: எப்பயும் அவங்க கிட்ட தான் நம்ம எல்லாமே ஷேர் பண்ற மாதிரி, அவங்களும் எல்லாமே நம்ம கிட்ட சொல்ற மாதிரி. சரியா?
1: சரிங்கக்கா.
0: இனிமே அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. அவங்க தான் உங்களோட வந்து என்ன சொல்வாங்க, டியர் ஃப்ரெண்ட்னு ஒருத்தவங்க சொல்வாங்கல்ல,
1: பெஸ்டி,
0: டியர் ஃப்ரெண்டு, எல்லாமே ஒரே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். அப்படி வச்சுக்கோங்க. சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி. நான் வார்த்தை சொல்றதுல முடியறதுல நீங்க தொடங்கணும். உங்களுக்கான வார்த்தை வந்து நம்பிக்கை.
1: கைவிரல்.
0: லவங்கம்.
1: மல்லிகை.
0: கைதி.
1: சிறை.
0: ஐங்காரம்.
1: ஐங்காரம்.
0: மா
1: மண்.
0: நகரம். திருமை. மா மாமா குரில்மா நெடில்மா. மா
1: மதுரை.
0: ஐந்து இலக்கணம். திருமை. மா
1: மாசி.
0: சித்திரை.
1: ரொம்ப
0: ஐல சொல்லாம ரால சொல்லிட்டீங்களா? சரி பரவாயில்ல. மனு. மனு மனு கொடுக்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மனு. ஊ. புரியல. ஊ குரில் ஊ நெடில் ஊ. ஊர் சொல்ல அந்த ஊ. லவங்கம். நான் திரும்ப ஐயிலே சொல்லணுமா? ஐவர். மாற்றம்.

0: திருமை மா.
1: மனம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக விளாண்டீங்க பிரகலாதன்.
1: நன்றிக்கா.
0: சரி, நன்றிம்மா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ்

0: ஜென்ரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பென்ஸ் மீடியா மற்றும் அக்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி நாளை முதல்.
2: இனிய பண்பலை கொடை பண்பலை 100.5 இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் வரலாம். அறிமுகம் 24 24 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம். 24 24 29 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இப்போ இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம். வணக்கம், கேக்குதாமா?
3: கேக்குது.
2: பேர் சொல்லுங்க.
3: ஹலோ,
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: கேக்கல.
2: இப்ப கேக்குதா? உங்க பேர் சொல்லுங்க.
3: ஏன் கேக்கலன்னு தெரியலையே.
2: எல்லாருக்கும் கேக்குதே, உங்களுக்கு மட்டும் கேக்கலையா?
3: இப்ப கேக்குது.
2: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் ஸ்வாதி.
2: ஸ்வாதி, எங்க இருந்து பேசுறீங்க ஸ்வாதி?
3: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்.
2: என்ன படிக்கிறீங்க ஸ்வாதி?
3: நான் 8th ஸ்டாண்டர்ட்.
2: 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கீங்க. சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்?
3: எனக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ்.
2: எத்தனை வருஷமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 3 வருஷமா இல்ல
3: 3 இயர்ஸ்?
2: கரெக்ட்டா 3 இயர்ஸ் தான. பரவாயில்லை, நான் சொல்லிட்டேனே 3 வருஷம்னு.
3: ஆமா, 6th ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்.
2: ஓ சரி சரி. அதுக்கு முன்னாடி 1st ல இருந்து 5th வரைக்கும்
3: என்ன அவகிட்ட ஒண்ணுமே? அப்பா வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான்.
2: ஓ, அவங்க இப்போ உங்க கூட டிராவல் பண்ணல? அவங்க வேற ஸ்கூல் போயிட்டாங்களா?
3: ஆ
2: சரி சரி. மிஸ் பண்றீங்களா அவங்கள? அவங்கள மிஸ் பண்றீங்களானே?
3: இல்ல, கொஞ்சம் தான். ஆனா இப்பதான் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சுல, அதனால ஜாலியா இருக்கு.
2: இருந்தாலும் அந்த பழைய ஃப்ரெண்ட வந்து ஐயோ அவங்க இருந்திருக்கலாமே, நம்ம கூட இருக்கலாமே அப்படிலாம் தோணும்ல?
3: அது தோணும்.
2: அவங்க பேர் என்ன, அந்த பழைய ஃப்ரெண்ட் பேரு?
3: கனிஷ்கா.
2: கனிஷ்காவை தான் மிஸ் பண்றீங்க கொஞ்சமா?
3: சரி,
2: இந்த மூணு ஃப்ரெண்ட்ல யார் ரொம்ப பிடிக்கும்?
3: ஜெயவர்ஷான் ஒரு பொண்ணு.
2: ஏன் உங்களுக்கு பிடிக்கும்?
3: இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ், எந்த சீக்ரெட்ஸா இருந்தாலும்
2: நீங்க ரெண்டு பேரும் தான்
3: ஷேர் பண்ணிப்போம்,
2: அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்யூஷன் சொல்வாங்களா?
3: என்ன சொல்யூஷன்?
2: இல்ல, நீங்க எல்லா சீக்ரெட்டும் ஷேர் பண்றீங்களா, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்வாங்களான்னு கேக்குறேன்.
3: ரெண்டு பேருமே சேர்ந்தே டீல் பண்ணுவோம்.
2: பரவாயில்லையே. பிளஸ் டூ வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல காலேஜ், அதுக்கப்புறம் லைஃப் லாங் டிராவல் பண்ணுவீங்களா?
3: லைஃப் லாங் டிராவல் பண்ணுவோம், பட் ஆனா கிளாஸ் மாறும்.
2: ஓ, அதாவது 10th வகுப்புக்கு மேல நீங்க வேற வேற குரூப் எடுப்பீங்கன்றீங்களா?
3: இப்பயே நானும் அவளும் வேற கிளாஸ் தான்.
2: ஓ, நீங்க வந்து ஏ செக்ஷன், அவங்க சி செக்ஷன், அப்படி?
3: அந்த மாதிரி.
2: ஆனாலும் நீங்க வந்து மதியானம் அந்த லஞ்ச் டைம்ல வந்து சந்திச்சுக்குவீங்க, அப்படியா? சரி சரி. அப்பயே நிறைய சீக்ரெட் பேசுவீங்களா, இல்ல வீட்டுக்கிட்ட போறப்ப, இல்ல போன்ல, அப்படியா?
3: இல்ல, பக்கத்து பக்கத்து கிளாஸ்ங்கிறதுனால டக்கு டக்குனு பேசிப்போம் வேணுங்கறப்ப.
2: ஏ சுவாதி,
3: புரியல?
2: இல்ல, உங்களுக்கு அவங்க கிட்ட பேசணும்னு தோன்றப்பலாம் கிளாஸ் விட்டு எழுந்திருச்சு போயிருவீங்களானே?
3: இல்ல, அப்படி இல்ல. ஆனா 2 hoursக்கு ஒன் டைம் வந்து பிரேக் இருக்கும், அதனால போ பேசுவோம்.
2: அது அந்த கிடைக்கிற ஒரு 10 நிமிஷத்துல பேசிடுவீங்க. வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப் தான். சரி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நட்பு தொடரட்டும், சரியா? சரி, நம்ம விளையாடுவோமா? உங்களுக்கு வந்து விளையாட்டு வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். உங்களுக்கு வந்து வானம் சம்பந்தமா, அதாவது வானத்துல இருக்க பொருள் சொன்னா இஸ்கு இஸ்கு சொல்லணும், வானத்துல இல்லாதது சொன்னா ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும், சரியா? விண்மீன், ஸ்டார்ஸ், நிலா, மேகம், சூரியன்,
3: மண்,
2: கோள்கள், தண்ணீர், காற்று, காற்று அங்க கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க தானே, தண்ணியும் காற்றும் இருக்கா இல்லையா?
3: இருக்காது.
2: எரிகல்,
3: எரிகல்,

0: வால் நட்சத்திரம்.
1: கேக்கல.
0: வால் நட்சத்திரம். திமிங்கலம். பசு. சுவாதி.
1: ஹலோ.
0: இல்ல, எனக்காவது வானத்துக்கு போகணும், அங்க இருக்க கோள்கள்லாம் கிட்ட பாக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்கான்னு
1: கேக்குறேன்.
0: சரி, கண்டிப்பா ஒரு நாள் போவீங்க, சரியா?
1: ஆ
0: சரி, வாழ்த்துக்கள், நன்றிமா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இனிய இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டே மாணவ செல்வங்களோட விளையாடிட்டு இருக்கோம். இது கோடை பெண்மலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் பிச்சமலைக்கா.
0: உங்க பேர் மட்டும் புரியலையே.
1: ரூபாஸ்ரீ.
0: ரூபாஸ்ரீ, சரியா?
1: ஆமாக்கா.
0: ரூபா என்ன படிக்கிறீங்க?
1: 9th அக்கா.
0: 8th முடிச்சு 9th போயிட்டீங்க?
1: ஆமாக்கா.
0: ஆனால் உங்கள் குரல் கேட்டால் ஒரு 5th கிளாஸ் 4th கிளாஸ் படிக்கிற உங்கள் குரல் மாதிரி தான் இருக்கு, இனிமையாக இருக்கு. ரூபா
1: சொல்லுங்கக்கா.
0: இல்லை குரல் நல்லா இருக்கணும்னு பேச மாட்டிங்களா?
1: பேசுங்கக்கா.
0: இல்லை டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்களா, அதனால தான் யோசித்தேன். ரூபாவுக்கு என்ன பிடிக்கும்? வீட்டில் இருக்கிறது பிடிக்குமா, வெளியே போகிறது பிடிக்குமா, படிக்கிறது பிடிக்குமா, விளையாட்டு பிடிக்குமா, அந்த மாதிரி கேட்குறேன்.
1: படிக்கிறது பிடிக்கும்.
0: ஓ, அப்போ 24 மணி நேரம் படிங்கன்னா படிச்சுட்டே இருப்பீங்களா? இல்லை. அப்புறம் பேர் என்ன பிடிக்கும்? பொழுதுபோக்குன்னா
1: விளையாடுவோம்.
0: என்ன விளையாடுவீங்க?

0: கோகோ,
1: ஆ அப்புறம்
0: ஸ்கிப்பிங்.
1: ஸ்கிப்பிங் வந்து காலையில் காலையில் டெய்லி செய்வீங்களா எக்ஸசைஸ்? இல்லை
0: இல்லை சார்,
1: சாயந்தரம் செய்வீங்களா?
0: சாயந்தரம்.
1: எத்தனை குதிப்பீங்க ஸ்கிப்பிங்கில்?
0: தெரியலக்கா.
1: ஓ, என்னெல்லாம் மாட்டீங்க? உங்களுக்கு தோன்றப்பெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படியா? இனிமே வந்து ஒரு அந்த எண்ணிக்கையை வச்சுக்கணும். ஒரு நாள் வந்து நம்ம ஒரு 50 குதிக்கிறோம் ஒரு வாரத்துக்குன்னா, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக்கிட்டே வரணும், சரியா? அப்போதான் நமக்கும் தெரியும் நம்மளால் எவ்வளோ நேரம் வந்து அது குதிக்க முடியுது, எவ்வளோ நமக்கு எனர்ஜி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம பெரிய பிள்ளையாயிட்டே வரோம்ல. சரி, கோகோ வந்து 9 பேர் விளையாடுவீங்களா? அப்போ வீட்டுக்கிட்ட 9 பேர் இருக்காங்களா இல்லை ஸ்கூலில் விளையாடுவீங்களா? அப்போ நீங்கள் ஒரு கொக்கோ பிளேயர், வருங்கால கொக்கோ பிளேயர் ரூபா, அப்படியா? இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்லை படிக்கிறது மட்டும்தானா?
0: இருக்குக்கா.
1: சரி, அப்போ தொடர்ந்து விளையாடுங்க, ஒரு விளையாட்டு வீராங்கனையாக வரலாம்ல, சரியா? சரி, இப்போ நம்மளும் விளையாட தான் போகிறோம், விளையாடலாமா? உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி, நான் ஒரு வார்த்தை சொல்வேன், தமிழ் வார்த்தை, அது முடிகிற இடத்துல நீங்கள் தொடங்கணும், சரியா?
0: சரிங்கக்கா.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து ஆசிரியர்.
0: சிறப்பு.
1: ராலையில் முடியுது, சீல தொடங்குறீங்க. ஆசிரியர் ரா, இருல முடியுதுல்ல.
0: ராசி.
1: நான் சொல்லவா? சித்திரம். மா.
0: பழம்.
1: மாம்பழமா? மதி.
0: தீபம்.
1: மலை.
0: லட்டு.
1: உன்னிப்பு. பூ.
0: புன்னகை.
1: கைப்பிடி. ஈல சொல்லுங்க. குறிலி, நெடிலி, எதில் வேணா சொல்லலாம்.
0: ஈகை.
1: கைக்குட்டை.
0: டப்பா.
1: டப்பான்ற தமிழ் வார்த்தை இல்லைல்ல. கைக்குட்டை அப்படின்றப்ப நீங்கள் ஐயில் கூட சொல்லலாம்.
0: ஐயம்.
1: மந்திரம்.
0: மாகாணம்.
1: வித்தியாசமான வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களே, நான் சொல்லவா? மாற்றம் சொல்லிட்டேன். மலர். சிறப்பாக விளையாண்டீங்க.

இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நமது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு வர காத்திருக்கிறது.

நிறைவிற்கு வருகிறது கொடைப்பன்மலை 100.5-இன் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 8 மணிக்கு. நாளை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. மாணவ செல்வங்களை சந்தித்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் இனிய கானங்களோடு கொடைத்தென்றல்.

வணக்கம் நேர்களே. நிலவின் கொடுமையில் மின்னும் நட்சத்திரங்களின் ஒளியில் தென்றலாய் வீசும் இரவு நேரத்தை குளுமையாக்க கோடை பன்மலை 100.5 இப்பொழுது வருகிறது கொடை தென்றல். தென்றலோடு பயணிக்கின்றேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி. கருப்பசாமி.

இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 கொடை தென்றல். நேரம் இரவு 9:06. இன்றைய நிகழ்ச்சியானது எஸ்பி சைலஜா தனித்தும் பிற பாடகர்களோடு இணைந்தும் பாடிய பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு இதம் சேர்க்க காத்திருக்கிறது. மனதுக்குள் ஓடும் நினைவு இனிமை தருகிறது. காண்பதெல்லாம் நீயாக இருப்பதால் தானோ

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 9:11. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். வண்டு தேடி வரும் மலராய் என் மனம் உன்னை தேடுகிறது, பூவின் மென்மையோ காதலில் புரிகிறது.

அழகிய வண்ணத்தில் பூத்திருக்கும் அந்தன் காதல், தென்றல் வந்தாலும் தழுவு நினைக்கும் ரகசியம்தான் என்னவோ.

நேரம் இரவு 9:26. இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல். முல்லை மாலைகளை சூடும், மேகங்கள் நீரை தரும், அசைந்தாடும் மயில் தோகையை விரிக்கும், என் கண்களோ உன்னை மட்டுமே தேடும் எப்போதும்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

இரவு 9:35 நிமிடம். இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது கோடை பான்மலையின் 1.5 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் எஸ்பி சைலசா தனித்தும் பிற பாடல்களோடு இணைந்தும் பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் மொழித்து கொண்டிருக்கிறது. நினைவுகள் 1000 உண்டு, ஆனால் என் நினைவு எப்போதும் உன்னை சுற்றி மட்டுமே.

என் தேடல் முழுவதும் நீயாக இருக்கையில் உன்னை எப்படி நான் தொலைப்பேன்? நான் தொலைந்து போகும் வரையில் என் தேடல்

வாசம் தரும் பூக்கள் வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது. தனிமையில் வாடும் பூக்கள் உறவை நாடுகிறது.

கோடை பன்மலை 100.5 இன்றைய கொடை தென்றல் எஸ்பி சைலஜா மற்றும் பிற பாடகர்களோடு இணைந்து பாடிய பாடல்கள் இன்றைய இரவு நேரத்தை இனிமையாக்கிச் சென்றது. இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

தூக்கம் வரும் மென்மையான வேளையில் கண்கள் மூடி செல்லும் கனவின் பாதையில் நேயர்கள் தாம் விரும்பிய இனிய பாடல்களை அரங்கேற்ற காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் நினைவே சுகம்.

0: இன்றைய நினைவே சுகம் தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரம் என போற்றப்படும் ஊர். இந்த ஊரில் தயாரிக்கப்படும் வீணை உலக புகழ்பெற்ற இசைக்கருவியாக திகழ்கிறது. இது மட்டுமல்ல, பட்டு நெசவுக்கு பிரபலமாக விளங்கும் கும்பகோணத்தை தன்னகத்தை கொண்ட ஊர். தலையாட்டி பொம்மைக்கு பெயர் போன தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்களை கேட்டு மகிழலாமா இந்த ஒரு மணி நேரமும்? வாங்க நேயர்களே, அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 தஞ்சாவூர் மாவட்ட வழக்கமான நேயர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி லட்சுமி நாள்ல இருந்து பிடி அனந்தராமன் பேசுறேன் மேம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: முதல் மரியாதையில இருந்து வெட்டி வேறு வாசம்
0: கேட்கலாம். நன்றிங்க.

0: பத்து மணி 9 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சியில் இணையம் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். தஞ்சாவூர்ல இருந்து மோகன் பேசுறேன்.
0: என்ன பாடலீங்க கேக்கலாம்?
1: மச்சானே பாத்தீங்களா? இந்த மாம்பூவே திருமயனாவே
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: அனைத்து நேயர்களுக்காகவும் வணக்கம்மா.
0: நன்றிங்க.

0: என்றோ கேட்ட பாடலை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
1: அன்பு தங்கி தீபா நடராஜன் அவர்களுக்கு இணைய வணக்கம்ப்பா.
0: வணக்கம். சொல்வது
1: நன்றிமா.

0: இதயத்தோடு இணைந்த கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா. தஞ்சை மாவட்டத்துல இருந்து மன்னார்குடியில இருந்து லீலாவதி பேசுறேன்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: கொம்பேரி முக்கன் படத்துல இருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம்.
0: சரி கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம்.

0: மனம் விரும்பிய கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடைப்பன்மலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: தஞ்சாவூர் மாவட்டம் பட்டிக்காடு. மதி என்கிற அறிவாளர்
0: என்ன பாடல்? கேட்கலாம்.
1: ஆவரம்பு
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: 10:29 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் இனிய கானங்களோடு. இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என் பேர் அஸ்வின்.
0: அஸ்வின், எங்கிருந்து பேசுறீங்க அஸ்வின்?
1: தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவ கல்லூரி சாலையிலிருந்து பேசுறீங்கக்கா.
0: என்ன படிக்கிறீங்க அஸ்வின்?
1: சிஸ்டர் ஸ்டாண்டர்ட்க்கா.
0: சரிங்க அஸ்வின், என்ன பாடல் கேட்கலாம்?
1: கேளடி கண்மதியின் பாடலிலிருந்து மண்ணில் இந்த காதல் என்று.
0: சரி, கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றிக்கா.

0: தேனிசை கானங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் வரலாம் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 தஞ்சாவூர் மாவட்ட வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் தம்பி. எங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் பாலாஜி நகர் பேசுறேன்.
0: என்ன பேர் சொன்னீங்க?
1: சிவகுமார்.
0: சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து துள்ளாத மனம் திரைப்படத்துல இருந்து பாடல் வேணுக்கா.
0: சரி, கேட்டலாம். துள்ளாத மனம் துள்ளும் படத்துல இருந்து.
1: ஆமாங்க்கா.

0: இதயம் தொட்ட பண்பலையில் இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ரமேஷ்மா. நான் தஞ்சாவூர்ல பேசுறேமா.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: யூத்ல இருந்து சக்கர நிலை.
0: சரி கேட்டுடலாம். நன்றிங்க.
1: நன்றிமா.

0: வணக்கம்.
1: தீபா மேம், இரவு வணக்கம். சஞ்சா பத்தி பேசுறேன் மேம்.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: சின்ன தாய் படத்துல இருந்து இயற்கை இருந்து
0: சரி, கேட்டுடலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: காலை இன்னிசையோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கயா.
1: தஞ்சை பெரிய கோயில் இருந்து ஜெகதீஷ்மா.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: பிரியமான தோழி படத்துல இருந்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றிமா.

தஞ்சை மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களை தந்து இனிதை நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சி தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அமைதியான இரவு நேரம், இதமான தென்றல் காற்று, இமைகளுக்கு ஓய்வு கொடுத்து சிவிகளுக்கு இசை விருந்து படைக்க கோடை பன்மலை 1.5 இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி.

இனிய பாடல்களை தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது. கோடைப்பண்மனை 100.5 இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு மீண்டும் சிறகெடுத்து விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு வசந்த விடியல்.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை 6 மணிக்கு வசந்த பட்டியல் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா 6:30 அனில் பாஸ்தாவின் வசந்த பட்டியலில் சேவை செய்திகள் கரூர் தைலாஸ் சில்க் சென்டரின் பூந்தணி நேரம் 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள் 7:20 பாட்டும் பதமும் 7:15 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் தக்குமுக்கு தர்பார் 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வர்ஸ் இன்று அன்று 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம் நாளை அறிமுக நேயர்களுக்காக 8:05 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் ஆர் கே ஜினேயின் மனதொடு ராகம் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள் காலை 10

மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. நாளை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய வட்டம் சிவலிங்கபுரத்திலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு யாதுமாகி. சிறப்பு விருந்தினர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சட்ட அமலாக்க பிரிவின் உதவி ஆணையர் ஆர் மலர்குடி அவர்கள். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் இளங்கோ அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நாளை நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் வெள்ளக்கோட்டை குற்றாலிங்கம் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் வியசன் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துருகையில் திக்குமுக்கு வண்ணத்துருகை. 4:30 பூமாக்ஸ் பனியன்கள் சட்டிகற்றாயர்களின் திக்குமுக்கு வண்ணத்துருகை. 5 மணிக்கு இடைக்கால மெட்டுக்களோடு சித்திர செவ்வானம். 5:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம மலர்கள். 6:10 பூமாக்ஸ் பனியன்கள் சட்டிகற்றாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தியறிக்கை சென்னேஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவி சுகம் நாளை திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. முன்னிரவு 11:00 கேட்கலாம் இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

இசையால் இனிமை பொங்க வரவேற்கிறோம் நேயர்களே. இனிய நாள் எல்லாவிதமான அற்புதங்களையும் உங்களுக்கு அள்ளி வழங்கட்டும். வாழ்த்துக்கள். இணைகிறது கோடை பண்பலை 100.5 MHz கொடைக்கானல். இன்று சகவருடம் 1948, ஜேஷ்ட 22, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி திங்கள் 29, 2026 ஜூன் 12, வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:56:45.

கோடை பண்பலை 100.5. இனிய காலை வணக்கம் நேயர்களே, பனி சிந்தும் அதிகாலை பொழுதில் இறைவனின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கப்படும் பக்தி பாமாலை அருள் மாலை. இருள் நீங்கி ஒளி பிறக்கும் இந்த அதிகாலையில் உங்கள் இல்லங்களில் மங்களம் நிறையட்டும். நெஞ்சிற்கு அமைதி தரும் தெய்வீக கீதங்களுடன் உங்களை வரவேற்பது உங்கள் வானொலி தொகுப்பாளர் தஞ்சை என்.எஸ். ஹரிஹரன். அகிலம் காக்கும் அன்னை பராசக்தியின் இந்த தெய்வீக அம்மன் பாடலோடு தொடங்குகிறது இன்றைய அருள் மாலை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நிலையத்தில் நேரம் இப்போது 5:27. அலைக்கடல் ஓரம் அமர்ந்து திருவருள் புரியும் செந்தில் ஆண்டவனின் திருச்செந்தூரில் திருப்பாடல் ஒலிக்கிறது உங்கள் அபிமான கோடைப்பண்பலை 100.5.